இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

குரலோசை மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 9 குரட்பா.

எல்லா பொருட்களுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்றுக்கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்குரிய துன்பங்கள் திரும்பவும் வந்து சாராது.

0: ஹீரோஸை கேட்டீர்கள்.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வலம் வரும் நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு கே சுவாதி பிரியா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக. இன்று காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜெனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். அதனைத் தொடர்ந்து பூவே பெண் பூவே 12:10 உங்கள் களம் இன்று மலரும் மொட்டுக்களாக. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தேவரசம்பட்டி ஸ்ரீ பாலாஜி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இரண்டு மணிக்கு இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் பங்கேற்கிறார் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். 2:30 ஒரு பட பாடல், 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்கலாம், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை முன்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் வெண்டை மற்றும் செடி அவரை சாகுபடி ஈச்சப்பாடி பி மதியழகன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் இன்று விடுகதையாக. 8:30 எறப்பட்டை ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 10:00 சுகமான ராகங்கள் இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கு கொள்ளலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டி செல்லமாக. உங்கள் வீட்டு மழலைகள் பங்கு கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி அது. நேயர்கள் இதுவரை இன்று வலம் வரும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து எனத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
2: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரம்புஜ்தபா. The government has convened an all-party meeting today ahead of the monsoon session of Parliament beginning tomorrow. During the meeting, the government will seek cooperation from all political parties

0: இருக்கின்றன. பண்புடையார் பட்டுண்டு உலகம், மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்றெல்லாம் மனித பண்பை வலியுறுத்தி திருக்குறள் அருமையாக கூறுகிறது. பண்பு கொண்டவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்றும், பண்பு இல்லாதவர்கள் பட்ட மரத்திற்கு சமம் என்றும் திருவள்ளுவர் கூறியிருப்பது மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவன. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்ற புறநானூற்று பாடலிலும், தன்னலம் கருதாமல் புறர்நலம் கருதி வாழும் மனிதனே மனிதனாவான் என்பதை ஆழமாக உணர்த்துகின்றார் கவிஞர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என இரக்க நெஞ்சுடன் உருக்கமாக பாடினார் வள்ளல் ராமலிங்க அடிகளார். அவர் போன்று எண்ணற்ற ஞானிகள் எழுத தூண்டுகோளாக இருந்தவர் மணிமேகலை காப்பியத்தை பாடிய சீத்தலை சாத்தனார் என்று கூறலாம். அமுதசுரபி என்னும் பாத்திரமும், அதில் முதன்முதலாய் அன்னமிட்ட ஆதிரை என்ற கதாபாத்திரமும் சாத்தனாரின் சிறந்த படைப்புகளாகும். காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்தவள் ஆதிரை, கற்பின் செல்வி என்று எல்லோரும் அவளை போற்றினர். கணவனே தெய்வம் என்று வாழ்ந்த அவள் திருவாதிரை நாளில் பிறந்ததால் அந்த பெயர் பெற்றார் போலும். அவர் இல்லம் சென்று திருவோடு ஏந்தி மணிமேகலை புனையா ஓவியம் போல் நின்றாள். ஆதிரை அன்புடன் அன்னம் எடுத்து வந்து மணிமேகலையை வலம் வந்து தொழுதாள். பாரெங்கும் பசிப்பிணி நீங்குக என்று வாழ்த்தி அமுத சுரபி நிறையுமாறு அருமருந்தாம் அன்னத்தை வழங்கினாள். இதனை சாத்தனார் பாடுகின்ற போது, தொழுது வளங்குண்டு துயரரு கிளவியோடு அமுத சுரபியின் அதன் சுரை நிறைதர பாரக மடங்களும் பசிப்பிணி அருகென ஆதிரை இட்டனள் ஆறுயிர் மருந்தென் என்று பாடுகின்றார். இந்த பாடலில் ஆறுயிர் மருந்து என்ற தொடர் காண்கின்றோம். உணவு என்றால் அது ஆறுயிர் மருந்து என்னும் பொருளில் ஒரு புது தொடரை அறிமுகப்படுத்தும் சாத்தனாரின் ஆற்றலை கண்டு வியக்கின்றோம். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதிய மாயூரம் வேதநாயகம் அவர்கள் சர்வசமய கீர்த்தனைகள் என்ற ஒரு தொகுப்பை தந்தார். அதில் ஒரு பாடல், கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணாள் அதனை காட்டாள், ஐயா விளாம்பழமே என்கின்றீர் ஆங்கதற்கு பருவமன்று என் செய்கோ எனச் சிறந்தார் போர் சிறவா கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருளுறையாம் முன்னே கொடுத்துண்டல் புரியின் கண்டீர் என்று ஒரு பாடல் வருகிறது. காலம் முழுவதும் கஞ்சனாக இருந்த ஒருவன் மரணப்படுக்கையில் கிடந்தபோது ஊராருக்கு தமது சொத்துக்களில் கொஞ்சம் தானம் செய்ய எண்ணினான். அப்போதிருந்த நிலையில் அவனால் பேச இயலவில்லை. அவன் சேர்த்த அந்த ஆஸ்தியை தங்க உருண்டைகளாக உருக்கி வைத்திருந்தான். அதை எடுத்து ஊராருக்கு கொடுக்க எண்ணி தனது மனைவியிடம் தங்க உருண்டையை எடுத்து வர கைகளால் சைகை செய்தான். அவர் எதை எடுத்து வரச் சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அவரது மனைவி அதற்கு இசையாமல், ஐயா இப்போதிருக்கும் தங்கள் உடல்நிலையில் விளாம்பழம் சாப்பிடக்கூடாதே, அதை போய் கேட்கிறீர்களே என்று பிற அறியாதவாறு அவள் சொல்லி தடுத்து விட்டாள். இதிலிருந்து தெரிவது என்ன? தான தருமங்களை அவ்வப்போதே செய்துவிட வேண்டும், காலம் கடத்தக்கூடாது. அவ்வாறு காலம் கடந்து தர்மம் செய்தால் பயனற்றுதான் போகும் என்பதைத்தான் வேதநாயகரின் பாடல் உணர்த்துகிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மனித நேயத்தோடு நாம் அறச் செயல்களை செய்வோம், இந்த உலகில் நற்பெயரை பெறுவோம்.
1: எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

நிலையத்தில் நேரம் காலை 6:15. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. பூமாலை தொடுத்து அர்ச்சிக்க வேண்டிய இறைவனை பக்தி பாமாலை தொடுத்து அர்ச்சிக்க வருகிறது பக்தி மாலை. இடம்பெறும் முதல் பாடல் வி ஆர் மாணிக்க விநாயகம் குரலில்.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
5: நிலையத்தில் நேரம் காலை 6:22. இறைவனின் புகழை இசைப்பாக்களால் பாடிக்கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலையாக

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: இசையின் இளவரசிகள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:30. இசைப்பொக்களால் இறைவனை அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலையாக தொடரும் பாடல் சிஸ்டர் சாரா நவ்ரோஜ் குரலில்.

0: இன்று நண்பகல் 12 பத்திற்கு உங்கள் களம். இன்று மலரும் மொட்டுக்கள். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தேவரசம்பட்டி ஸ்ரீ பாலாஜி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலையை விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
2: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. இன்று நீங்கள் துவங்கும் அனைத்து செயல்களும் வெற்றியடைந்து இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறது. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35. இனி தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தென்னையில் ஈரியோபைட் சிலந்தியை கட்டுப்படுத்துவது எப்படி? தென்னையை தாக்கும் ஈரியோபைட் சிலந்தியை கட்டுப்படுத்த பஞ்சகாவியா மூலிகை பூச்சி விரட்டி இரண்டும் சம அளவில் கலந்து 250 மில்லி தென்னை மரத்தின் குருத்தில்

ஊற்றிவிட வேண்டும். வெட்டு வெட்டுக்கு ஒரு தடவை என்று ஆண்டுக்கு 8 முறை ஊற்றி வந்தால் 80% அளவில் யூரியோபைட் சிலந்தியை கட்டுப்படுத்தலாம். இளநீரை ஓட்டை போட்டு குடித்து சேதப்படுத்தும் அணில் தொல்லையும் நீங்கும். தென்னையில் போரான் மற்றும் மெக்னீசியம் பற்றாக்குறையினை கண்டறிதல் மற்றும் நிவர்த்தி செய்தல். மெக்னீசியம் பற்றாக்குறை இருந்தால் இலையின் நுனி மஞ்சள் நிறமாகவும் அடிப்பகுதி பச்சையாகவும் இருக்கும். போரான் குறைபாடு இருக்கும்போது இளம் கன்றுகளில் இலை பிரியாமல் வளரும். குருத்தின் இலைகள் வளராமல் பிரியாமல் காணப்படும்.

காணப்படும். முக்கியமாக காய்களில் வெடிப்புகள் தோன்றும். இந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நன்றாக வளர்ந்த மரத்திற்கு வருடத்திற்கு 1 கிலோ தென்னை நுண்ணூட்டச்சத்து உரத்தினை இடணும். அல்லது 200 மில்லி தென்னை ஊட்டச்சத்து கரைசலை 6 மாதங்களுக்கு 1 முறை இளம் வேர்கள் வழியே செலுத்தணும். தென்னை மரத்திற்கு சிங்கிள் பேட் 1 கிலோ என்ற போரான் 2 கிலோ மெக்னீசியம் சல்பேட் 4 கிலோ என்ற விகிதத்தில் கலந்து ஒரு தென்னை மரத்திற்கு 1 கிலோ என்ற விகிதத்தில் கலந்து வயலில் தென்னை மரத்தை சுற்றி 1/2 அடி ஆழத்தில் குழி எடுத்து அதில் வைத்து மண்ணை மூடிவிடணும். அடுத்து இந்த ஜூலை மாதம் நடவு செய்யக்கூடிய பயிரின் விவரம். சோளம், கம்பு, ராகி, இதுக்கு உகந்த ரகங்கள் என்னென்ன? வீரிய ஒற்று ரக சோளம் மற்றும் கேழ்வரகில் கோ 4 கோ 15. தொழில்நுட்பங்கள்னு பார்த்தோம்னா மழைநீரை சேமிக்க கோடை உழவு செய்திருக்கணும். வரிசை முறையில் விதைப்பு செய்து சரியான இடைவெளியை 10 to 15 cm பராமரிக்கணும். அசோஸ் பயிர்கள் மற்றும் பாஸ்பைட் பாக்டீரியா கொண்டு விதை நிறுத்தி செய்வது ஊட்டச்சத்தை அதிகரிக்கும். அடுத்து நெல் நாடிப்பட்டம், இதுக்கு உகந்த ரகம் அப்படின்னு பார்த்தா கோ 51, AD2 37, AD3 43 மற்றும் IR 20, இதெல்லாம் ஏற்றராகும். தொழில்நுட்பம்னு பார்த்தோம்னா ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை போதுமானது. விதை நேர்த்தி செய்ய சோடாமோனாஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு பயன்படுத்தணும். 10 to 20 நாட்கள் வயதான நாற்றுகளை நடவு செய்வது வேர் பிடிப்புக்கு சிறந்தது. அடுத்து காய்கறியில் கத்திரி, தக்காளி, மிளகாய், வெண்டை, கொடி வகைகள், இதுக்கு உகந்த ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளியில் பியூரி கோ 3, கத்திரியில் கோ 2, அண்ணாமலை. இதுக்கான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காய்கறி நாற்றுகளை நாற்றங்காலில் வளர்த்து 25-30 நாட்களில் நடவு செய்யணும். பாகற்காய், பீர்க்கங்காய், புடரம் போன்ற கொடி வகைகளுக்கு பந்தல் அமைப்பது அவசியம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பெண்ணெய் அல்லது தேவையான உயிர் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கணும். அடுத்து சேலம் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு, உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் காரணமாக நடப்பு ஆண்டில் எல்நினோ விளைவுகளால் போதிய பருவமழை பொய்க்க வாய்ப்புள்ளதாகவும், இதனால் வறட்சி மற்றும் கடுமையான வெப்ப அலைகளால் பயிர் உற்பத்தி மற்றும் பயிர் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படக்கூடும் என்றும் வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு சேலம் மாவட்டம், எடப்பாடி வட்டாரம் வேளாண் மற்றும் தோட்டக்கலை துறை இணைந்து காரிஃப் 2026 பருவத்திற்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய விவசாயிகளுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. இயற்கை சீற்றங்கள், வறட்சி அல்லது பூச்சி தாக்குதலால் ஏற்படும் மகசூல் இழப்பு ஈடு செய்ய காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நெல் பயிருக்கு 38,630 ரூபாய், விவசாயினுடைய பிரீமியம் பங்கு தொகை அப்படின்னு பார்த்தா 773 ரூபா, இதுக்கு கடைசி நாள் அடுத்த மாதம் அதாவது 31/7/2026 ஆகும். அடுத்து சோளப்பயிருக்கு 10,176 ரூபா, விவசாயினுடைய பிரீமியம் பங்கு 1 ஹெக்டேருக்கு 204 ரூபா, இது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். சாமை பயிருக்கு 9,979 ரூபா, விவசாயினுடைய பங்கு தொகை 200 ரூபா 1 ஹெக்டேருக்கு, இது வந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். அடுத்து நிலக்கடலை பயிருக்கு 22,329 ரூபா, விவசாயிகள் செலுத்த வேண்டிய பங்கு தொகை 447 ரூபா, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இதுக்கு கடைசி நாள் ஆகும். ராகி பயிர் 12,606 ரூபா, விவசாயிகளோட பங்கு தொகை 253 ரூபா, கடைசி தேதினு பார்த்தா அடுத்த மாதம் 31ஆம் தேதி கடைசி தேதி ஆகும். அடுத்து தோட்டக்கலை பயிர்களுக்கான காப்பீட்டு விவரங்கள், வெண்டைக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் அடுத்த மாதம் 31ஆம் தேதி, வெங்காய பயிருக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் அடுத்த மாதம் 31ஆம் தேதி, வாழை பயிருக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் செப்டம்பர் 15ஆம் தேதி, மஞ்சளுக்கு காப்பீடு செய்ய கடைசி நாள் செப்டம்பர் 15ஆம் தேதி. இதுக்கு முக்கியமான ஆவணம் என்ன தேவைப்படும்? காப்பீடு செய்ய விரும்பும் விவசாயிகள் முன்மொழிவு படிவத்துடன் அடங்கல், நடப்பில் உள்ள சேமிப்பு வங்கி கணக்கு, ஆதார் அட்டை நகல், நில உரிமை பட்டா ஆகிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கணும். வங்கி கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத குத்தகை விவசாயிகள் உட்பட அனைத்து விவசாயிகளும் தங்களின் விருப்பத்தின் பெயரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், வணிக வங்கிகள் மற்றும் பொது சேவை மையங்கள் மூலமாக உரிய பிரீமிய தொகையை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். அடுத்து எல்நிலம் போன்ற எதிர்பாராத பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வட்டார விவசாயிகள் கடைசி நேர நெருக்கடியை தவிர்த்து உடனடியாக காப்பீடு செய்யுமாறு எடப்பாடி வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் தெரிவித்துள்ளனர். அடுத்து இந்த ஆடிப்பட்டத்தில் விதைப்புக்கு முன் விதை பரிசோதனை அவசியம்.
ஆடிப்பட்டம்.

0: தேடி விதை என்பது விவசாயத்தின் விதைப்பு பணிகளை தொடங்குவதற்கு சரியான பருவத்தை குறிக்கும் பழமொழியாகும். கோடைக்காலம் முடிந்ததும் தென்மேற்கு பருவமழையால் நிலம் ஈரப்பதத்தை பெறும். ஆடிப்பட்டத்தில் விதைத்தால் பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல மகசூல் கிடைக்கும். தற்போது பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் எல்னினோ மழைப்பொழிவு பற்றாக்குறை மற்றும் வறண்ட காலம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மானாவாரி சாகுபடி செய்யும் விவசாயிகள் அதிக தண்ணீர் தேவைப்படும் பயிர்களை தவிர்த்து தண்ணீர் குறைவான தேவைப்படும் பயிர்களான சிறுதானியங்களை விதைப்பது சிறந்தது. சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் அதிக லாபம் பெறலாம். நாமக்கல் மாவட்டத்தில் ஆடிப்பட்டத்தில் நெல், மக்காச்சோளம், சோளம், நிலக்கடலை, பருத்தி, பச்சைப்பயிறு, உளுந்து, கொட்டமுத்து போன்ற பயிர்கள் விதைப்பு செய்யப்படுகிறது. அதனால் விவசாயிகள் விதை விற்பனையாளர்கள் ஆடிப்பட்டத்தில் விதைப்பு மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் விதைகளை பரிசோதனை செய்து தரமான விதை என அறிவிக்கை செய்த விதைகளை பயன்படுத்தினால் நல்ல விளைச்சலை பெற்று பயனடையலாம். தரமான விதை என்பது பயிர்களுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்ட முளைப்பு திறன் உடையதாகவும் பிறரக கலவன் இல்லாமலும் நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பதத்திற்கு மிகாமலும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இல்லாமலும் இருக்கணும். விதையின் தரத்தை அறிந்து கொள்ள ஒரு விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு மாதிரிக்கு 80 ரூபாய் வீதம் கட்டணம் செலுத்தி விதையின் தரத்தை அறிந்து பயனடையலாம்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இன்று மாலை 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் வெண்டை மற்றும் செடி அவரை சாகுபடி குறித்து ஈச்சப்பாடி பி. மதியழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகியிருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
4: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்,
5: திருப்பத்தூர் மாவட்டம்,
6: சேலம் மாவட்டம்,
7: திருப்பத்தூர் மாவட்டம்,
8: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
9: ராசிபுரத்துல இருந்து
7: எனக்கு பிடித்த பாடல்
10: படையப்பா படத்துல இருந்து
11: எம் பேரு படையப்பா, இளப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
12: ஐயன் திரைப்படத்துல இருந்து
13: பசும்பொருள் இருந்து
14: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
3: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை.

0: இனி நிகழ்ச்சி பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண் பார்ப்பளவர்கள் பங்கேற்கிறார் முனிவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். இன்று மாலை 4 மணிக்கு திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்கலாம். இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் வெண்டை மற்றும் செடி அவரை சாகுபாடி ஈச்சப்பாடி பி மதியழகன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து

0: பாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அமரன் தமிழ் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கு ராயன் படமும் சிறப்பு பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திரைப்பட துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த படைப்புகளுக்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்பட துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரைப்பட துறையில் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்து கலைஞர்கள் நாட்டிற்கும் திரைப்பட துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மாத்தூரில் 2 நாள் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மருத்துவ கல்வி போன்ற அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுடைய பழங்குடியின மக்கள் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கு இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலமில்லாத 7 எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. தேசிய பட்டியல் இனத்தோர் நிதி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து 6% வட்டியுடன் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதிற்குள்ளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழில்நுட்ப மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டாளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ஏஐ நெக்சஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 ஏஐ ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில்

0: மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன ஏஐ திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த ஆப்கான் நாட்டைச் சேர்ந்த 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் மாநில அளவிலான வேளாண் ஹேக்கத்தான் திட்டத்தை செயல்படுத்த மகாராஷ்டிரா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மணிப்பூரில் வனத்துறை, பாதுகாப்பு படையினர், சமூக அமைப்புகள், மாணவர்கள், அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடந்த 2 வாரங்களில் 15 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் வருவாய் புலனாய்வு இயக்குநராக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாய் ரொக்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள 12 வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 6வது இடத்தை நாகாலாந்து மாநிலம் பெற்றுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வரும் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆட்சியர் திருமதி நஃப்ரியா நேற்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ள முதல் நாளில் சுய கணக்கெடுப்பு மூலம் 16922 குடும்பத்தினர் தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அக்கானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது உங்கள் அபிமான பண்பலை 102.5 மற்றும் 103.7.

0: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்

0: ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு, ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், மழலை மொழி.
2: உலகமேலே குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தீபங்கள் இணைந்திருக்கிறோம். மழலைமை நிகழ்ச்சியில் இன்றைய மழலைமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவல்லி பள்ளி குழந்தை கே சுவாதி பிரியா. வணக்கம் சுவாதி பிரியா.
3: வணக்கம் சார்.
2: எப்படி இருக்கீங்கம்மா?
3: நல்லா இருக்கும் சார்.
2: நல்லா இருக்கீங்க, கொள்ளை அழகா இருக்கீங்க. உங்க அழகோட ரகசியம் என்ன?
3: நிறைய சாப்பிடணும், நிறைய தூங்கணும்.
2: ஓஹோ, அந்த மாதிரி இருந்தா அழகாயிருவாங்களா?
3: எஸ் சார்.
2: ஓகே, இனிமேல் நானும் ஃபாலோ பண்றேன். எங்கிருந்து வரீங்க நீங்க பள்ளிக்கு?
3: என்ன
2: வருது தறியில இருந்து? என்ன வேட்டியா, துண்டா, சாரியா?
3: சாரி.
2: சாரியே நெய்றீங்களா? சரி, நல்லா நெய்ங்க. சரி, நீங்களாம் நல்லா படிக்கிற குழந்தையாமே. சுவாதி பிரியா டீச்சர் சொன்னாங்க உங்களுக்கு என்னென்னலாம்
3: தெரியும். ரைம்ஸ், பேல் பனானா, பேல் பேல் பனானா, சாப் பனானா, சாப் சாப் பனானா, சேக் பனானா, சேக் சேக் பனானா, ட்ரிங் பனானா, ட்ரிங் ட்ரிங் பனானா, பேல் பனானா, பேல் பேல் பனானா, பேல் பனானா, பேல் பேல் பனானா, லமோல்.
2: பாடிட்டீங்களா?
3: எஸ் சார்.
2: அது தமிழ் பாட்டு தெரியுமா?
3: எஸ் சார்.
2: பாருங்க.
3: மாம்பழம்மா.

0: சார், பங்கு போட்டு திங்கலாம்.
1: பங்கு போட்டு திங்கலாம். சரி, எத்தனை சாப்பிடுவீங்க?
0: ஒண்ணு.
1: ஒண்ணுதான் சாப்பிடுங்களா? சரி, நல்லா சாப்பிடுங்க. கையில ஏதோ வச்சிருக்கீங்க மருதாணி, சகப்பு சகப்பு இருக்குது. யார் வச்சுட்டா மருதாணி?
0: எங்க அக்கா.
1: மருதாணி வைக்கிறது என்ன, எதுக்காக வைக்கிறாங்க தெரியுமா மருதாணி? ஆமாம்மா, நல்லா சகப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு அழகா. சரிங்க சுவாதி பிரியா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்களா, அழகா தேவதை மாதிரி. ஆளுக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணானது. அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸா என்ன பண்ண
0: போறீங்க? திருந்தங்களை ஓடி போய் பிடிச்சிட்டு வரணும்.
1: ஓ, பிடிச்சிட்டு வரீங்க. பிடிச்சி எங்க கொண்டு போய் போடுவீங்க?
0: ஜெயில்ல.
1: ஜெயிலே போடுவீங்க? நீங்க ஜெயிலே இருங்க. ஊருக்குள்ள வந்தா பெரிய அட்டகாசம் பண்றீங்க, மக்கள்லாம் நிம்மதியாவே இல்லை. அதனால நீங்க ஜெயிலே இருங்க ஒரு 6 மாசம் அப்படின்றீங்களா?
0: எஸ் சார்.
1: அவங்கள எப்படி திருத்துவீங்க?
0: வளைச்சி சாப்பிடணும், அதுதான் நலமடையனுக்கு அடையாளம்.
1: ஓ, அப்படி ஒரு புத்திமதி சொல்றீங்க.
0: எஸ் சார்.
1: சூப்பர் சூப்பர். சரிங்க சுவாதி பிரியா, நீங்கள் பட்டிச்சூர் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
1: இணையனே, இன்றைய மலாலய மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை கே சுவாதி பிரியா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
2: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று ஜூலை 19.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர்.
5: 1849 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் தனது 22 வயதில் இணைந்து 34 பிரிவில் படை வீரராக பணிபுரிந்தார்.
1: அதன் பின்னர் பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி

0: எதிர்த்து 1857 இந்திய கழகம், அதாவது சிப்பாய் கழகம் ஆரம்பமாக முக்கிய காரணமாக இவர் இருந்தார்.
1: சிப்பாய் கழகமானது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைப்பட்டிருந்த இந்திய மக்களின் தேசிய உணர்வையும் விடுதலை வேட்கையும் தட்டி எழுப்பி இந்தியாவின் முதல் சுதந்திர போராக அமைந்தது.
0: இதனையடுத்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக செயல்பட்டதால் இவர் கைது செய்யப்பட்டு இவருக்கு பின்னர் மரண தண்டனை விதிக்கப்பட்டது.
1: இந்திய அரசு இவர் நினைவாக அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது.

0: முதல் சுதந்திர போராட்டத்திற்கு தொடக்கப்புள்ளி வைத்த வடக்கே உதித்த திங்கள் மாவீரன் மங்கள் பாண்டே பிறந்த தினம் என்று
1: ஆண்டு 1827.
0: புத்துலக மலையாள இலக்கிய வளர்ச்சியில் பெண்களுக்கும் பங்கு உண்டு என்பதை நிரூபித்தவர்.
1: தாய்மை கவி என இலக்கிய உலகில் போற்றப்படும் இவர் மலையாள பெண் கவிகளுள் தலையாயவராக மதிக்கப்படுகிறார்.
0: தனக்கென தனி வழி வகுத்து தம் இலக்கிய படைப்புகளை திறம்பட உருவாக்கியவர்.
1: உணர்ச்சி பாடல்களை உருவாக்குவதில் இணையற்றவராக இருந்தார்.
0: கேரள இலக்கிய மன்ற விருது, இந்திய இலக்கிய மன்ற விருது, பத்மபூஷன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
1: பிரபல மலையாள கவிஞர் பாலமணி அம்மா பிறந்த தினம் இன்று
0: ஆண்டு 1909.
1: இந்திய வானியலாளர், அண்டவியலாளர்.
0: பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்று பிறகு லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறையில் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளார்.
1: மீவழி மண்டலத்தில் நுண்ணுயிர்கள் பற்றிய ஆய்வு குழுவிற்கு தலைமையேற்று வழியும் நடத்தினார்.
0: நிலைமாறா அண்டவியலில் ஹாயல் நார்லிக்கர் கோட்பாட்டை உருவாக்கியவர்.
1: இந்திய தேசிய அறிவியல் அகாடமி விருது, பத்மபூஷன் விருது, சாகித்ய அகாடமி விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: இந்திய வானியற்பியலாளர், அண்டவியலாளர் ஜெயந்த் நார்லிக்கர் பிறந்த தினம் என்று
1: ஆண்டு 1938.
0: 1969 ஆண்டு ஜூலை 19 அன்று வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டதை ஒட்டி இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: அப்போதைய இந்திய பிரதமர் கடன் அளிக்கும் முக்கியமான 14 வங்கிகளின் தேசிய மயமாக்கத்தை தொடங்கி வைத்தார்.
0: பெரிய வணிகங்கள் கடன் வழங்குதலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த நேரத்தில் முன்னுரிமை துறைகளை ஊக்கப்படுத்துவது என்பது தேசிய மயமாக்கலின் முக்கிய குறிக்கோளாகும்.
1: வங்கி தேசிய மயமாக்கல் தினம் இன்று
0: ஆண்டு 1969.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
5: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
8: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
9: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
10: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
11: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட்

0: industries relevant course um solli taranga
1: MCT Pollachi counseling code 2706 call 9942955540
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு பட்ஜெட் உங்களது பரிசு எங்களது ரதி கிரியேஷன் தர்மபுரி மெயின் ரோடு மேச்சேரி
3: உங்கள் வீட்டு மழலைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு கவுன்சிலிங் கோட் 2633
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: தொடர்புக்கு 8985712345
7: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு GK Silks and Readymades GK கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி லேசர் அறுவை சிகிச்சை புற்றுநோய் அறுவை சிகிச்சை பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி
9: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்
10: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு மைக்ரோசாஃப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum
11: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கவுன்சிலிங் கோட் 2706 கால் 9942955540
3: தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரங்கள் உங்களுக்காக இவை அனைத்தும் கிலோ ஒன்றிற்கான விலை தக்காளி 20 ரூபாய் கத்திரிக்காய் 40 ரூபாய் வெண்டைக்காய் 16 ரூபாய் அவரைக்காய் 50 ரூபாய் கொத்தவரை 40 ரூபாய் முள்ளங்கி 35 ரூபாய் பச்சை மிளகாய் 45 ரூபாய் சுரைக்காய் 16 ரூபாய் வாழைக்காய் 7 ரூபாய் முருங்கைக்காய் 65 ரூபாய் புடலங்காய் 25 ரூபாய் பேர்க்கங்காய் 40 ரூபாய் சர்க்கரை பூசணி 16 ரூபாய் சிறிய வெங்காயம் 55 ரூபாய் பெரிய வெங்காயம் 38 ரூபாய் கேரட் 88 ரூபாய் பீட்ரூட் 52 ரூபாய் பீன்ஸ் 84 ரூபாய் முட்டைக்கோஸ் 44 ரூபாய் பூண்டு 244 ரூபாய் இஞ்சி 236 ரூபாய் மொச்சை 60 ரூபாய் பாகற்காய் 50 ரூபாய் உருளைக்கிழங்கு 30 ரூபாய் காலிஃபிளவர் 35 ரூபாய் குடைமிளகாய் 96 ரூபாய் தேங்காய் 72 ரூபாய் எலுமிச்சை பழம் 95 ரூபாய் ஏலக்கி வாழைப்பழம் 80 ரூபாய் கற்பூரவள்ளி வாழைப்பழம் 60 ரூபாய் கொய்யாப்பழம் 40 ரூபாய் வெள்ளரிக்காய் 46 ரூபாய் அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் ஆகும்
7: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு GK Silks and Readymades GK கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை தொடர்புக்கு 9487726251
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை
12: என்ன பாட்டி கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க
13: ஆமா சாமி கண்ணுல பொறந்துச்சு நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் சியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம கட் இல்லாம தையல் இல்லாம லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி
7: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்
14: அன்பிற்கினிய நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கங்கள் நம்முடைய இலக்கியங்களில் 8 தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு சிற்றிலக்கியங்கள் 50 காப்பியங்கள் 50 காப்பியங்கள் சித்தர்கள் எழுதிய ஆன்மீக நூல்கள் புகழ் பெற்று திகழ்கின்றன இத்தனை நூல்களுக்கிடையில் கம்பன் எழுதிய ராமாயணத்திற்கு மட்டும் இவ்வளவு பெருமை எப்படி வந்தது என்பதை ஆராய்கிற போது தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது கம்பனும் வள்ளுவனும் இரு கண்களை போன்றவர்கள் கம்பன் காப்பியத்தை ஆராய்ந்தால் ஒவ்வொரு

0: இசைவிலும் திருக்குறளின் கருத்துக்கள் மிளிர்வதை அறியலாம். பெரும்பாலும் ஒரு புலவர் மற்றொரு புலவரை பாராட்டுவது அரிது. ஆனால் கம்பன் வால்மீகியை தன் கவியின் மூலம் பாராட்டி இருப்பது கம்பனின் உயர்ந்த பண்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாட்டில் தோன்றிய மகா கவிஞர்களை பொறுத்துத்தான் அந்த நாட்டின் உயர் பண்பாடு, ஒழுக்கம், கலாச்சாரம் யாவும் வளரும் என்பர் சான்றோர் பெருமக்கள். மக்களும் கவிஞர்களின் நூல்களை பயின்று பண்பு மாறாமல் நடப்பர். கம்பரை பெற்றதால் நமது தமிழன்னை உலகிற்கு மாபெரும் காப்பியத்தை அளிக்கும் சக்தியை பெற்றாள். கம்பரை குறித்து பல்வேறு அரிய செய்திகள் சொல்லப்படுகிறது. கம்பன் காப்பியம் இயற்றும் போது அவருக்கு வயது 39. நூல் திருவரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யும் போது கம்பருக்கு வயது 55. ஏறத்தாழ 16 வருடம் உழைத்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் அறிய முடிகிறது. கல்விக்கு பெரிதும் உதவி செய்தவர் சடையப்ப வள்ளல். இளம் வயது முதலே கம்பரை வளர்த்தவர் சடையப்ப வள்ளல்தான் என்றும் கூறப்படுகிறது. தன்னை மறந்து கம்பராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்கும் போது கம்பருக்காக சடையப்ப வள்ளல் ஒரு கிண்ணத்தில் பாலை வைத்து கொண்டு காத்திருப்பாராம். கம்பன் பாடுவதற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க, இந்த அருமையான உடலுக்கு பலவீனம் ஏற்படாமல் இருக்க, இதோ பக்குவமாக காய்ச்சிய பால், இதை கொஞ்சம் பருகலாமே என்று அன்புடன் உபசரிப்பாராம் சடையப்ப வள்ளல். கம்பனின் கவி திறத்திற்கு மொழி ஆளுமைக்கு கிடைத்த பெருமை அல்லவா இது. கம்பராமாயணம் 10,000 மேற்பட்ட பாடலை கொண்டது. இதில் கம்பன் பாடல்கள் 9,972 என்பதும் மீதி இடைச்செருகளாக இருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்களின் கருத்தாகும். இதில் 2,541 பாடல்கள் சந்த விருத்தங்களாகும். கம்பன் கண்ட ராமன் ஒருபுறம் பரம்பொருளாகவும் மற்றொரு புறம் மனிதனாகவும் சிறப்புற்று விளங்குகிறான். பரம்பொருளை மூல ராமன் என்றும் அவதாரத்தை தசரத ராமன் என்றும் பேராசிரியர் தமிழறிஞர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் வேறுபடுத்தி காட்டுவார். ஒரே நேரத்தில் ஒருவரை கடவுளாகவும் ஒரே நேரத்தில் ஒருவரை மனிதராகவும் வெற்றிகரமாக படைத்தவன் கம்பன். இதற்காக இருவகையாக பொருள் கொள்ளும்படி சில செவிநுகர் கனிகளை தந்தவன் கம்பன். ராமன் அழகை கம்பன் பாடும்போது மையோ மரகதமோ மலைமுகிலோ ஐயோ இவனழகு என்பதோர் அழியா அழகுடையோன் என்று காட்சிப்படுத்துகிறார். இப்படி அவருடைய அந்த இலக்கியத்திலே நாம் மூழ்க வேண்டும். இப்படி கம்பனின் பெருமையை, கவி நயத்தை, இலக்கியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். நாமும் ஒருமுறையாவது அந்த இதிகாசத்தை, இலக்கியத்தை படிக்க வேண்டும், முழுமையாக படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள் நெஞ்சில் உருவாகுமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

0: இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லத் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்கும் என்று அது தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 370,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநில

0: மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி, அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற மூன்றாம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகியிருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 994 2 9 5 4 0.
5: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK Silks and Readymades, Kullanur, Pochampally. Cell 6369252381.

0: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி,
2: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தண்டுவர மரபு நோய், அதன் அறிகுறிகளும் பக்க விளைவுகளும் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: இப்ப இந்த நோயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாதி பேருக்கு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இருக்கு, அவங்களுக்கு வெளியில பார்த்தா என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும்போது இப்ப கண் பார்வை மங்குது, நீங்க மருந்து கொடுத்துட்டீங்க அது சரியும் கூட ஆயிடும். இதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்க போற சேலஞ்ச் ஃபர்தர் அட்டாக் வராம தடுக்கிறது. ஒண்ணு வெளிப்படையா இருக்கிற அட்டாக் ஒரு விஷயம்னா, இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சே, இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் சைலண்டாவே மூளையை பாதிச்சுட்டு இருக்கும். இப்ப 10 இடத்துல அது தாக்குதல் ஏற்படுத்துச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுதான் வெளியில தெரியும். ஸோ மீதி 9 இடங்கள்ல நீங்க நரம்ப லூஸ் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தெரியாததுனால. ஏன் தெரியல? ஏன்னா நீங்க யங்கா இருக்கீங்க, உங்களுக்கு 18-40 வயசு தான். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரியாது. ஸோ அதனால என்ன ஆயிடும்னா, 40 வயதுக்கு பிறகு எவ்வளவு நரம்புகள் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோமோ அதோடைய ஆடட், அதாவது மொத்த கூட்டளவாக, உங்களை மாதிரியே இருக்கிற இன்னொரு 40 வயசினர் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களால் சிரமப்படுவீங்க. அவங்க ஓடுறாங்கன்னா நீங்கள் நடப்பீங்க, அவங்க நடக்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஏஜ் கம்பேரிசனில் ஒரு ஸ்டெப் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி, 18-40 வயசில் ரொம்ப நல்லா இருக்க முடியும்னா அங்கேயும் சில சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ இதை வந்து முழுமையாக மருந்து கொடுத்து ஒரு அட்டாக்லேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு ஓகே, நீளாதவங்களுக்கு, கொஞ்சம் ஊனம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஊன பாதிப்புனால ஏற்படக்கூடிய விளைவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓடி போய் பஸ் ஏறி வேலைக்கு போகணுன்னா அந்த கால் இன்னும் வீக்னஸ் சரியாகலைன்னா அவங்களால போய் பண்ண முடியாது அந்த ஆக்டிவாக. அப்படியே அவங்க முன்னேறிட்டாங்கனாலும் ஒரு சிலருக்கு வந்து காக்னிட்டிவ் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது யோசிக்கும் பொழுது யோசனையுடைய ஸ்பீடு குறையலாம். அதே போது ஃபெட்டிக்னு சொல்லப்படக்கூடிய டயர்ட்னஸ், ரொம்ப டயர்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மனுஷர் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் டயக்னோஸ்க்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையை அதே நேரத்துக்கோ அதே வீரியத்துலேயோ செய்யறதுக்கு கஷ்டப்படுவார், பண்ணும்போதே டயர்டாகி தூங்கிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்க ஏற்படக்கூடிய சேலஞ்ச். ஸோ ஒரு மனுஷர் நல்லா இருப்பார், தூங்கிடுவார். நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோம்பேறின் வாங்க, சோம்பேறித்தனம் கிடையாது, அவர்களுடைய நரம்புகளுடைய செயல்திறன் வந்து இவ்வளோ டைமுக்கு இவ்வளோன்னு சுருங்குது. இப்போது ஒருத்தர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ண லெவலுக்கு அவங்ககிட்ட கேட்கலாம், அதே லெவலில் வந்து இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணாதவங்களை கேட்டால் என்ன நடக்குமோ அதே போல தான் இவங்களுக்கு நடக்கும். இவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையே அடுத்த வருஷம் செய்யும் போது கஷ்டப்படுவாங்க, டயர்டாயிடுவாங்க, தூங்கிடுவாங்க, ஆர் அலர்ஜியில் படுத்திருப்பாங்க. இதுதான் இவங்க நல்லா இருந்தும் கஷ்டப்படுற சவால்கள் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸோட. நரம்பு மண்டலம்னு வரும்போது நமக்கு நரம்பு மண்டலத்தில் என்ன இருக்குது, மூளையிலேருந்து ஆரம்பித்து நரம்புகள் எல்லாம் குவிஞ்சு மூளை தண்டுவளம் வழியாக முதுகு தண்டுவளத்துக்கு போய் அங்கேருந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு போய் சேருது. ஸோ இதுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடியது மூளை தான். ஸோ இந்த மூளையை தான் இது பெரும்பாலும் பாதிக்குது. மூளை பாதிப்பில் எப்படின்னா, இப்போ எப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. இப்போ ஒரு போஸ்டல் ஆஃபீஸ்க்கும் ஒரு ஹெட்குவார்ட்டர்ஸ், ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு ஹெட்குவார்ட்டர்ஸ். பட் இவங்களுக்குள்ளெல்லாம் தகவல் தொடர்பு எப்படி ஆகும், ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும்ல. இந்த மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் இந்த கம்யூனிகேஷன் சேனலை தான் அடிக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய கம்யூனிகேஷன் தடப்படும், அவர் ஸ்லோ ஆகிடும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து இயலாமையும் நடக்குது. ஸோ மெயின் பாதிப்பு மூளையை பாதிக்கிறதுனால தான் வருது. அதனாலவே தான் இவங்களுக்கு இவங்களோட செயல்திறன் கொஞ்சம் கம்மியாகவுமே இருக்கும்.
3: இதுவரை மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தண்டுவர மரபு நோய், அதன் அறிகுறிகளும் பக்க விளைவுகளும் என்ன என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் என் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. சந்தோஷ சாரலில் இடம்பெறும் முதல் பாடல் ரிக்ஷா மாமா என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோந்திய பாடல் இளையராஜா இசையில், கங்கை அமரன் பாடல் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.

0: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: இன்றைய சந்தோஷ சாரலின் பொது அறிவு வினா, 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் நடிகருக்காக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் நடிகராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? சிந்தைக்கு பொது அறிவு வினாவும் மனதிற்கு இதமான இசையும் வழங்கும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. தொடரும் பாடல் கோவில் காலை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோந்திரிய பாடல் இளையராஜா இசையில், கங்கை அமரன் பாடல் வரிகளில், மனோ ஜானகி குரலில்.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும்

0: தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷ சாரல் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
0: சந்தோஷ சாரலில் தொடரும் பாடல் பெரிய வெட்டு பண்ணக்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து. இளையராஜா இசையில், மு மேத்தா பாடல் வரிகளில், மனோ சித்ரா குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: இன்றைய சந்தோஷ சரளின் பொது அறிவு வினா. 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் நடிகராக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்?
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
4: சந்தோஷ சரலில் தொடரும் பாடல் இதய தாமரை என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோந்தினிய பாடல் சங்கர் கணேசியில் வைரமுத்து பாடல் வரிகளில் SV பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரலில்.

இன்றைய சந்தோஷ சாரலில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, 72வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த தமிழ் நடிகராக அறிவிக்கப்பட்டுள்ளவை யார் என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் தனுஷ். நீங்கள் கேட்ட சித்தாந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இன் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய். ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தொடர்ந்து கேட்கலாம்

0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று ஜூலை 19, தொண்டு நெறியில் வாழ்க்கையை தொடங்கிய ஏர் அறிஞர்களின் வரலாற்றை நினைவுபடுத்தி பார்க்கிற ஒரு புத்தகம் என் கண்முன்னால் நிற்கிறது. துறவு நெறியில் இருந்து அறநெறிகளை உலகத்திற்கு உணர்த்திய பெருமக்களின் வரிசையில் தவ திரு குண்டக்குடி அடிகளார் அவர்கள் எழுதிய மண்ணும் மனிதர்களும் நூலும் உடன் இருந்தது. தன் வரலாறு போல் அது அமைந்திருந்தாலும் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட ஒரு இந்திய துறவிகளின் உலக சிந்தனை தாங்கிய வரலாறு அது என்பதை உணர்ந்து கொள்வதற்கான பக்கங்கள் ஏராளமாக இருந்தன. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாலூற்றும் பையனாக இருக்கிற காலத்திற்கு முந்தைய பருவத்தில் அவர் சிந்தை கவர்ந்த ஒரு இளம் துறவியாக திகழ்ந்தவர் விபுலானந்த அடிகள். தொண்டு நெறிக்கும் துறவு நெறிக்கும் முன்னோடியாக நின்று வழிகாட்டி அவருடனேயே அருகமர்த்திக் கொண்டு பல அனுபவங்களை கற்றுத்தந்த குருநாதராக சுவாமி விபுலானந்தர் திகழ்ந்திருக்கிறார் என்கிற வரலாறு அது தெரிய வருகிறது. உரைகளுக்கும் சொற்பொழிவுகளுக்கும் மத்தியில் அடிகள் பெருமான் எழுதிய கதைகளில் மயில் வாகனன் என்கிற ஒரு கதாபாத்திரமும் வரும். உற்று நோக்கினால் அந்த கதாபாத்திரத்தினுடைய திருப்பெயர் சுவாமி விபுலானந்தரின் இயற்பெயர் என்பது கூட நுட்பமாக புலப்படும். அந்த அளவிற்கு அவருக்குள்ளே ஊடுருவி நின்று நிலைத்த சுவாமி விபுலானந்தர் கிழக்கிலங்கையின் காரைத்தீவில் பிறந்தவர். ஆனால் தமிழகத்தில் புறவு நிலைக்காக ராமகிருஷ்ண பரமஹம்சத்தினுடைய பேர் இயக்கத்தின் காரணமாக ராமகிருஷ்ண மிஷனின் பேர் இயக்கத்தினால் ஈர்க்கப்பெற்று சென்னைக்கு வந்தவர். மயிலாப்பூரின் திருமடத்தில் சுவாமி சர்வானந்தரால் பிரம்மச்சரிய தீட்சையும் சன்னியாச தீட்சையும் பெற்றுக்கொண்டு துறவியாக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர். ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் என்கிற தமிழ் இதழுக்கும் வேதாந்த கேசரி என்கிற ஆங்கில இதழுக்கும் ஆசிரியராக இருந்து பல அரிய கட்டுரைகளை எழுதியவர். மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பண்டித பரீட்சையில் பரீட்சார்த்தகராக நியமிக்கப்பெற்றவர். மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட செந்தமிழ் என்கிற இதழிலும் கூட இலக்கிய கட்டுரைகளை தொடர்ந்து எழுதியவர். ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை அடிப்படையாக கொண்டு திறனாய்வு கட்டுரைகளை எழுதிய அவருடைய கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு மதங்க சோழாமணி என்பதாகும். இத்தகைய எழுத்து பணிகளில் இலக்கிய பணிகளில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி விபுலானந்தர் செட்டிநாத்தரசரின் வேண்டுகோளின்படி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1931 பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியராக பணியேற்று வந்த காலகட்டத்தில் தான் அரங்கநாதனாக இருந்த இன்னால் அடிகளாராக மாறிய குந்தக்குடி அடிகளாரை தன் தொண்டால் துறவால் ஈர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்தில் தான் இசைத்துறையில் மிகுந்த ஈடுபாட்டையும் ஆய்வையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் வளர்ந்தார் உயர்ந்தார். பின்னர் அந்த பதவியிலிருந்தும் விலகி ராமகிருஷ்ண மிஷன் மேற்கொண்டிருக்கக்கூடிய கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர் இமயமலை பகுதியில் உள்ள அல்மோரா என்கிற இடத்தில் இருக்கும் மாயாவதி ஆசிரமத்தில் இருந்து வெளிவரும் பிரபுத்த பாரதம் என்கிற பத்திரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றப்பட்டார். அப்பொழுது அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிற அற்புத நூல் தான் யாழ் நூல். தமிழ் இசைக்கலையின் நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிற அந்த யாழ் நூல் தமிழக வரலாற்றின் தனித்துவம் வாய்ந்த சிறந்த நூல். வரைபடத்தோடு கூடிய யாழ் குறித்த செய்திகளை எல்லாம் இணைத்து தொகுத்து மிகச் சிறப்பாக உருவாக்கிய அந்த நூலின் வெளியீட்டு விழா சென்னையில் மிகச் சிறப்பாக வெளிவர பெற்றிருக்கக்கூடிய செய்தியும் நாம் மறந்து முடியாது. ஆழ்ந்து அறிந்து உலகறிய எடுத்து தந்த அந்த பெருமகனார் பிறந்தது இலங்கையில் வாழ்ந்து பல்வேறு பணிகளை திறம்பட ஆற்றி தனக்கு பின்னாலும் அந்த தொண்டு நெறிக்குரிய நிலையில் அடிகள் பெருமானை ஆட்படுத்திய பெருமைக்கும் உரியவராக திகழ்கிற சுவாமி விபுலானந்தரினுடைய நினைவு தினம் இன்று. இன்று ஒன்று நன்று என்பதாக சுவாமி விபுலானந்தரை உங்கள் நினைவுக்கு கொண்டு

0: வருவது என்னுடைய இன்றியமையாத கடமை என்று கருதுகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இன் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒழிக்க விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை 102.5 103.7 வளமையான தொலைபேசி எண்கள் 043 42 என்ற முன் இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ அல்லது 24 40 31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்றும் 94 86 81 10 25 மேலும் 94 86 65 20 25 என்ற எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி வாயிலாக உங்களது விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒழிக்க விரும்பினால் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK Silks அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK Silks அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6363-6925-2381.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.

0: sunflower oil.
1: பொன்னியின் புதுப்புணலில் இடம்பெறும் முதல் பாடல் கதகளி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்செவி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், தருமபுரி மாவட்டம் கே செட்டி அள்ளி பகுதியில் இருந்து பசுபதி. இது வந்து நீ பாடல் அவருக்காகவும், நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். பொன்னியின் புதுப்புணலில் இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம்.

0: வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி ரவுண்டனாவிலே.
0: உங்க பெயர் சொல்லுங்க. கிருஷ்ணகிரி ரவுண்டனாவிலே இருந்து
1: ரமேஷ்.
0: ரமேஷ், என்ன தொழில் செய்யறீங்க ரமேஷ் நீங்க?
1: என்னங்க
0: ஐயா?
1: கூலி.
0: கூலி வேலை செய்யறீங்களா? சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தில்லி திரைப்படம்.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் உங்களுக்காக.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து 150 கனஅடியாக குறைந்துள்ளது. நிமிடம் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, என்ன பண்றீங்க? மானிங்க
8: என்ன
7: படிக்கிறீங்க? காலேஜில் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? சரிங்க, இது வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றிமா.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.

0: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
0: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நான் சந்திக்கிற இளைய தலைமுறையை பார்க்குறப்போ ஒரு பயம் ஏற்படுது. என்ன பயம் அப்படின்னா, அவர்களுக்கு எதுவும் தெரியலைங்கிறது ஒரு கவலையாக இருக்குது. இப்போ உதாரணமாக நான் சினிமா துறையில் பார்க்குறேன், அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்க வர்றவர் தட்டு தடுமாறி சொல்கிறாரு. அதே மாதிரி சீரியலில் நான் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ அந்த டைலாக் சொல்லிக் கொடுக்குறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படி இல்லை, நடிகர்னு வந்தாச்சுன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம நடிக்கணும். அப்போ அவங்க வாசிக்கிற பாவனைகள் பார்க்குற போது அவங்களால எழுத்துக்கூட்டி வாசிக்க முடியல. அது அதே போல் அந்த கணினியில் உட்காந்து டைப் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு எழுத்துக்களை அதில் ஒருங்கிணைக்க தெரியல. அந்த செய்தியை அவன் கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கை கொண்டான் அப்படின்னு அடிச்சு விட்றாங்க. எந்த கையை கொண்டான், தும்பிக்கையை கொண்டானா, எப்படி ஆகும்? கை கொள்ளுதல் என்பது கைப்பற்றுதல்னு அர்த்தம், எடுத்துக்கொள்ளுதல்னு அர்த்தம். எழுத தெரியல, படிக்க தெரியல. இது எங்கே, ஜப்பான்லையா, இந்தோனேஷியாவிலையா, இல்லை ஜெர்மனிலையா? திக்கட்டும் தமிழ் பிறப்பும் தீந்தமிழ் திருநாட்டில் தான். ஏன் இப்படி இருக்குது கேட்டால், அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ப்ளஸ் டூ படிக்கிறப்ப தமிழ் படித்தது, அதுக்கு பிறகு எங்களுக்கு தமிழ் தெரியாது. இன்னும் சில பேர், ஐயோ நான் டென்த்து படித்தப்போ தமிழ் படித்தது, நான் ப்ளஸ் டூவில் கூட நான் தமிழ் படிக்கலை. இன்னும் சில பேர், நான் தமிழே படிக்கலை. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒன்று நினைவு வைத்து கொள்ளுங்கள், மொழி என்பது சம்பாத்தியத்துக்காக மட்டுமில்லை. அது என்ன வெறும் சாதாரண நினச்சிட்டிங்களா, அது அறிவுக்கு தாண்டி பண்பாடு. அதுதான் நம்முடைய இனம். உருமினா தானங்க புலி, கூவினா தானே குயில், பேசுனா தானே தமிழ். உணவுச்சாலைக்கு போகிற போது அங்கே நம் மொழி பேசுகிறவங்களே இல்லை, அது வேறு விஷயம், அதிலெல்லாம் அரசியல் இருக்குது, அவங்கள்ட்ட நம்ம செய்தியை சொல்ல முடியல. இப்போ நீங்கள் உணவு கூடத்துக்கு போனால் பேச முடியல, மற்ற இடத்துக்கு போனால் பேச முடியல. தமிழ் படிக்காமல் வர்றதுனால என்ன நஷ்டம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வரலாறுகள் தெரியாமல் போதுங்க. சேர சோழ பாண்டியர்கள் யார், கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியவர் யார், ஒரு கோவிலுக்கு போகிறோம், இந்த கோவில் பாடல் பெற்ற தலம்ங்கிறாங்க, 108 திவ்ய தேசம்ங்கிறாங்க, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? போன பொங்கலை வாங்கி தின்ட்டு வர வேண்டியதானே, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொல்லிட்டோம்னா அப்புறம் என்ன பெருமை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கோவிலுக்கு போகிற போது, நான் இப்போ சமீபத்தில் திருநெடுங்கலம்னு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் துவாக்குடி தான் ஒன்றே இருக்கிற ஒரு கோவிலுக்கு போனோம், திருநெடுங்கலம், திருநெடுங்கலநாதர். அங்கே 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் வந்து பாடின அந்த பாடல்கள் அங்கே பாடல் பெற்ற தலமாக இருக்குது. அங்கே போனால் எனக்கு இது நான் படித்து பார்த்த உடனே வியப்படைகிறேன். அந்த கோயில் இன்றைக்கு இருக்குது, இன்றைக்கும் வளமாக இருக்குது. என் நண்பர் அன்னதான செம்மல் ரவீந்திரன் அவர்கள் உடன் வந்து எனக்கு எல்லா ஏற்பாடு பண்ணார், அங்கே எல்லாம் பார்த்து மகிழ்ந்தேன் நான். இதை நான் சொல்கிறது இது எதுக்காகன்னு கேட்டால், வரலாறு தெரிய வேண்டாமா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற புவியியல் தெரிய வேண்டாமா? ஆறுகள் பேர் தெரிய வேண்டாமா? மரங்கள் தெரிய வேண்டாமா? 96 வகையான மலர்கள் பற்றி தெரிய வேண்டாமா? தமிழ் மொழியை படிக்கலைன்னா அவமானம் பிறருக்கு இல்லைங்க, நமக்கு தான். இது நான் கவலையோடு தான் அதை நான் பதிவு செய்கிறேன். நான் படிச்சுட்டேங்கிறதுக்காக சொல்லலை, அடுத்த தலைமுறை படிக்காமல் போச்சுன்னா சங்கடங்க. தமிழை படியுங்கள். இதில் நம்பிக்கை மூட நம்பிக்கை என்றெல்லாம் நீங்கள் ஒதுக்காதீர்கள். மூட நம்பிக்கை வந்தால் அது வேணான்னு விட்டுட்டு போங்க, அதை நம்ப சொல்லலை யானோ. ஆனாலும் தமிழ் படிக்காவிட்டால், இலக்கியங்கள் படிக்காவிட்டால், பக்தி இலக்கியங்கள் படிக்காவிட்டால், இவையெல்லாம் நாம் வந்து இழந்து விடுவோம், நம்முடைய வரலாற்றை இழந்து விடுவோம். நல்ல தமிழை கற்போம், தமிழுக்கு பெருமை சேர்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேரா

0: ஆசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
1: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம்.
6: ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
7: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
8: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
9: 8:40. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்னியின் புதுப்புனல். தொடரும் பாடல் தர்பார் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்செவி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், நாமக்கல் மாவட்டம் பூசாரிபாளையம் ஏரிக்காடு பூபதி. இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: சும்மா கீழி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல் என் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். முகத்தில் மருவ சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் மருவ சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சிக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று. அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி

0: தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிகிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
4: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள 043-42 என்ற முன் இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். மேலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் மற்றும் ஒரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
5: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: இனி நெருங்கின்ற காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்று அழகு குட்டி செல்லம் உங்கள் வீட்டு மழலைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பொன்னியின் புதுப்புனலில் தொடரும் பாடல் ஆம்பள என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தர்மபுரியில் இருந்து ஸ்ருதிகா. இது வந்து இனிய பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவு பெறுகிறது பொன்னியின் புதுப்புணல். தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: நமது குன்றக்குடியில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மகளிர் கல்வியியல் கல்லூரி இன்றைக்கு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏழை பெண்கள், வறுமையப்பட்ட பெண்கள் இன்றைக்கு அங்கு ஆசிரிய கல்விக்காக கற்று தெளிந்து ஆசிரிய பணிக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்வியியல் கல்லூரி உருவாவதற்கு முன்பு அதே கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் இருந்த பள்ளியில் நாமே ஒரு முறை முன்பு துறவரத்திற்கு வரும் முன்பு ஒரு

0: தாக்குதலுக்காக குன்றக்குடி மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தோம், கல்வியில் படிப்பதற்காக, பிஎட் படிப்பிற்காக. அந்த சான்றிதழ் நமக்கு கிடைப்பதில் தாமதம் மறுக்கப்பட்டது. அதனால் கல்வியில் கல்லூரியில் அந்த தருணத்தில் நம்மால் சேர முடியவில்லை. காலச்சக்கரம் சுழன்று ஓடியது. குன்றக்குடிக்கு வந்து நாம் ஆதீன பொறுப்பை ஏற்ற பிறகு எந்த கல்வியியல் கல்லூரியின் படிப்பு படிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே கல்வியியல் படிப்பை ஏழை பெண்கள் படிப்பதற்காக நமக்கு சான்றிதழ் தர தாமதிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட அதே வளாகத்தில் எல்லா ஏழை பிள்ளைகளும் படிப்பதற்கான மகளிர் கல்வியியல் கல்லூரியை மகா சன்னிதானத்தின் பெயரில் தொடங்கினோம். இதுதான் நமக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான கற்றலின் பயன், கற்றலின் தெளிவு, மனிதத்தின் பயன்பாடு. இதைப்போலத்தான் மேற்கு வங்க மாநிலத்தில் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பெல்டங்கா நகரில் பாபர் அலி என்பவர் 9 வயது சிறுவன் தான். கல்விச்சாலைக்கு போகிற போது அவர் தன் எதிரே செல்லுகிற ஏழை மாணவர்கள், கற்பதற்கு வாய்ப்பில்லாத மாணவர்கள் பல தொழில்களுக்கு சென்று வருகிற காட்சியை பார்த்தார் பாபர் அலி. மிக இளம் வயது பாபர் அலி. தனக்கு கிடைத்த கற்றல் வாய்ப்பு ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கினார். அவர்களை அழைத்து பேசினார். சிலர் அவரின் நண்பர்களும் கூட அந்த மாணவர்கள் சிலரை தன் வீட்டு கொள்ளைப்புறத்தில் மாலை நேரத்தில் அமர்த்தி அவர்கள் தொழில் முடிந்து வருகிற போது தானும் பள்ளி முடிந்து வருகிற போது அவர்களுக்கு போதிக்கும் பணியை தொடங்கினார். 8 மாணவர்களை வைத்துக்கொண்டு தொடக்கப்பட்ட பாபர் அலியின் கொள்ளைப்புற வீட்டில் தொடங்கப்பட்ட அந்த பள்ளி வளர்ந்து விரிந்து ஆலமரமாய் உயர்ந்தது. அங்கு பலரும் உயர்ந்தார்கள், கற்றார்கள். வாய்ப்பில்லாதவர்களுக்கு கல்வியின் வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அவர் பாராட்டப்பட்டார். பிபிசி நிறுவனம் உலகின் இளம் வயது தலைமையாசிரியர் என்ற விருதை வழங்கியது. சிஎன்என் தொலைக்காட்சி ரியல் ஹீரோ என்று பாராட்டியது. மிகச்சிறந்த இந்தியன் என்று என்டிடி டிவி அவரை பாராட்டி பெருமைப்படுத்தியது. நமது தமிழ்நாட்டின் ஈரோடு புத்தகத் திருவிழா, மனிதநேய சிந்தனை பேரவை நடத்துகிற நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் பாபர் அலி அவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டை நடத்தி விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. பாபர் அலி நடத்திய பள்ளிக்கு பெயர் ஆனந்த் சிக்ஷா நிகேதன். ஆனந்த் சிக்ஷா நிகேதன் என்றால் மகிழ்ச்சியான கற்றலுக்கான வீடு. இப்படித்தான் ஒவ்வொரு பள்ளியும் மகிழ்ச்சிக்கான, மகிழ்ச்சியான கற்றலுக்கான இருப்பிடமாக மாற வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 9:06. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 முதல் 20 வரை.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ்.

0: மூன்றாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங். டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: சின்ன சின்ன சிரிப்புகளில் உலகமே மறைந்து கிடக்கும். பிஞ்சு பிஞ்சு வார்த்தைகளில் 1000 அர்த்தங்கள் பிறக்கும். மழலை மொழி கேட்கும் நேரம் மனசெல்லாம் பூவாய் மலரும். குழந்தைகள் சிரிக்கும் ஓசை கடவுள் பேசும் மொழியாய் ஒழுக்கும். அந்த இனிய மழலை குரல்களோடு கதைகள், பாடல்கள், திருக்குறள்கள், அவர்களின் குறும்புகளும் திறமைகளையும் சேர்க்கும் இந்த நிகழ்ச்சி தான் அழகு குட்டி செல்லம். என்ன குட்டீஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? உங்க சிரிப்பால இந்த ஒரு மணி நேரத்தை ரொம்ப அழகா மாத்தலாமா? இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக வளம்பெற போகுது. நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகளை பேச வைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இரண்டு எண்கள் இருக்கு. 0 43 42 24 40 31, மற்றொரு எண் 94 86 65 20 25. இந்த எண்களில் அழைத்து உங்க குட்டிஸை பேச வைக்கலாம்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: 9:11 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு அழகு குட்டி செல்லமா வளமரப் பகுதி நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய குட்டி குழந்தைகளை வரவேற்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தர்மபுரி மாவட்டம் நாகரம்பட்டியிலிருந்து வைஷ்ணவி பேசுறேன்.
2: வைஷ்ணவி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
3: சும்மா தான் இருக்கேன்.
2: சும்மா இருக்கீங்களா? விளையாட போலையா? சரி, சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டேன்.
2: என்ன சாப்பாடு இன்னைக்கு?
3: தக்காளி குழம்பு.
2: சரி, வைஷ்ணவிக்கு அம்மா செய்யற சாப்பாடுல என்ன ரொம்ப பிடிக்கும்?
3: எல்லாமே பிடிக்கும்.
2: எல்லாமே பிடிக்குமா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
3: திருக்குறள்.
2: சொல்லுங்க, கேக்கலாம்.
3: அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகி கச்சதனால் ஆய பயனின்கு பாலரி.

0: நச்சால் தொழார் எனின் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் சிலர் மிசை மீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டு மிதுபையில் இருள் சேர் இருவினையும் பேரா இறைவன் பொருள் செல் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்து விட்டான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றான் மீது வாழ்வார் தனக்கு வந்து இல்லாதால் தால் சென்றதற்கு கல்லால் மணக்கவளை மாற்றல் அறிது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மலை சிறப்பீனும் செல்வமும் ஏனும் மரத்தினுக்கு ஆசனம் எவனோ உயிர்த்து இல்லவன் இளவன் மண்பான உள்ளதன் இல்லவன் மானக்கடை துன்வந்து துவாமை இல்லாகும் யார் மாட்டும் வசையோழியே வாழ்வாரே வாழ்வார் இசையோழியே வாழ்வாரே வாழாதவர்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்களே. திருக்குறளை எழுதியவர் யார்?
0: திருவள்ளுவர்.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு யார் இவ்வளவு திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க?
0: மேம்.
1: மேம் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அது ரொம்ப அழகா படிச்சு சொல்லியிருக்கீங்க. நன்றி.
0: இந்த மாதிரி எனக்கு 100 திருக்குறள் தெரியும்.
1: சூப்பர், 100 திருக்குறள் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா?
0: எஸ் மேம்.
1: சரி, இருக்கக்கூடிய 1330 குறள்களையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா?
0: எஸ் மேம்.
1: இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அழகுக்குட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தமிழ்மதி.
1: தமிழ்மதி, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
2: 4ஆம்
1: வகுப்பு படிக்கிறீங்களா? வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
2: அம்மா, அப்பா, ஆயா, தாத்தா, அக்கா, தம்பி, அண்ணா,
1: எல்லாரும் இருக்கீங்களா? சரி, இவங்க எல்லாரலயே யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அம்மா.
1: அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? ஏன் அம்மாவை ரொம்ப பிடிக்கும்?
2: அம்மா ஸ்கூல் பிளான் போட்டுறேன்.
1: அப்படிங்களா? சரி, இப்போ வந்து உங்கள் இணைவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது, தள்ளி வந்துட்டு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன சொல்ல போகிறீங்க?
2: பாடல்.
1: பாடல் பாட போகிறீங்களா? சரி, பாடுங்க, கேட்கலாம். சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் சொல்லுங்க? தங்கச்சி பேசுறாங்களா? கொடுங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: கவிநீலா.
1: கவிநீலா, கவிநீலா, நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
3: பாடல்.
1: பாடல் சொல்ல போறீங்களா? சரி, நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
3: 3ஆம்
1: வகுப்பா? சரி, பாடல் சொல்லுங்க, கேட்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
3: நன்றி.
1: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அழகுக்குட்டி செல்லமா வளம் வந்துட்டு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கூட இணையக்கூடிய அழகுக்குட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மயிலேஸ்வரன். நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாட்டு பாட போறீங்களா? சரி, பாடுங்க, கேட்கலாம்.
4: புல்லு வளர மாட்டேங்க புல்லே புல்லே யாங்க

0: பழம் மாடியெல்லாம் சின்ன பாலு சுரக்கலாம் சின்ன பாலே பாதையெல்லாம் சிறந்த குழந்தை அழுந்து நான் சிறந்த குழந்தைய குழந்தையாழ்ந்த எறும்பு படித்து நாழ்ந்த எறும்பு எழுந்து யாம் படித்த என் முத்துக்குள்ள கையோட்டம் சும்மா இருக்குங்களா?
1: எறும்பு இருக்க இடத்துல கை வச்சா எறும்பு என்ன பண்ணும்?
0: கடிச்சிடும்.
1: கடிச்சிடும் இல்லையா? சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
0: நன்றி.
1: ஒன்பது மணி 18 நிமிடம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாக்கி இருக்கும் GK Silks & Readymadesல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடன் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
7: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: செல்லம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
3: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் recruitment and latest industry relevant course um irukku. Highest package 51 lakhs per annum.
5: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades குள்ளனூர் போச்சம்பள்ளி.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங். டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: மேச்சேரி ரதி கிரியேஷன். ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
13: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE, BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: கூப்பிடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஒன்பது மணி 28 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வானலையில் வசந்தம் இன்னைக்கு அழகு குட்டி செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? அனாமிகாவா? தனாமிகாவா? எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து பேசுறீங்களா? நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? UKG B section. அதனால தான் உங்க வாய்ஸ் இவ்வளவு கியூட்டா இருக்கா. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டீங்களா? சரி, ஆன்ட்டி வீட்டுக்கு வந்தா எனக்கும் தருவீங்களா? தரீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஓ, தோசை சாப்பிட்டதுனால தோசை அம்மா தோசை பாட போறீங்க. சரி, பாடுங்க கேக்கலாம்.
2: அம்மா சுட்ட தோசை, ஐஸ் மாவு உருண்ட மாவு கண்டு சுட்ட தோசை, அம்மா அப்பாக்கு நாலு, அம்மாக்கு மூணு, அன்னைக்கு ரெண்டு, பாப்பாவுக்கு ஒன்று, சின்ன சின்ன ஆசை.
1: அப்படியா, நீங்க எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? ஆனா பாப்பாக்கு ஒரு தோசை தானே சொன்னீங்க. திருப்பி கேட்டா பூசை உள்ளுன்னு சொன்னீங்களே, அம்மா திருப்பி கேட்டா குடுப்பாங்களா அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு உங்களுக்கு? மேம் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க அதை விட சூப்பரா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அழகுக்குட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: லோகிதா பேசுறேன், பீடிகத்திலிருந்து.
1: சரி லோகிதா, என்ன படிக்கிறீங்க?
3: 9th
1: படிக்கிறீங்களா? சரி லோகிதாக்கு என்ன அனிமல் ரொம்ப பிடிக்கும்? என்ன விலங்கு? கேட் பிடிக்குமா? ஏன் கேட் பிடிக்கும்? அப்படியா, நீங்க கேட் வளர்க்குறீங்களா? வீட்ல பூனை வச்சிருக்கீங்களா? அப்படியா, சரி என்ன சொல்ல போறீங்க?
3: பாட்டு.
1: சரி பாடுங்க.
3: தமிழ் விடுப்பது சீர் பெற்ற சொல்வாய், சிட்டிக்கும் தெல்லமுறை தெல்லமுடி மேலாமே, முத்தி கணையிலே புத்திக்குள் உள்ளப்படும் தேடி, உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் என்று விளம்பத்தில், மண்ணில் புறம் என்றும் பள்ளி என்றும் சொல்வார் கொடுத்து வைத்து, உறவு என்றும் மூன்று இனத்தும் உண்டோம், இரமெல்லாம் நன்றி என்றும் சிந்தை நன்றாயிருந்த உலை சிந்து என்று சொல்லிய நாட்டுமே.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, இணைப்பில் இருந்ததற்கு நன்றி. அடுத்த அழகு குட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க இணைப்பு கட் ஆகுது போலயே, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க பாக்கலாம்.
4: வானவெளி தூள் தூளி கட்டி ஊஞ்சலாட்டி ஆடலாம், மனக்குரிய சேகரித்து மாலையாக மாற்ற

0: போட்டாலாம் மாலையாக மாற்றலாம், வெண்ணிலவு படகில் ஏறி வெண்ணிலவை சுற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகில் ஏறி வெண்ணிலவை சுற்றலாம், மேகமெல்லாம் சேகரித்து மெத்தையாக்கி தூங்கலாம், மெத்தையாக்கி தூங்கலாம், வேணும் வந்து விடுபெடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
0: அப்பா, அம்மா, சுபக்ஷா, தீபகுமார், திவ்யா, சுபக்ஷா, ஐஸ்வர்யா, ஹரி,
1: இவங்க எல்லாரும் இருக்கீங்களா?
0: ஆயா,
1: ஆயாவும் இருக்காங்க.
0: சிவன்.
1: சரி, ரொம்ப அழகா பாடல் பாடுனீங்க. நன்றி. ஒன்பது மணி 33 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு அழகு குட்டி செல்லமாக.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
6: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
7: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 தேதி முதல் 27 தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
9: தொடர்புக்கு 8985712345.
10: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், BP, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
15: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
16: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸ் சொல்லித்தராங்க.
15: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955400.
17: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்து செல்லுங்கள். ஃப்ரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள்.

0: சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட்

0: பதினாறு முதல் 20 வரை.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி,
4: திருச்செங்கோடு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE, BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லமா வளம் வந்துட்டுருக்கு நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குழந்தைகள் பேசலாம், பாடலாம், கவிதைகள் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25. மேலும் 2 எண்கள் 0 43 42 24 40 31, மற்றொரு எண் 94 86 65 20 25. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அளவு குட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சரி, நீங்க கொஞ்சம் இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா? உங்க ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா, உங்க ஃபோன் லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தா அதை கட் பண்ணிட்டு காதுல வச்சு பேசுங்க. இப்போ உங்க பேரை சொல்லுங்க. சரி, ரித்தீஸ்வரா?
5: இல்ல, கிருதீஸ்வர்.
0: சரி, கிருதீஸ்வர். எங்க இருந்து பேசுறீங்க? சரி, என்ன படிக்கிறீங்க? சரி, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
5: அன்னை தமிழ் பாட்டு.
0: அன்னை தமிழ் பாட போறீங்களா? சரி, பாடுங்க, கேக்கலாம்.
5: அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ் வளர்த்து உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உன்னை புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராஜன்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தா?
5: நான் சொல்லி கொடுத்தாங்க.
0: அப்படிங்களா? சரி, சூப்பரா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
5: நன்றி.
0: அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அளவு குட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புக்கு வந்துட்டீங்க.
6: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? தவஸ்ரீ. நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டு பாடம் ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? காடு. காடு பத்தி பேச போறீங்களா இல்ல பாடல் சொல்ல போறீங்களா? சரி, பாடுங்க, கேக்கலாம்.
6: பச்சை மயில் அடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நட்சத்திர வங்காளமும் கிளியே நடியலாம் போலையும், அதிமனத்தலையை யானைகள் தின்றபடி, புதுநடை போடுமடி கிளியே பூமியில் பூவமடி, சிங்கம் புலிக்கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி, கிளியே இயற்கை விடுதியிலே. சுரதா.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி.
6: மேம், எங்க அண்ணன் பேசுறேன்.
0: கொடுங்க.
6: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நிகில்
0: நேசிகன். நீங்க என்ன சொல்ல போறீங்க?
6: மேம், இயற்கையை போற்றுவோம்.
0: சரி, சொல்லுங்க. சொல்லுங்க. நிகில் நேசிகன் இணைப்பில் இருக்கீங்களா?

0: அவர் இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாரு. அடுத்ததாக நம்ம கூட பேசக்கூடிய அழகுக்குட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி ஜகதாஸ் மிஸ் பேசுறேன்.
0: கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? நிதிஷ் பேசுறீங்களா? நிதிஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? விளையாடிட்டு இருக்கீங்களா? சரி, என்ன வகுப்பு படிக்கிறீங்க? சரி நிதிஷ், சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் விட்டாங்க? 2 டேஸா 1 டேஸா? 2 டேஸ். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: பாட்டு.
0: பாட போறீங்களா? சரி பாடுங்க, கேட்கலாம். ரொம்ப அழகா மியூசிக்கோட பாடுறீங்களே. சரி, எங்களுக்காக உங்க புக்ல இருந்து ரைம்ஸ் ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? சரி, ரொம்ப சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: அதற்கு தகத்தினால் செல்லுத்தூர் செல்லம் செவி செல்லம் அச்செல்வம் ஒழுக்கம் உலகம் நரம் ஒழுக்கம் உயிரில் வாமப்படும் மலர்
0: ரொம்ப அழகா சொன்னீங்களே. திருக்குறள் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? மிஸ்ஸா, திருக்குறளும் ரொம்ப அழகா சொன்னீங்க, பாடலும் ரொம்ப அழகா பாடினீங்க. நிறைய திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கும் போலயே. சரி, இதே போல நிறைய படிங்க, நிறைய கத்துக்கோங்க, சரிங்களா? நன்றி. ஒன்பது மணி 46 நிமிடம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமனம்.

0: ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: ஒன்பது 9:56 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வானலையில் வசந்தம் இன்னைக்கு அழகு குட்டி செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததை நம்ம கூட பேசக்கூடிய அழகு குட்டி செல்லம் யார் எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத பாக்கலாம். வருக, வணக்கம். ஜாஸ்னாவா? தேவசேனா பேசுறீங்களா? தேவசேனா, என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
6: 4ஆம் வகுப்பு
5: படிக்கிறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
6: நான் இங்கிலீஷ் லைன்ஸ் சொல்ல போறேன்.
5: சரி, பாடுங்க கேக்கலாம்.
6: ஐ ஹேவ் எ ரோபோட் சென்சார், வாட் நவ ஹவ் வி டேக் தம் ஹலாக் இன் த இட் கேன் ஐ ஸ்லைமிங் பாக் லைக் சென்சார். I have a robot, smart and tall, smart and tall, smart and tall.

0: ரொம்ப அழகா பாடினீங்களே, யார் இந்த இங்கிலீஷ் ரைம்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? அண்ணா, மூணு பேர் இருக்கீங்களா? சரி, ரொம்ப அழகா ரைம்ஸ் இங்கிலீஷ் ரைம்ஸ் ஒன்று சொன்னீங்க, இணைப்பில் இருந்ததற்கு நன்றி. அடுத்ததான் நம்ம கூட ஒரு அழகுட்டி செல்லம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் பார்த்தீங்கன்னா அழகுக்குட்டி செல்லமாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குழந்தைகளை பேச வைக்கலாம், பாட வைக்கலாம், திருக்குறள் சொல்லலாம், கதைகள் சொல்லலாம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET Pollachi, Coimbatore. Counseling code 2706. Call 9942955440.
0: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அழகுக்குட்டி செல்லமா வளம் வந்தது. நம்ம கூட இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுல ஒரு அழகுக்குட்டி செல்லம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? அபிகா பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. சரி, ரொம்ப அழகா திருக்குறள் சொன்னீங்க, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் பார்த்தீங்கன்னா அழகுக்குட்டி செல்லமா வளம் வந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகை பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:02, நேயர்களினை கேட்கலாம்.
10: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
11: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
10: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.

0: நம்மில் பலர் இருக்கிறார்கள். யாராவது கொஞ்சம் முகம் சுழிக்குமாறு நடந்து கொண்டால் உடனே தொட்டால் சினுங்கியாய் சோகத்தில் சுருங்கி போவார்கள். தூங்கி விழித்தது முதல் தூங்கப் போகும் வரை எல்லாமே நமக்கு நன்மைகளை தரும்படியாகவே நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி நடக்காமல் சிறு துன்பம் நடந்தாலும் நெருப்பில் போட்ட மலராக இதயம் கருகி போவார்கள். நினைத்தது நினைத்தபடி, குறித்தது குறித்தபடி நடக்க வேண்டுமென்றால் நாம் இயக்கும் இயந்திரங்களாலும் கூட அது முடியாது. தொடர் துன்பங்களில் ஆட்படும் நம்மில் பலர் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். தாங்கள் எதற்குமே லாயக்கில்லாதவர்கள், கடவுள் படைக்கும் போதே தங்களை தகுதியற்றவராகவே படைத்து விட்டார் என்று தங்களுக்கு தாங்களே சுய பச்சாதாபம் கொள்ள தொடங்கிவிடுவார்கள். இப்படி தன்னிரக்கம் கொண்டு சுய பச்சாதாபம் கொள்பவர்கள் யார் பாராட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேருந்தில் ஏறினால் கூட எல்லாரையும் ஏறவிட்டு கடைசியாகத்தான் ஏறுவார்கள். வகுப்பறையில் அமர்ந்தால் கூட கடைசி பெஞ்சில் தான் உட்காருவார்கள். வாழ்க்கையில் தமக்கு கடைசி பெஞ்சு தான் என்று நினைப்பவர்களை எப்படி திருத்த முடியும்? வாழ்க்கையை வெறுத்து, தன்னை வெறுத்து, உலகத்தையே வெறுப்பவர்களை வாழ்க்கையை நேசித்து, உலகை நேசித்து, தன்னையும் நேசிப்பவர்களாக எப்படி மாற்ற முடியும்? சுய பச்சாதாபம் கொள்பவர்களுக்கு, தன்னம்பிக்கை இழந்தவர்களுக்கு சுய முன்னேற்ற சிந்தனைகளை ஊட்ட முடியுமா? ஊட்ட முடியாது என்பது நமது பதிலாக இருந்தால் நம்மையும் தன்னிரக்கம் கொள்பவர்கள் பட்டியலில் சேர்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஓர் அரங்கம் சுய முன்னேற்றம் குறித்த ஒரு பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தார். அரங்கத்தில் இருந்தோர் சோம்பல் முறித்து கொண்டும் சுவாரஸ்யம் இல்லாமலும் கேட்டும் கேட்காமலும் இருந்தார்கள். பேச்சாளர் திடீரென்று மேடையில் ஒரு 1000 ரூபாய் தாளை எடுத்து, இது யாருக்கு வேண்டும் என்று கூட்டத்தை நோக்கி கேட்டார். எல்லாரும் கைதூக்கினார்கள். கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 1000 ரூபாய் தாளை நன்றாக கைகளால் கசக்கினார். கசக்கிவிட்டு, இப்போது சொல்லுங்கள், இந்த கசங்கிய நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார். அரங்கத்தில் இருந்த அனைவரும் மறுபடியும் கைதூக்கினார்கள். கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு கசங்கிய தாளை காலில் போட்டு மிதித்து கசக்கிவிட்டு கையில் எடுத்து, இப்போது சொல்லுங்கள், கசங்கிய, புழுதி படிந்த, அழுக்கான இந்த 1000 ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும்? மறுபடியும் எல்லாரும் கைதூக்கினார்கள். இப்போது சுய முன்னேற்ற சிந்தனையாளர் பேசத் தொடங்கினார். நண்பர்களே, இந்த 1000 ரூபாய் நோட்டை எப்படி கசக்கினாலும் காலில் போட்டு மிதித்தாலும் அதன் மதிப்பு குறையவில்லை. அதனால்தான் எல்லாரும் அதனை வேண்டுமென்று கேட்கிறீர்கள். வாழ்க்கையும் பல நேரங்களில் உங்களை இப்படித்தான் கசக்கி பிழிகிறது, காலில் போட்டு மிதிக்கிறது. அதனால் உங்கள் மதிப்பு குறைந்து போய்விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். மதிப்பிடக்கூடிய ஒரு சாதாரண தாளுக்கு கூட மதிப்பு குறையாத தன்மை இருக்கிற போது, மதிப்பிட முடியாத மனிதர்களாகிய நீங்கள் மட்டும் வரும் துன்பங்களால் மதிப்பு குறைந்து விட்டதாக கருதுகிறீர்களே. ஏன், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். துணிவோடு இருங்கள், துயரங்கள் உங்களை புடம்போடும் என்றார். எவ்வளவு மதிப்பு மிக்க பேச்சு! நம்புவோம், நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
3: நேரம் காலை 10:09.
4: டிங் டாங் டாங் டிங் டாங்.
3: நீங்கள் கேட்டவை இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்சவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து எங்களுக்கு 0-43-42-24-30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களின் விருப்ப பாடல் உங்களை நாடி வரும் காற்றலையின் வழியே. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல்
5: தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை. இனிய காலை வணக்கம். எனக்கு விருப்பமான பாடல் மானஸ்தன் என்ற படத்திலிருந்து ராசா ராசா உன்ன வச்சிருக்கே என்ற பாடல். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். வாய்ப்புக்கு நன்றி.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
7: கண்ணு,
6: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
7: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல.
8: இந்தியாவின்
9: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டவை 10:17. சேலம் மற்றும் திருச்சியின் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். தொடரும் பாடல்
11: தர்மபுரி வானொலி எப்பம் நிலையத்திற்கு வணக்கம். பயிர் தெரு தலைவா என் ராஜ்குமார் ஜோதி, படம் சூரிய நமஸ்காரம், பாடல் தாளம்பு சேலம்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல்

0: intelligence and data science, information technology, chemical engineering and agricultural engineering, PhD electrical and electronics engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாக்கி இருக்கும் GK Silks and Readymade Silk ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks ரெடிமேட்ஸ், குள்ளனூர், பச்சம்பள்ளி.
6: பத்து மணி 24 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்
7: தர்மபுரி பிடம்நேரில் இருந்து செல்வம் படம் சுந்தரம் டிராவல்ஸ். ஒரு நல்ல பாடல்கள் வழங்குவோம். அனைத்து மேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: கம்மி வட்டியில லோன் வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு. அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்கள மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.
4: காலை வணக்கம், என்ஜோ கலந்து ராணி பேசுறேன். படம் பிரதா, பாடல் கண்ணனுக்கு காதல் வந்தனம். இந்த பாடலை போடுங்களையா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: 10:38 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டவை தொடரும் பாடல்.
3: தர்மபுரி பண்பலைக்கு இனிமையான முற்பகல் வணக்கம். செல்பவர் மேச்சேரி கச்சராயனூர் ஜெயராமன். எனக்கு திருநெல்வேலி திரைப்படத்திலிருந்து ஏழை அழகம்மா இந்த பாடலை வழங்கவும். நன்றி.

0: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
1: 10:44 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டவை தொடரும் பாடல்.
2: கார்த்திகேயனுக்கும் அன்புக்கு நேர்களுக்கு நேர்களுக்கான வணக்கம். தர்மனு சுரேஷ் பேசுகிறேன். படம் தெரியலை எனத்தோடு பாடல் புதிய புது பூத்தது இனிய ஒன்றுதான் பார்த்தது என்ற பாடல் ஒளிபரப்பு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: 10:49 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டவை தொடரும் பாடல்.
3: தர்மபுரி பண்பலை வானொலிக்கு இனிய காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பெரியசாமி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் கேப்டன் பிரபாகரன் பாசமுள்ள பாண்டியரே என்ற பாடலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: 10:55 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்
1: தருமபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். படம் மனசுக்குள் மத்தாப்பு பாடல் ஓ பொன்மாயங்குயில் அந்த பாடலை தாருங்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித். நன்றி வணக்கம்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, காளான் மிளகு வறுவல் ரெசிபிகள். முதல்ல பாரம்பரியமான காளான் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: காளான் 250 கிராம், பெரிய வெங்காயம் 2, மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 6 பல், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். சரி, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மிளகையும் சீரகத்தையும் பொடியாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட காளான் சேர்த்து தண்ணி வற்ற வரைக்கும் வதக்கணும். மிளகு பொடி உப்பெல்லாம் சேர்த்து கிளறினீங்கன்னா செம டேஸ்டான பாரம்பரியமான காளான் மிளகு வறுவல் ரெடி. சரி, பாரம்பரியமான காளான் வறுவலை பார்த்துட்டோம். அடுத்து செட்டிநாடு ஸ்டைலில் காளான் மிளகு வறுவலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: காளான் 250 கிராம், சின்ன வெங்காயம் 15, மிளகு 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு 8 பல், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவு. இது எப்படி செய்யறதுனா, மிளகையும் சோம்பையும் தூளாக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கி காளானை அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அரைச்ச மசாலா இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு அதெல்லாம் சுன்ற வரைக்கும் வறுத்து இறக்குனீங்கன்னா டேஸ்டான செட்டிநாடு காளான் மிளகு வறுவல் ரெடி. அப்புறம் என்ன, உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு இந்த செட்டிநாடு சமையல் தான். உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் வெண்ணெய் சேர்த்துன நிறைய பொருட்களை விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் வெண்ணெய் காளான் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கும் காளான் 250 கிராம் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், மிளகுதூள் 2 டீஸ்பூன், பூண்டு 5 பல், வெங்காயம் 1, உப்பு தேவையான அளவு. இப்போது வெண்ணெயை உருக்கி பூண்டு வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடயே காளானியும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மிளகுதூள், உப்பு இதெல்லாம் மேலே தூவி பொன்னிறமாக வந்ததும் கிளறி எடுத்தீங்கன்னா சுவையான வெண்ணெய் காளான் மிளகு வறுவல் ரெடி. அடுத்த ரெசிபி கருவேப்பிலை காளான் மிளகு வறுவல். இதுக்கு தேவையான பொருட்கள்: இதுக்கும் காளான்

0: 50 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு 6 பல், வெங்காயம் 2, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்கிறதுனா, கருவேப்பிலை மற்றும் மிளகை பொடியாக்கிக்கோங்க. அது கூட வெங்காயம், பூண்டு, காளான் இதெல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட அரைச்ச பொடியை சேர்த்து வறுத்து எடுத்தீங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே காரசாரமாக சாப்பிட்ற ஒரு ஆளாவது இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இது காரசார காளான் மிளகு வறுவல். இதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கும் காளான் 250 கிராம், மிளகு 1 டீஸ்பூன், மிளகாய்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், வெங்காயம் 2, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்யறதுனா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட காளானையும் சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, மிளகாய்தூள் மேலே பரவன மாதிரி தூவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பிரியும் வர வதக்கி இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் காரசாரமாகவும் இருக்கும் இந்த காரசார காளான் மிளகு வறுவல். என்ன நேயர்களே, இன்னைக்கு 5 வகையான காளான் மிளகு வறுவல் ரெசிபிகளை கேட்டிங்க. இனிமேல் என்ன, உங்கள் வீட்லேயும் காளான் வாங்கிட்டாவே இந்த 5 வகையான ரெசிபிகளை தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

உங்கள் இதயங்களை இதமாக்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 11:06.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:09 ஆகுது. நம்ம இணையம் நிகழ்ச்சி பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவையர் விருப்பமாக விளம்பரப்போகுது.

நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக வழங்கப்பட போகுது.

0: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985712345.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் அட்டானமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் அட்டானமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24th முதல் 27th வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள்

0: முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:20 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய பெண் தோழிக்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: இந்த சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
4: வணக்கம்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
4: சொல்லுங்க தேன்மொழி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
5: மாடு கொண்டாந்து வீட்டான் புடிச்சு கட்டுறோம்மா.
4: சாப்பிட்டீங்களா?
5: சாப்பிட்டோம்மா, காலையில சாப்பிட்டேன்.
4: உங்க ஊர் பக்கம் எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கா?
5: என்ன
4: பாடல் உங்களுக்கு வேணும்?
5: வீர விளைஞ்ச மண்ணு ஆசைப்பட்டு வாங்கி தந்த மல்லிகை பூன்ற பாடல்மா.
4: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
5: நன்றிமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 உங்கள் களம் என்று மலரும் முட்டுக்கள் நிகழ்ச்சியில தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தேவரசம்பட்டி ஸ்ரீ பாலாஜி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மறந்துடாதீங்க, இன்று பிற்பகல் 12:10 உங்கள் களம் மலரும் முட்டுக்கள்.
9: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
10: உங்க குழந்தைகளோட

0: கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: ஹாய்ச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
6: பதினோரு மணி 31 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் சமானப்பட்டில இருந்து தங்கம்மா பேசுறேன்.
6: சொல்லுங்க தங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
6: நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா இல்லையா?
7: சாப்பிட்டேன் மேம். சாப்பிட்டுதான் கத்தி செல்ல களை வெட்டிட்டு இருக்கேன்.
6: அப்படிங்களா? இப்ப களை வெட்டிட்டு இருக்கீங்க. செடி காய் அறுப்பு வந்துருச்சா இல்ல இப்பதான் நட்டிருக்கீங்களா?
7: காய் அறுப்பு பஸ்ட் வருஷம் அறுத்துட்டேங்க மேம். இப்ப ரெண்டாவது அறுப்பு அறுக்கும் நாளைக்கு.
6: அப்படிங்களா? சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
7: அக்னி
6: நட்சத்திரம். சரிங்க, நீங்க கேட்ட மாதிரியே பாடல் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
7: நன்றிங்க.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 11:38 நம்ம கேட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில். அடுத்தது நம்ம கூட இணையக்கூடிய பெண் தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி பேசுறேங்க மேம்.
2: சொல்லுங்க சிவகாமி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேம், நீ நல்லா இருக்கீங்களா?
2: ம், நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிட்டீங்களா?
3: நானும் சாப்பிட்டாச்சு.
2: என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
3: இன்னைக்கு என்ன கறி குழம்பு சோத்துங்க.

0: அப்படிங்களா? மதியத்துக்கு
1: மதியத்துக்கு பா மருமகளுக்கு செய்வாங்க. நான் ஆடு ஓட்டிட்டு போகணும் கலங்காட்டுக்கு.
0: அப்படிங்களா? எவ்வளோ ஆடு வச்சிருக்கீங்க?
1: இருக்குதுங்க மேம், 30 முடி.
0: சரிங்க சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: பிச்சைக்காரன் படத்துல இருந்து 100 சாமி இருந்தாலும் அம்மா போல வருமா, அது கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி மேம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
10: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே

0: நேரம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25. இந்த இரண்டு எண்களில் புதிய தோழிகளும் மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களில் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ தப்பா என்ன தொட்டாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நேரம் பார்த்தீங்கன்னா 11:49 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில. அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
8: ஈஸ்வரி பேசுறேங்கம்மா.
7: சொல்லுங்க ஈஸ்வரிமா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
8: பாடல் வந்து திருமலைமா.
7: ம்,
8: அதை பாத்துல வாடியம்மா ஜெக்க.

0: அம்மா வந்து நில்லு பக்கமா அந்த பாடலாம்.
1: சரிங்கம்மா, நீங்க கேட்டு பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா. சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க, யார் எங்கிருந்து அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க.

ஒழித்த இந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவியர் விருப்பமா வளம் வந்தது. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை கேட்கலாம் இன்று பண்பலையில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தேவரசம்பட்டி ஸ்ரீ பாலாஜி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 இலக்கியம் பேசுவோம் என்று புறநானூற்றில் பெண் பார்ப்புள்ளவர்கள் பங்கேற்கிறார் முனைவர் சே ஜப ஜோதி புஷ்பம் அவர்கள். 2:30 ஒரு பட பாடல், 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 நாடகம். இன்று திருவையாறு நாதயோகி நாடகம், எழுதியவர் TSV சர்மா அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன். 5 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல். 6 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை, 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று தேனி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 வயல்வெளி. இன்று வெண்டை மற்றும் செடி அவரை சாகுபடி நேர்முகம் கேட்கலாம், பங்கேற்கிறார் ஈச்சப்பாடி பி மதியழகன் அவர்கள். 8:00 இளம் தென்றல் இன்று விடுகதையாக வளம் வரும். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 10:00 சுகமான ராகங்கள் இன்று அனைத்து

0: football's biggest prize. The title clash is scheduled to kick off at 12:30 a.m. Indian Standard Time. Last night, England secured bronze medal after defeating France 6-4 in a thrilling third-round match at the Miami Stadium. The series-deciding third ODI between India and England will be played today at Lord's in London. The match is scheduled to begin at 3:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12:10.
2: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ்
1: உங்கள் கலம் என்று மலரும் மொட்டுக்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
6: டம் டம் தாரரம் பம் பம் பம் டம் டம் தாரரம் பம் பா தாரே ராரே ராரே ரா.
1: மலரும் மொட்டுக்கள். இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில தருமபுரி மாவட்டம் தேவரசம்பட்டி பாலாஜி மழலையர் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி.
7: மாணவி ஜானஸ்ரீ.
8: கல்வி கவிதை. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கேள்வாது. நன்றி.
7: நிகழ்ச்சியில் அடுத்ததாக காமராசரை பற்றி பேச வருகிறார் 4ஆம் வகுப்பு மாணவர் சபரி.
9: Good morning to all. My name is Sabari. I am studying in 4th standard A. I am talk about leader Kamarajar. Kamarajar was a great leader from Tamil Nadu. He was born on 15th July 1903 in Virudhunagar. His family was poor and left school at a young age. Kamarajar joined the freedom movement to fight against British rule. He went to jail many times for Indian freedom. In 1954, he became the Chief Minister of Tamil Nadu. He started free education for children in Tamil Nadu. He began the midday meal scheme to help poor students. Kamarajar lived a simple life and worked hard. He is called the Kingmaker and got the Bharat Ratna Award in 1976. He is died on October 2, 1975. Thank you. Jai Hind.
7: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆக்டிவிட்டி டேபிள் என்ற பாடலை பாட வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவி அனுஷி.
10: குட் மார்னிங் டு ஆல். ஐ எம் ஸ்டடியிங் 5th ஸ்டாண்டர்ட். ஆக்டிவிட்டி டேபிள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதிதாசனின் இன்பத்தமிழ் பாடல் பாட வருகின்றனர் ருவேத்ரா மற்றும் காயத்ரி.
1: இன்பத்தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழெங்கள் உரிமை சேரும் பிறருக்கு வேர், தமிழுக்கு அமுதென்று பேர். நன்றி.
2: நன்றி
3: ஆசிரியர் பாரதிதாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலர் ரைம்ஸ் என்ற பாடலை பாட வருகின்றனர் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் கிருஷ்மிதா மற்றும் ஜெஷ்மிதா.
4: கலர்

0: மேஜிக், தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரெயின் ரெயின் கமேகைன் என்ற பாடலை பாட வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவி ஜே தனுஷியா.
2: Good morning everyone, my name is Danushya. I am studying in 5th standard. I am sing rhymes. Rain rain come again, rain rain come again, like the rain of yesterday, like the rain of yesterday.

0: like the rain of yesterday. Thank you.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரெயின்போ பற்றி பாட வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி தமிழ் யாழினி.
2: குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். மை நேம் இஸ் தமிழ் யாழினி. ஐ எம் ஸ்டடி இன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். மை டாபிக் இஸ் ரெயின்போ. ரெயின்போ ரெயின்போ ஆர் ஃபார்ம்ட் ஆஃப்டர் த ரெயின். த ரெயின்போ கன்சிஸ்ட் ஆஃப் செவன் கலர்ஸ். த கலர்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஏ திக் பன் விச் மேக் இட் பியூட்டிஃபுல். த செவன் கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ ஆர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். The rainbow is a lovable sensory that is colorful and pleasant to eyes. Thank you and have a wonderful day.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெருந்தலைவர் காமராசரை பற்றி பேச வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி சுபஸ்ரீ ஜனனி.
3: பெயர் சுபஸ்ரீ ஜனனி. நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன். காமராஜர் காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 நாள் பிறந்தார். இவர் தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். காமராஜர் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் செல்லமாக அவரை ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மறைவில் வந்தது. நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி சொல்ல வருகின்றனர் நான்காம் வகுப்பு மாணவிகளான சிவானி மற்றும் கோபிதா.
4: ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பே ஆர்வம்.

நிகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுது ஓருவது ஒளியே அவ்வையாம் பேசு அக்கம் சுருக்கு அவ்வையார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுற்றுச்சூழல் பத்தி பேச வராங்க மூன்றாம் வகுப்பு மாணவி ரக்ஷிதா.
1: மரமும் மேகமும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா. அப்ப ஒரு நாள் மரத்தை வெட்டலான்னு ஒருத்தர் வந்தாங்களாம். மரத்தை வெட்டுறதை பார்த்துட்டு மேகம் வந்து கோபம் ஆகி ஃபஸ்ட்டு அவங்க ஊரில் நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சான். அடுத்து மழையே தரதான் பூமி ரொம்ப வறண்டுச்சான். வறண்டுனால எங்கேயுமே தண்ணி அதிகமாக இல்லையா. தண்ணி இல்லாதனால எல்லாரும் சேர்ந்து மயில்கிட்டையும் குயில்கிட்டையும் போய் அது மயிலை வந்து அதை ரக்கிய நாட்டியம் ஆடு சொன்னாங்களாம். குயிலை வந்து கூ சொன்னாங்களாம். அதனால கூவி வந்து மக்களை சந்தோஷப்படுத்திச்சான். அதனால மேகமும் சந்தோஷமாகி மழையை தந்துச்சான். தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி சொல்ல வருகின்றனர் நான்காம் வகுப்பு மாணவிகளான சிவானி மற்றும் கோபிதா.
2: ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பே ஆறு

0: ஒப்புரவு ஒழுகு ஓருவது ஒளியே அவ்வையாம் பேசே அக்கம் சுருக்கே அவ்வையார்
1: தம் தம் தாரம் பம் பம் பம் தம் தம் தாரம் பம் பா.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக குட் ஹேபிட்ஸ் பற்றி பேச வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஹர்ஷிதா.
3: குட் மார்னிங் எவ்ரிவன், மை நேம் இஸ் ஹர்ஷிதா. டுடே ஐ வில் ஸ்பீக் ஆன் குட் ஹேபிட்ஸ். குட் ஹேபிட்ஸ் மேக் லைஃப் பெட்டர். வி ஷுட் வேக் அப் இயர்லி. வி மஸ்ட் ப்ரெஷ் அவர் டீத் டெய்லி. ரெஸ்பெக்ட் எங்கர்ஸ் அண்ட் லவ் எல்டர்ஸ். ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். ஹெல்ப் அதர்ஸ் இன் நீட். குட் ஹேபிட்ஸ் பிரிங் சக்சஸ். தேங்க் யூ.
1: தம் தம் தாரம் பம் பம் பம் தம் தம் தாரம் பம் பா.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலர் ரைம்ஸ் என்ற பாடலை பாட வருகின்றனர் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் கிருஷ்மிதா மற்றும் ஜெஷ்மிதா.
4: கலர்

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக காமராசரை பற்றி பேச வருகிறார் 4ஆம் வகுப்பு மாணவர் சபரி.
1: குட் மார்னிங் டு ஆல், மை நேம் இஸ் சபரி. ஐ எம் ஸ்டடீஸ் இன் 4th ஸ்டாண்டர்ட் ஏ. ஐ எம் டாக் அபவுட் லீடர் காமராசர். காமராசர் வாஸ் எ கிரேட் லீடர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஹி வாஸ் பார்ன் ஆன் 15th ஜூலை 1903 இன் விருதுநகர். ஹிஸ் ஃபேமிலி வாஸ் புவர் அண்ட் லெஃப்ட் ஸ்கூல் அட் யங் ஏஜ். காமராசர் ஜாயின் த ஃப்ரீடம் மூமெண்ட் டு ஃபைட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஹி வென்ட் டு ஜெயில் மெனிட் ஃபார் இந்தியன் ஃப்ரீடம். ஏ 1954 ஹி பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஹி ஸ்டார்ட் அ ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் இன் தமிழ்நாடு. ஹி பிகேம் த மிட் டே மீல் ஸ்கீம் டு ஹெல்ப் புவர் ஸ்டூடெண்ட்ஸ். காமராஜர் லிவ்ட் அ சிம்பிள் லைஃப் அண்ட் ஒர்க்டு ஹார்ட். ஹி இஸ் கால்டு த கிங் மேக்கர் அண்ட் காட் த பாரத் ரத்னா அவார்டு 1976. ஹி இஸ் டைட் ஆன் அக்டோபர் 2 1975. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவி தக்ஷிதா தி சன் என்ற பாடலை பாட வருகிறார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நரியும் சேவலும் கதை சொல்ல வராங்க. ஐந்தாம் வகுப்பு மாணவி ருவேத்ரா.
1: ஒரு கிராமத்தில் நற்புத்தி கொண்ட சேவல் ஒன்று வசித்து வந்தது. தன் கடமைகளை செவ்வேனு செய்து வந்தது. தினமும் அதிகாலையில் கொக்கரக்கோ என கூறி மக்கள்களை வேலைக்கு செல்ல செய்தது. இதை கேட்ட நரி அங்கே வந்து நரிக்கு சரியான பசியாக இருந்தது. அந்த சேவலை பிடித்து சாப்பிட ஆசைப்பட்டது. ஆனால் சேவல் மரத்தின் மீது இருந்ததால் அதை பிடிக்க முடியலை. அதுக்கு நரி ஒரு தந்திரம் செய்தது. சேவலை பார்த்து, சகோதரனே வணக்கம், நீ ஒரு நல்ல செய்தியை பற்றி கேள்விப்பட்டாயா? விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. சண்டை போட வேண்டாம், கீழே இறங்கி வா என நரி சேவலை பார்த்து கூறியது. நரியின் தந்திரை பேச்சை சேவல் புரிந்து கொண்டு தூரத்தில் எதையோ பார்த்தது போல் தலையை தூக்கி பார்த்தது. அதுக்கு அதை கண்ட நரி, என்ன சகோதரா பார்க்கிறாய், அங்கே என்ன இருக்கிறது கேட்டது. சேவல், அங்கே சில வேட்டை நாய்கள் இருக்கிறது போல் தோன்றது சேவல் கேட்டது. இதை கேட்ட நரி, உடனே நான் அப்புறமாக வந்து உன்னுடன் பேசுகிறேன் என்று ஓட்டமாக ஓடியது. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகான கவிதை ஒன்று சொல்ல வருகிறார் மூன்றாம் வகுப்பு மாணவி ஜானஸ்ரீ.
2: கல்வி கவிதை. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கேள்வாது. நன்றி.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டம் தேவரசம்பட்டி பாலாஜி மழலையர் பள்ளி மாணவர் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். Thank you.

0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஆகாஷ்வாணி

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசேன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன், திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியா சாண்டுவை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கோர்டோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இரு நாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான், இடைக்கால பிரதமர் இலி போலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857 ஆண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் மார்ச் 11ஆம் தேதி வரையும், இரண்டாவது பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வார

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இருநாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகள் செஞ்சிருக்கேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை மாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் வந்து டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல வந்து 1610 நூற்பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனநமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜோரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஹிமாச்சலப் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்கிரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம்சிங் நகர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்ரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30 இப்போட்டி நடைபெறுகிறது. 3ஆம் இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர்

0: டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
3: நாகு நாகு இங்க வாங்க. நாய் ஏதோ சத்தம் தேவையில்லாத போடு, சீக்கிரம் ஓடியா.
4: அட ஆமா, என்ன சத்தம் இது, வா போய் பாக்கலாம். அச்சோ, நாய் வேற சாகுற மாதிரி இருக்கே தியாகு, என்ன பண்ணலாம் இப்ப?
3: நம்ம தூக்கி எங்கேயாவது வெளியே போட்டுருவோம்.
4: எங்க தூக்கி போடுறது? அதான் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரமா ஒரு கூடாரம் இருக்கு, அதுக்குள்ள போட்டலாமா?
3: சரி சரி வா, போன சீக்கிரம்.
4: அப்பாடா, இந்த நாய நம்ம போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம்ல.
3: ஆமா நாகு,
4: நல்ல வேலை யாரும் பாக்கல.
5: அப்பப்பப்பா, என்ன ஆத்தம், என்ன ஆத்தம், முடியலடா சாமி. அடிக்கிற வெயிலுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பஸ் ஏறி போலான்னு வந்தா நிக்கவே முடியல. சரி, நம்ம நாகு வீட்டு பக்கமாவது போய் நின்னுட்டு அப்புறமா பஸ் வந்தா ஓடி வந்து ஏறிக்கலாம். அப்படியே போ. ஏ நாகு,
4: வா லோகு. என்ன இவன் மூக்கு பிடிச்சிட்டு வரவ?
5: அது ஏன் கேக்குற நாகு? ஊருக்கு போலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிலுக்கு நிக்கலான்னு போய் நின்னா யாரோ வீட்டுல இருந்த நாயே, செத்து போன நாயை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு போயிட்டாங்க. அறிவே இருக்காதா அவங்களுக்கெல்லாம், இப்படி போட்டு போயிட்டாங்க.
4: ஐயோ, நம்மளதான் சொல்லுது இந்த பொண்ணு.
5: ஆமா நாகு, உங்க வீட்டுல ஒரு நாய் இருந்துச்சு, எங்க அத காணோம்? வந்தது உடனே கால் போட்டு கத்திக்கிட்டு இருக்கும், காணோம்.
4: நாங்க எங்க நாய் வளர்த்தனோ, அது எங்க வீட்டு நாய் ஒண்ணும் இல்ல, அது பக்கத்து வீட்டு நாய், எங்க வீட்டுல வந்து வந்து இருக்கும்.
5: ஏய், இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும், என்ன சொல்லு, என்ன முழிக்கிற தியாக அண்ணே, என்னன்னு சொல்லுங்க, எங்க அந்த நாயும் காணோம். ஒருவேளை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற நாய் உங்களது தானா?
3: அதான் தெரிஞ்சு போச்சு இல்ல, சொல்லிடுமா?
4: ஆமா லோகு, நைட்டு தான் செத்துருச்சு. அது ஒண்ணு எங்க வீட்டு நாய் இல்ல, அது வேற உங்க வீட்டு நாய் தான். அது எங்க வீட்டுக்கு வருமேனு ஏதோ எங்க பிள்ளைங்க கொஞ்சம் பாலு கொஞ்சம் பிஸ்கெட்டுன்னு போடும், செத்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் ராத்திரியோட ராத்திரியா கொண்டு போய் போட்டோம்.
5: என்ன நாகு, என்ன தியாகண்ண இப்படி பண்ணிட்டீங்க? உங்க நிலத்திலே ஏதாவது காட்டு ஓரத்துல குழி தோண்டி கூட போச்சிருக்கலாம், இப்படி பொதுமக்கள் இருக்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல போய் போட்டுட்டீங்க. அது எவ்வளோ நம்ம உயிருக்கெல்லாம் பாதிப்புன்னு தெரியுமா?
4: எங்க வீட்டு தோட்டத்துல போட்டாலும் அதே பாதிப்பு தானே, அது பஸ் ஸ்டாண்ட்னா யாராவது எடுத்து தூக்கி போட்டுருவாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அப்ப சிரமமா இருக்காதா?
5: சே, என்ன நாகு இவ்வளவு செல்பிஷா இருக்க நீ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல உங்ககிட்ட. என்னென்ன, நீயாவது படிச்சிருக்கல, நீயாவது சொல்லிருக்கலாம் இல்ல, இப்படி பண்ணிட்டீங்க.
3: சரி, தெரியாத போட்டமா, அதனால என்னென்ன பாதிப்பு வரும்னு சொல்ல போகலாம்.
5: ஒன்னும் இல்லண்ணே, நீங்க தோட்டத்து வர ஏதோ ஒரு வரப்பு வரம் கூட சும்மா ஒரு 4 அடிக்கு குழி எடுத்து கூட புதைச்சிருந்திருக்கலாம், அது யாருக்குமே பாதிச்சிருக்காது. அதே இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல போட்டீங்க, எவ்வளவு பேரு, வயசானவங்க, குழந்தைங்க, மாசமா இருக்கிறவங்க, அது இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ஓரமா வந்து நிழலுக்கு நின்று தானே பஸ் ஏற முடியும். ஆனா இப்ப பாருங்க, யாருமே பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க கூட முடியல. நானே அதனாலதான் உங்க வீட்டுல வந்து நின்றுட்டு பஸ் வந்ததையும் ஓடி போய் ஏறிக்கலான்னு வந்தேன். அது காத்துல அந்த கிருமிகள்லாம் இருக்க இருக்கா பாரு, அது காத்துல என்ன ஆகும், கிருமிலாம் வந்து பரவும்ல. அது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம வளர்க்குற ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எல்லாருக்கும் காற்றுனால வந்து சுவாச நோயெல்லாம் ஏற்படும்ல.
4: ஆமா லோகு, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறதே புரிஞ்சுக்க முடிஞ்சது. இனிமேல் இப்படி ஒரு தப்பு நாங்க செய்ய மாட்டோம், சரியா?
5: அதாவது நாகு, நாயின் மட்டும் இல்ல, வீட்டுல எந்த விலங்கு இறந்துட்டா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு குழி தோண்டி கூட புதைச்சிட்டா அது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கிற இடத்துல போட்டா அது ஏன் உங்களுக்கே அந்த காற்று மூலமா உங்களுக்கு வராதா என்ன? காற்று மூலமா நிச்சயமா வரும் இல்ல, அடிக்கிற காத்து மழையினால அந்த காற்றுல கலந்து நம்ம வீட்டுக்கும் தானே வரும், அப்ப அந்த பாதிப்பு நம்ம பிள்ளைங்களுக்கும் தானே வரும். நீங்க ரெண்டு பேரும் படிச்சவங்க தானே, இந்த தப்ப படிச்சவங்க தான்

0: முக்காவாசி பேர் பண்றாங்க. அது பண்ணாம ஒரு குழி தோண்டி புதைச்சிருக்கலாம். சரியா?
1: சரி தியாகு, அப்ப வா இப்பயே போய் அந்த நாய் எடுத்துட்டு போய் நம்ம தோட்டத்துல ஒரு குழியில புதைச்சலாம். சரியா?
2: சரி நாகு, இந்த தப்பைய இனிமேட்டு என்னைக்குமே பண்ணக்கூடாது. இதே போல எல்லாருக்கும் சொல்லி எந்த ஒரு தவறும் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கலாம். சரியா? சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
12: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
13: 1800-425-0111.
12: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
13: 9498-34-5350.
6: அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தின் சார்பில் படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு 600 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 மாற்றுத்திறனாளிகளுக்கு 600 மேல்நிலை கல்வி முடித்தவர்களுக்கு 400 மாற்றுத்திறனாளிகளுக்கு 750 பட்டதாரிகளுக்கு 600 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு குடும்ப வருமானம் 72,000 இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான வரம்பு பொருந்தாது. அரசு அல்லது தனியார் பணியில் இருப்பவர்கள், தொழில்முறை பட்டதாரிகள் மற்றும் பிற உதவித்தொகை பெறுபவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். விண்ணப்பங்கள் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் August 25. சுய உறுதிமொழி ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 28. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகி பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.
14: நிறைவு பெற்றது அறிவிப்புகள். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள், பங்கேற்கிறார் முனைவர் சி ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். பிற்பகல் 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில காக்க காக்க திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கோம். கேட்க தயாரா இருங்க. இன்று பிற்பகல் 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மெல்லிசை பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில்

0: and will now battle for the football's biggest prize. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 1:10. போச்சம்பள்ளி ஜி கே சில்சன் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி ஜி கே சில்சன் ரெடிமேட்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: எம்சிடி பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.

இசையால் உங்கள் இதயங்களை இதமாக்க வருகிறது நேயர் விருப்பம். பாடல்களை கேட்கறதே ஒரு மகிழ்ச்சி தாங்க. அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கடிதம் வழியா கேட்கறது இன்னும் தனி மகிழ்ச்சின்னு தான் சொல்லலாம். நேயர்கள் உங்களோட விருப்ப பாடல்களை ஒழிக்க எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்க பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒழிக்க இருக்கு. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலும் பாட ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை எழுதி நிலைய இயக்குனர், நேயர் விருப்பம் பகுதி, ஆகாஷவாணி தர்மபுரி பண்பலை, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி, தர்மபுரி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில பாடும். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில ஒலிக்கக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஏலகிரியிலிருந்து குணசேகரன் விரும்பி கேட்டிருக்காரு. தூண்டில் மீன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்துக்கொண்டே இணைந்திருங்கள்.

0: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: ஏஷியா சன்ஃபிளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு இடையான கல்வி தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களின் வயது 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிருக்கு வயது வரம்பு இல்லை. பயிற்சியின் போது மாதம் 750 ரூபாய் உதவித்தொகையும் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் தகுதியான மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். மேலும் இலவச மிதிவண்டி, சீருடை, மடிக்கணினி, பாடநூல்கள், பயிற்சி உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழிகாட்டுதலும் அளிக்கப்படும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இதை பற்றிய விவரங்கள் அறிய

மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 28 80 99 அல்லது 9500607146 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை அறிந்து கொண்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். 1:20 கேட்டு ரசிச்சிருக்கோம் போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் நேர் விருப்பம். பொதுவா சண்டேல சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்கணும், சங்கடமும் சண்டைகள்லாம் இருக்கவே கூடாது. சந்தோஷமா இருக்கணும்னா இசையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதோ உங்களுக்கு பிடிச்ச நீங்க கேட்ட பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாலக்கோடுல இருந்து பாபாஜன் விரும்பி கேட்டிருக்காரு கழுகு என்ற திரைப்படத்துல இருந்து.

0: திருச்சம்பள்ளி ஜி கே சில்சன் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி ஜி கே சில்சன் ரெடிமேட்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
7: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
8: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
9: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
10: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
0: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், BP, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
11: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசின் UPSC முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம் 2026 மதிப்பீட்டு தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. UPSC குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027 தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வு September 6 நடைபெற உள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டை சார்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7500 வீதம் 10 வழங்கப்படும். கடந்த ஆண்டைப் போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிப்பை அறிந்து August 3 விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இசையால் உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 1:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
13: தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து இந்த நிணநீர் பாதைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நிணநீர் பாதைனா என்ன? நம்ம உடம்புல வந்து ஆர்டரிஸ் அப்படின்னு வந்து ரத்த நாளங்கள் இருக்குது. அதாவது ஆர்டரிஸ்னால் நல்ல ரத்தங்களை எடுத்து, சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தங்களை எடுத்து போகிறது. அடுத்தது வெயின்ஸ் அப்படின்னாக்க வந்து கெட்ட ரத்தங்களை எடுத்துப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டிய ரத்தங்களை எடுத்து கொண்டு போக வேண்டியது. இன்னொன்று வந்து இருக்கும், அதுதான் வந்து இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், அதாவது நிணநீர் பாதைகள் அப்படின்னு அதுக்கு வந்து பேர். இது இப்போ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா உடம்பு பூராவுமே ஓடும். அப்படியே நிறைய வந்து சின்ன சின்ன நரம்புகள் மாதிரி அப்படியே சின்ன சின்னதாக வந்து நம்ம உடம்புகள் பூராவுமே ஓடும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னாக்கா இந்த நிணநீர் பாதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த வெயின்ஸ் ஆர்டரிஸ் மாதிரியே வந்து அது வந்து ஒரு பக்கம் சின்னதாக வந்து ஒரு ரத்த நாளங்கள் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கும். இது இல்லாத அங்கங்கே வந்து நமக்கு வந்து இந்த நோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் தான் வந்து அந்த வடிபாதைகள் மாதிரி. அது எங்கே இருக்குன்னாக்கா கழுத்தில் இருக்கும், ஆக்சிலா என்று சொல்லக்கூடிய அக்கலில் இருக்கும், தொடை இடுக்கு பகுதியில் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது இல்லாத வந்து அதுக்கு தனியாக ஒரு சில உறுப்புகள்னு ஒன்று இருக்கும். அது எதுனாக்க வந்து நம்ம ரத்த மஜ்ஜை மற்றும் வந்து மண்ணீரல், தைமஸ் என்று சொல்லக்கூடியது, இந்த டான்சில்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த அடினைட்ஸ் டான்சில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நிணநீர் பாதைகளோட உறுப்புகளாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரி, இப்போ இது என்ன பண்ணுது, இதோட வேலை என்ன உடம்புல அப்படின்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது ஃப்ளூயிட் லெவலை வந்து பாடியிலேருந்து பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு உடம்புக்கு வந்து இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுறது, அதாவது வந்து இந்த உடம்புல வந்து எங்கே வந்து இந்த கிருமிகள் என்றானாலும் இந்த நிணநீர் பாதையில் தான் வந்து ஃபில்டர் ஆகி அதுதான் வந்து நமக்கு பாதுகாப்பு அரண் மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து நின்றுட்டு இருக்கிறது செய்கிறது பண்ணுறது. இது வந்து என்ன கலரில் இருக்குன்னாக்கா ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் வந்து இந்த லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிடுன்றது வந்து இருக்கும். இது உடம்பு பூராமே ஓடிக்கிட்டு இருக்கும். மெயினான ஃபங்க்ஷன் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல வந்து நமக்கு நீர் ஃப்ளூயிடை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். இந்த ஃப்ளூயிடு வந்து நிறையாவதா கம்மியாகுதா, நிறையான என்ன பிரச்சனை வருது, கம்மியான என்ன பிரச்சனைன்றது எல்லாமே வந்து இதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, கிருமிகள் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அதை வந்து உடம்புலேருந்து வந்து எலிமினேட் பண்ணுறது முக்கியமான வேலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லிம்ஃபேட்டிக் ஃப்ளூயிடு தான் வந்து பண்ணிகிட்ருக்கு செய்யுது. இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து நமக்கு இந்த நிணநீர் பாதை கட்டிகள். இந்த நிணநீர் பாதைகளில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே அந்த நோடு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. நோடுனாக்க வந்து நெறிகட்டி, நம்ம சிம்பிளாக சொல்லுவோம் இல்லை நெறிகட்டி. இப்போ சிம்பிளாக உதாரணத்துக்கு சொல்லோம்னா, இப்போ நமக்கு வந்து கையில் வந்து புண்ணு வந்தது செஞ்சதுன்னு வைங்களேன், அக்கலில் வந்து நெறிகட்டியும். இது எதனால் அப்படின்னாக்கா இந்த கையில் புண்ணாகி அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாத்தையும் வந்து நம்ம அக்கலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிம்ஃப் நோடு தான் வந்து ஃபில்டர் பண்ணும். அது ஃபில்டர் பண்ணி இது பண்ணும்போது அந்த கிருமிகள் வந்து அந்த லிம்ஃப் நோடில், அந்த அக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோடில் போய் உக்காந்துச்சுன்னா அது வீக்கமாயிடுது. அதுதான் நெறிகட்டின்னு நம்ம சொல்கிறத செய்கிறது. சிலந்தி வந்துருச்சு, எனக்கு நெறிகட்டி வர அளவு சிலந்தி வந்துருச்சு அப்படின்னு வந்து நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, செய்வாங்க பார்த்தீங்களா. அதுதான் அந்த நெறிகட்டி தான் வந்து அந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வடிபாதை. இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தில் வந்து நிறைய விதமான வியாதிகள் வரும். அதில் குறிப்பாக டிபி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நுரையீரலில் தாக்கும். இந்த நுரையீரலில் தாக்காத ஒரு வகையான டிபி இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்துலேயும் வரும். அது பேர் தான், அதுவும் வந்து இந்த நெறிகட்டிகள் எல்லாத்தையுமே வந்து உண்டு பண்ணும் செய்யும் பண்ணும். இன்னொன்று, லிம்ஃபோமா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான கேன்சர் வெரைட்டியும் வந்து இந்த நெறிகட்டிகளை தாக்கும் செய்யும் பண்ணும். இது இல்லாத வந்து கேன்சர், அதாவது வந்து இந்த வாய்ப்பகுதியில் வந்து ஒரு வகையான புண்ணு கேன்சர் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு பண்ணிச்சுனாலும் இந்த நெறிகட்டி தாக்கம் வரும் செய்யும் பண்ணும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் செய்யணுன்றத நான் வரும் நாட்களில் சொல்கிறேன்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இசையால் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். சில பாடல்கள் வெறும் இசையாக மட்டும் இருக்கிறது இல்லைங்க, நினைவுகளாகவும் உணர்வுகளாகவும் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையோட அழகான தருணங்களாகவும் மாறிடுது. அப்படிப்பட்ட ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

0: கெங்கஸ் அட்டிப்பட்டியில இருந்து பீமராஜன் விரும்பி கேட்டிருக்காரு ஜானி என்ற திரைப்படத்துல இருந்து.
1: Just listen.

0: கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியர்

0: பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: سنفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ. சரி சரி,
3: நீர் விருப்பம் நிகழ்ச்சியில நிறைவு பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. மேட்டூர்ல இருந்து காளையானூர் பகுதியில இருந்து பி ரங்கசாமி விரும்பி கேட்டிருக்காரு சகலகலா வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சிராப்பள்ளி ஜி கே சில்சன் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி ஜி கே சில்சன் ரெடிமேட்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர்.
1: நிறைய நிறைவு பெறுகிறது நேயர் விருப்பம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மோல்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் மயா சந்துவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் உள்ளிட்டோரையும் குடியரசுத் தலைவர் சந்தித்து பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இறுதிக்கட்டமாக வரும் 23ஆம் தேதி ருமேனியா செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபரை சந்திக்கிறார். இந்திய கைவினைக் கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்கத்துடன் வடிவமைக்கப்படும் நமது பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இதன் மூலம் நீடித்த வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படுவதுடன் நமது பாரம்பரியம் வலுப்பட்டு பாதுகாக்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் தன்னிகரற்ற தியாகம் மற்றும் வீர தீரத்தை ஒவ்வொரு இந்தியரும் பெருமையுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அன்னாரது 199வது பிறந்தநாளையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று வரும் கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி உறுப்பினர்களுக்கு பிஜேபி ஆதரவு அளிப்பதாக கூறி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, இடதுசாரிகள், ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா பிரிவு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திலிருந்து முதலில் வெளிநடப்பு செய்தனர். இருப்பினும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த பின் அவர்கள் மீண்டும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய சட்ட திருத்த மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆரோக்கிய இந்தியாவை உருவாக்க பொதுமக்கள் சைக்கிள் பயணத்தை தங்களது வாழ்வியல் முறையாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் 82வது ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களின் மூலம் உடற்தகுதி மேம்படுவதோடு எரிபொருள் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றார். நாடு முழுவதும் உள்ள ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் இன்று பங்கேற்றனர். இந்தியா தான்சானியா இடையே உயர்கல்வி, திறன் கட்டமைப்பு, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தான்சானியா அதிபருடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஜான்சிஃபார் வளாகத்தில் செயல்படும் சென்னை ஐஐடி பிரிவு ஆப்பிரிக்காவின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதை உறுதியுடன் எடுத்துரைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விருது பெற்ற திரைப்பட கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் உலக அளவில் சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த சண்டை பயிற்சியாளர் உட்பட 10 தேசிய விருதுகளை தமிழ் திரையுலகினர் வென்றது பெருமைக்குரியது என்று பாராட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இதனை வலியுறுத்தி

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோளுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும்.

0: கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னையின் முக்கிய இடங்களில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசு சதுப்பு நில ஆணையம் செயல் இழந்துள்ளதாக கூறிய அவர், நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள காரிஃப் பருவ பயிர்களை விவசாயிகள் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் குறுவை பருவ பயிர்களை வரும் 31 தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். இதுநேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்க பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் இணையதளம் வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை பதிவு செய்வோரின் வசதிக்காக வட்டாட்சியர், பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் வரும் 31 தேதி வரை சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியினர், நரிக்குறவ மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 25 தேதி முதல் அடுத்த மாதம் 18 தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியினர் மக்களுக்கு இணைய வழியின் வாயிலாக விண்ணப்பம் செய்து சான்றிதழ் பெறுவதற்கு வரும் 25 தேதி மற்றும் அடுத்த மாதம் 1 தேதி, 8 தேதி, 16 தேதி ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. சிறப்பு முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்கள் பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கிக் கணக்கு நகல், வாடகை ஒப்பந்த பத்திரம் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை கிராமமான இருட்டுப்பாளையத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்துள்ள நிலையில் வன விலங்குகளால் மனித உயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் கரடியை விரட்ட வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் அவ்வப்போது வன விலங்குகள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது. அங்கு கோவிலுக்குள் புகுந்த கரடி பூஜை பயன்பாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் ஓடியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நடைபெறும் கோடை விழாவின் நிறைவு நாளான இன்று பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்படுவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் வளர்பறை சஷ்டி என்பதனாலும் திருச்செந்தூர் முருகனை தரிசனத்திற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி அங்குள்ள நாளை கிணற்றில் குளித்துவிட்டு பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நியூ ஜெர்சியில் அர்ஜென்டினா இன்று நள்ளிரவு 12:30 ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. 3 இடத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வென்று வெண்கலப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளதால் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சிந்து ஜப்பானின் எமா குச்சியை 21-17 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் பிற்பகல் 1:55.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள்: சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் 5 சென்டிமீட்டர் அளவும், சென்னை செங்கல்பட்டு பகுதியில் 4 சென்டிமீட்டர் அளவும், சென்னை அண்ணநகர் பகுதியிலும், சென்னை கொரட்டூர் பகுதியிலும், பள்ளிக்கரணை பகுதியிலும் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியிலும், சென்னை பெரம்பூர், கிருஷ்ணகிரி தளி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதிகளிலும், தேன்கனிக்கோட்டை, மேடவாக்கம், ஐயம்பாக்கம், செங்குன்றம், சென்னை மாதவரம், சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம், தேன்கனிக்கோட்டை ஏஆர்ஜி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், பில்லூர் அணை மேட்டுப்பாளையம், வடபழனி, சோழிங்கநல்லூர், சின்னக்கல்லார், சென்னை கண்ணகி நகர், நீலகிரி விண்ட்பர்த் எஸ்டேட், சென்னை மணலி, காஞ்சிபுரம் ஸ்ரீபெரம்பதூர், சென்னை தந்தையார்பேட்டை, சென்னை சோழிங்கநல்லூர், சென்னை பெருங்குடி, திருவொற்றியூர், சைதாப்பேட்டை, ஐனாவரம் தாலுகா அலுவலகம், தண்டையார்பேட்டை, கோயம்புத்தூர் சின்கோனா, கோயம்புத்தூர் உபாசி, சேலம் எடப்பாடி, நீலகிரி தாலுகா அலுவலகம், பந்தலூர், சென்னை நுங்கம்பாக்கம், வால்பாறை, சென்னை பேசின் பாலம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.2 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 10.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை நிலவரம்: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு: கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும், ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேர்களை நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.

0: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்சன் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்சன் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரெக்ட்.

0: இருக்காங்களே முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org
2: பேசுவோம்.
3: புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் பங்கேற்பவர் முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: பண்டை காலம் தொட்டு நமது பாரத நாடு பெண்களை சக்தியாக தெய்வமாக போற்றி வருகிறது. நமது தமிழ் மரபும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை பெண்களை கண்கள் என சீர்தூக்கி மெச்சுகிறது. வீரம், போரின் சிறப்பு போன்றவற்றை விதந்தோம்பும் புறநானூற்றில் பெண்பார் புலவர்களின் பாடல்கள் சிந்தனையை தூண்டி நம்மை கருத்தூக்கம் பெற வைக்க வல்லமை பெற்றவை. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்களுடன் உரையாட உள்ளோம். 25 கல்வி பணி மேற்கொண்டுள்ள முனைவர் அவர்கள் மாணவ ஆலோசகர், கட்டுரையாளர், பேச்சாளர் என்று பன்முகத்திறன் கொண்டவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார்.
4: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே கிமு 500 முதல் கிபி 200 ஆண்டு வரை அந்த காலகட்டத்தை தான் நம்ம சங்க இலக்கிய காலம்னு சொல்றோம். இது ஒரு செவ்விலக்கிய காலம். இந்த இலக்கியத்தை பாத்தீங்கன்னா அகம் புறம் என்ற வாழ்க்கை இருக்குது. அகம்னா நமக்கு தெரியும், இல்லற வாழ்க்கை. புறம் என்றால் வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, அதெல்லாம் வந்து அதை பற்றி சொல்லுது. இந்த சங்க இலக்கியத்தை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்று 8 இன்னொன்று 10. இந்த 8 நூல்களை பார்த்தீங்கன்னா 8 நூல்கள் இருக்குது. 5 அகநூல்கள், 2 புறநூல், 1 வந்து அகம்புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8 நற்றிணை, குறுந்தொகை, 500, 1010, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லி ஒரு 8 நூல்கள் இருக்குது. இதை 10 நூல்களை ரெண்டா பிரிச்சிடறோம். அது ஒன்று ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படைனா ஆற்றுப்படுத்துதல் இல்லைன்னா வழிப்படுத்துதல். இப்போ மன்னர்கள்ட்ட வந்து பரிசு பெற்று வருவாங்க புலவர் பெருமக்கள். அப்போ தாங்கள் எந்த மன்னன் பரிசு வாங்கணும், வரக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி வழிப்படுத்துதல். நான் இந்த மன்னன்ட்ட பரிசு வாங்கினேன், உதாரணமாக நான் கரிகால் சோழனை பார்த்து பரிசு வாங்கினேன், நீங்களும் அங்கே போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பரிசெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வறுமையெல்லாம் போக்குவான்னு சொல்லி மன்னருடைய சிறப்பையும் சொல்லி போகக்கூடிய இடத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க வந்து வழிகாட்டி விடுறாங்க. ஆகவே தான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றோம். ஆற்றுப்படைனா வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். மீதி உள்ள ஒரு 5 நூல்கள் மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை இப்படின்னு சொல்லி ஒரு 5 நூல்கள் இருக்குது. அப்ப சங்க இலக்கியத்துல 8, 10 இந்த ரெண்டுமே மிக மிக முக்கியமான நூல்கள். 10 நூல்கள்ல அதிகபட்சமாக நம்ம புற செய்திகளும் இருக்குது, அக செய்தியும் இருக்குது. நற்றினை குறுந்தைகள் பாத்தீங்கன்னா அக செய்திகள் அதிகமா இருக்கும். இந்த புறநானூர் தான் மிக முக்கியமான நூல். ஏன் அப்படி சொல்றோம்னா இது ஒரு வரலாற்று களஞ்சியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவண பெட்டகம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா சங்க இலக்கியத்தை பற்றியும் தமிழக இலக்கிய வரலாறு பற்றியும் எழுதுறதுக்கு மிக முக்கியமான நூலாக இருந்தது இந்த புறநானூர் தான். இதில் 400 பாடல்கள் இருக்கு. ஆனால் யார் தொகுத்தா, யார் தொகுப்பித்தார் அப்படின்னு தெரியல. தொகுத்தவர் அப்படின்னு சொன்னா இந்த நூல்களெல்லாம் தேடி எடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தொகுத்தவர் அப்படின்னு சொல்றோம். தொகுப்பித்தவர் யாருன்னு சொன்னா பேட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பண உதவியோ மற்ற உதவிகள்லாம் கொடுத்தவங்க தான் நம்ம தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இதை பற்றி செய்திகள் நமக்கு எதுவுமே புறநானூற்றில் கிடைக்கல. இதனுடைய அடிவரை அப்படின்னு பார்த்தோம்னா 4 முதல் 40 அடிவரை இருக்குது. இதனுடைய மிக முக்கியமான சாரம்சம் அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியத்தை பற்றி, நம்முடைய தமிழக மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, அவருடைய வீரம், உடைய பழக்க வழக்கங்கள், இறை வழிபாடு, சாப்பாடு, அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படிலாம் இருந்துச்சு, அரசியல் எப்படிலாம் செய்தாங்க, வாணிபம் எப்படி, நம்முடைய பொருளாதாரங்கள் என்ன, என்னென்ன மாதிரி அவங்களுடைய கூட்டு குடும்ப வாழ்க்கையா, வாழ்க்கை முறை அமைப்புன்னு சொல்லி அகம் அதிகமான செய்திகளும் இருக்குது, புறம் அதிகமான செய்திகள் இருக்குது. ஆகவே தான் டாக்டர் ஜீவ் போப்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அவருக்கு மிக பிடித்தமான புத்தகம் ஒன்று புறநானூறு, இன்னொன்று திருவாசகம். இந்த ரெண்டு நூற்கள் தான். இந்த புறநானூற்றை என்ன பண்ணார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சு தன்னுடைய நாட்டுக்கு இதனுடைய தமிழக மக்களுடைய பண்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்த்தார். இப்போ நம்மளுடைய மேநாடுகளில் பார்த்தோம்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நாம தான் கொஞ்சம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நம்முடைய பண்பாடுகள்லாம் மிக மிக முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சான்றோன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்குது, 189

0: பாடல். கடலுள் மாய்ந்த இளம்பருவழுதி அப்படின்னு ஒரு மன்னன் வந்து அதை பாடியிருப்பார். முன்னெல்லாம் மன்னர்கள்லாம் போர்க்கெல்லாம் செல்வாங்க. அப்போ இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்குவதற்கு என்ன காரணம், உண்டாலம்மை இவ்வுலகம் அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த உலகம் இன்று வரைக்கும் சுழன்று வருது, அழிவுலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்குள்ள மக்கள் வந்து மிக நல்ல பண்புடையவர்கள், அஞ்சாதவர்கள், சோம்பல் இல்லாதவர்கள். புகழ் என்றால் உயிரை கூட கொடுப்பாங்க, பழி என்றால் இந்த உலகத்தையே பரிசா கொடுத்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தனக்காக வாங்கி கொள்ள மாட்டார்கள். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மக்களால தான் இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்கக்கூடியதுன்னு சொல்லி சான்றோருக்கான ஒரு வரைவில் நடக்கத்தை கூட இந்த புறநானூர் நமக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாம நம்முடைய புலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அரசனை வந்து பொண்ணுக்காகவும் பொருளுக்காக மட்டும் அவர்கள் என்ன செய்யல, அவங்களை போற்றி பாடல. அவங்களை சில சமயங்கள் அவங்க செய்யற தவறு கூட எடுத்துரைக்க கூட அவங்க தயங்கல. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, நேருக்கு நேர் மன்னரை கூட பேசக்கூடிய அந்த இது கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கல்வியை பற்றி, கல்வியினுடைய சிறப்பு, ஒரு மனிதன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தால் கூட அவன் படித்தால் அவன் மேல் மக்களுக்கு சமமா கருதப்படுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப மன்னனுக்கு சண்டை ஏதாவது வந்துச்சாலும் தூதாக செல்வார்கள். இப்ப அவையார பாத்தீங்கன்னா அதியமானுக்காக தொண்டைமான்ட்ட தூதா செல்வார். இப்ப நீங்க வராதப்பா, என்னுடைய அதியமான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் மிக பயங்கரமான பராக்கிரமசாலி, நீ வந்தா மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே என்ன அது தூது சென்று அந்த போரை தவிர்க்கிறது மாதிரி. அப்புறம் அறிவுடைய நம்பி அப்படிங்கறதான ஒரு மன்னனுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வரி வாங்கணும், இஷ்டத்துக்கு என்ன கூடாது வரி வாங்க கூடாது, அப்படி வரி வாங்கினா அதுக்கு ஒரு ஓமைய சொல்றாரு. இப்ப ஒரு வயல் நிலம் இருக்குது, அங்க நெற்பயிர் நன்றாக வளைஞ்சிருக்குது. ஒரு யானையை கொண்டு விட்டா அது என்ன செய்யும், பாதி சாப்பிடும், பாதி காலம் மிதித்து அது வந்து என்ன செய்யும், அழிஞ்சு போயிடும். அப்போ யானையை வந்து உள்ள விட்டா அது கரெக்டா என்ன செய்யணும், சாப்பாடை கவலம் போல அதுக்கு கொடுத்தா நிறைய நாட்கள் சாப்பிடலாம். அது நம்ம கொடுக்காம அப்படியே உள்ள விட்டுட்டோம்னா அது என்ன பாதி சாப்பிடும், பாதி வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரி தான் மக்கள்கிட்ட பார்த்து மக்களுக்கு எப்படி அவங்களுக்கு வரி கொடுக்க முடியும்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம வரி வாங்கினா மக்களும் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சியா வாழ்வார்கள், நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை வராது. இப்படி பல செய்திகளை இந்த புறநானூர் வந்து மக்களுக்காக நம்ம சொல்லி இன்றைக்கு நம்முடைய பண்பாடு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு மிக முக்கியமான நூலாக இந்த புறநானூர் இருக்குது அப்படின்னு சொல்றேன்.
1: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை பத்தி அருமையா சொன்னீங்க. இதே புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பெண்பார் புலவர்களின் பெயர்கள்லாம் என்னென்ன?
0: 16 புலவர்கள், பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க. அதுல அவ்வையார் தான் மிக மிக முக்கியமான நபர். நமக்கு ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றைவேந்தன் நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் காவர் பெண்டு, வெண்ணி குயத்தியார், நப்பசிலையார், கோப்பெரும் பெண்டு, நன்முல்லையார், நக்கண்ணையார், இளவேனியார், கபிலருடைய பெண்மக்கள் இரண்டு பேர், பாரிமகளிர், பூங்கண் உத்தரையார், அப்புறம் தாயங்கண்ணியார், ஒக்கூர் மாசாத்தியார் மிக முக்கியமான புலவர் இவரும் கூட, காக்கைப்பாடினியார், நச்சல்லையார், பொன்முடியார், அணிலாடு முன்றிலார் அப்படி சொல்லி ஒரு 16 பெண்பார் புலவர்கள் இருக்கிறார்கள். இவங்க எதை சம்பந்தப்படுத்தி பாடல்கள்லாம் பாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய வீரம். அது பெண் மக்களுடைய வீரமாக இருக்கலாம், ஆண்களுடைய வீரமாகவும் இருக்கலாம், ஆனா அதிகமா பெண் மக்களுடைய வீரத்தை பற்றி மிக முக்கியப்படுத்தி பேசுறாங்க. கல்வி, ஒரு மனிதனுக்கு கல்வி மிக மிக அவசியம் அப்படிங்கிற செய்திகள் இவருடைய பாடல்கள்ல வெளிப்படுது. ஈகை, கண்டிப்பாக ஒரு மன்னனாக இருக்கிறவன் கண்டிப்பா செல்வத்தின் பயனை ஈதல், ஈதல் தான் கொடுப்பதுதான் உனக்கு செல்வம், அந்த கருத்தை சொல்லக்கூடிய கருத்துகள் இருக்குது. சமூக அறம், மக்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தார்கள், விருந்தோம்பக்கூடிய பண்பு, கூட்டு வாழ்க்கை முறை, சமூக அறத்தை அதிகமா மையப்படுத்தி அவங்க பேசுறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கணும்னா இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும், அதற்காகவே இந்த நூல்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பாடல்கள்லாம். அது இல்லாம பழைய காலத்துடைய பெண் மக்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க, பெண் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நினைப்போம், ஆனா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் என்ன சில கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை அப்படின்னா அவருடைய கருத்துக்களுடைய பாடல்கள்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் பரிச்சயமான ஔவையார்ல இருந்து ஆரம்பிப்போம். ஔவையார் அவருடைய பாடல்கள் வழியா என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்றாங்க?
0: ஔவையார் வந்து ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்குள்ள ஆண் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதை வந்து ஒரு பாடல சொல்றாரு. என்ன பாடல்னா 187 பாடல் புறநானூற்றில், ஒரு 4 வரி பாடல், மிக அற்புதமான பாடல். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவலாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர், அவ்வளி வாழிய நிலனே, நல்லே வாழிய நிலனே அப்படி சொல்வார். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆண் மக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு பக்கத்துல பார்த்தாலும் கூட அந்த காலத்துல வந்து விவசாயம் அதிகமான முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஒரு இடத்த பண்படுத்தோம்னா அது ஆண் மக்களால தான் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆகவே ஒரு மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால், இந்த இடத்துல ஆடவர்கள் சொல்லலாம், மக்கள் கூட நம்ம சொல்லிக்கலாம், ஆனா மிக முக்கியப்படுத்துறது ஆடவர்கள். குடும்ப அமைப்பாக இருந்தா கூட ஆண்கள் நன்றாக இருந்தால் மனைவி மக்கள்லாம் சிறப்பா இருப்பாங்க. ஆண்கள் சிறப்பாக இல்லைன்னா ஏதாவது தப்பு தவறு செஞ்சா குடும்ப அமைப்பே கட்டு குறைஞ்சிரும். ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அங்குள்ள ஆடவர்கள் நன்றாக இருந்தா நல்லா இருக்கும். காடாக இருக்கலாம், மேட்டு நிலமாக இருக்கலாம், பள்ளமா நிலமாக இருக்கலாம்,

0: மிக உயர்ந்த நிலமாக இருக்கலாம். நில அமைப்பு என்பது நம்முடைய சமுதாய நம்முடைய தமிழ் பண்பாடுல ஐவகை நிலங்களை சொல்லியிருக்காரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால், இந்த மாதிரி நிலத்திற்குரிய அமைப்பு மக்களால் தான் மாற்றியமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை பார்த்து மக்களுடைய நற்பண்புகள் வளரல, மக்களால் தான் அந்த நிலமே நன்றாக இருக்குது. அப்ப இந்த நில அமைப்புகள் எல்லாம் சரிப்படுத்தோம்னா அது ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஆடவர்கள் நன்றாக இருந்தால் அந்த நாடு என்ன செய்யும், சிறப்பா இருக்கும். ஆடவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் நாடு என்ன செய்ய முடியாது, சிறப்பா இருக்க முடியாது. அதுதான் நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவளா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஆடவர்கள் நன்றா இருந்தால் அந்த இடம் என்ன செய்யும், செழிப்பா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கருத்தை இந்த இடத்துல மையப்படுத்துறாரு.
1: இது வந்து நாடு வளமாக இருக்கிறதுக்கு அவையார் சொல்ற கருத்தை எடுத்துக்கலாமா?
0: ஆமா.
1: அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது அவையார் சொல்லியிருக்காங்களா?
0: பெண்களுக்கு அப்படிங்கும்போது பெண்களுடைய வீரத்தை தான் அதிகமா என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வந்து சொல்றாங்க.
1: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அவையார் பாடல்ல பெண்களுக்குன்னு சொல்லனா, இப்போ போரெல்லாம் நடக்கும் இல்லையா, இந்த போரை வந்து தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும், பெண்கள் வந்து ஆண்களுக்கு சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யணும், அந்த ஆண்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இவர் வந்து அதியமானுடைய வீரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதியமான் வீரத்தை பற்றி பேசி அதியமானோட படை வீரர்களும் சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும்போது நிறைய ஆண் மக்களும் போறான். போகும்போது ஒரு பையன் என்ன பண்றான், வெற்றி பெற்று திரும்பி வெளியே வர்றான். வரக்கூடிய சமயத்துல தாய் பாக்குறான், என் மகன் எப்படி வெற்றி பெற்று வரானே, மிக சிறப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா அவ்வையார் அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனக்குறைவு அவளுக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப அந்த பெண்மெண்ட்ட கேட்கறாரு, உன்னுடைய மனக்குறை தான் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல எத்தனையோ வாலிபர்கள் போனாங்க, வெள்ளாடுகள் மாதிரி நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க, அவர்கள் மத்தியில என் பையனும் போனான், வரிசையா வெள்ளாடுகள் மாதிரி போர் வீரர்கள் நிக்கிறாங்க. போகக்கூடிய சமயத்துல என் பையன் என்ன பண்றான், அவங்கள தாண்டி முன்னால போய் சண்டை போட்டான், சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். வந்தது மிக நல்ல காரியம்தான், இருப்பினும் அந்த போர்க்களத்துல படை வீரர்கள் செத்து போயிட்டாங்களே, அத மாதிரி என் பையனும் செத்து போய் கால் இல்லாத கட்டிலில் கிடத்தி வெண்மையான உடை போர்ப்பித்திலவே அப்படின்னு வருத்தப்படுறேங்கிறான். அவன் இந்த போர்க்களத்தை என்ன செய்யணும், வீர மரணம் அடைஞ்சிருக்கணும். அப்ப என்ன பாடை இல்லாத கட்டில் என்ன செய்ய, பாடை கட்டில் வரிப்பாங்க இல்லையா கால் இல்ல, அந்த கட்டில என் பையனை கடத்தி அவனுக்கு மேல என்ன செய்யணும், வெண்மையான ஆடையை போட்டு ஈம சடங்கு நான் செய்யலையே அப்படிங்கிற எனக்கு அந்த வருத்தம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவ்வையார் நினைக்கிறாரு, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வீரம் இருக்குதே, அத சொன்னாலும் கூட மற்ற பெண்களுக்கும் நாட்டுக்காக என்ன செய்யணும், கண்டிப்பாக ஆண் மக்கள் போருக்காக போக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை கூட மறைமுகமா சொல்லி இந்த பெண்மணி ஒரு எடுத்துக்காட்டா சொல்றான். எப்படி பாருங்க, அவன் வெற்றியோட வாரான், ஆனா அவளுக்கு அது சந்தோஷம் இல்ல, வீர மரணம் அடைந்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். இப்ப கூட நம்முடைய போர்க்களத்துல நம்முடைய சண்டை நடந்துச்சுன்னா என்ன செய்வோம், எல்லைப்படையில அந்த வீரர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை வந்து ஹானர் பண்றதுக்கு அந்த வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டு நினைச்சுவாங்க. கொடுக்கும்போது சில மனைவிமார்கள் கூட மிக மகிழ்ச்சியோட அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி வீர மரணம் என் பையன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாட்டை மற்ற மக்கள் தாக்க வரும்போது நம் நாட்டு இளைஞர்கள் என்ன செய்யணும், தாய்மார்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு கருத்தை கூட அவையார் சொல்றாரு.
1: அருமையா சொன்னீங்க. ஆண்களுக்கும் ஒரு இலக்கணம் சொல்றாங்க, அதே மாதிரி வீர தாய்க்கும் ஒரு இலக்கணம் வந்து சொல்றாங்க. ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ ஔவையாருக்கு அடுத்தது பொன்முடியார் அப்படின்ற பெயர் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அவங்க என்ன சொல்றாங்க புறநானூற்று பாடல்கள்ல?
1: பொன்முடியார் பாடல்ல வந்து சமுதாய கடமைகளை ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே அவரவர் நிலைக்கேற்றதான ஒரு கடமை இருக்குது. இந்த பாடல்ல அவரே ஒரு தாய் மாதிரி இந்த பாட்டை பேசுறார். என்ன பாட்டு அப்படின்னா, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனி, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனி, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனி, நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடனி, ஒளிர்வாள் அரும் சமம் முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனி அப்படின்னு ஒரு பாட்டை சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் சமுதாயம்னா இருக்கும். அந்த கடமையை நம்ம சரிவர செஞ்சிட்டா அந்த சமுதாயம் சீர்பட முடியும். இப்ப நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற கடமையா இருக்கு தாய்க்கு. அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்பொழுது கூட நம்ம நினைச்சிரோம், பெற்றெடுப்பது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை சான்றவனாக்குவது கூட தாயினுடைய கடமையாகவும் இப்ப இருக்குது. ஆனா அந்த கால பெண்ணும் நல்ல பிள்ளைங்களை என்ன செய்யணும், பெற்று கொடுக்கணும், அது உன்னுடைய கடன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து எல்லோருக்கும் முன்பதாக நம்முடைய பையன் நல்ல பையன் அப்படிங்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனா தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போருக்கு தேவையான அந்த கருவிகளை உருவாக்கி கொடுப்பது யாரு, கொல்லுனதுடைய கடன் தான். அதை கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். நன்னடை நல்கள் நல்ல நற்ப

0: பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது அந்த அரசனுடைய கடமை. அப்படி சொன்னா கூட போர் செய்து வெற்றி பெற்று வரும்போது அவர்களுக்கு பொண்ணோ பொருளோ அதிகமா கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துவது. இப்பொழுது கூட நமக்கு யாராவது விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நம்முடைய அரசாங்கம் கொடுக்குது இல்லையா, அது மாதிரி கொடுப்பது நன்னடைந்தல்கள் அந்த வேந்தனுக்கு கடன். அந்த பையனுக்கு என்ன கடமை? ஒளிர்வாள் அரும் சமம் பயங்கரமான போர்ல அவன் பங்கு பெற்று வெற்றி பெற்று திரும்பி வரணும், இதுதான் அவனுடைய கடன் அப்படிங்கிற செய்தியை அந்த பொன்முடியார் சொல்லிட்டு சமுதாயத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது, அதை நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிற கருத்தை இக்காலத்து மக்களுக்கும் உணர்த்துகிற விதமா அது அமையுது.
1: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி பெருங்கோப்பெண்டு, அவங்களும் ஒரு பெண் பார்ப்புள்ளவர் தான்.
0: ஆமா,
1: பொன்முடியாருக்கு அப்புறம் அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல அவங்க என்ன சொல்றாங்க?
0: சமுதாயத்துல நடக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், பூதப்பாண்டியன் அவனுடைய அந்த மன்னன் வந்து இறந்துட்டார், அவருடைய மனைவி தான் இந்த கோப்பெரும் பெண்டு. கணவன் இறந்து விட்டால் பெண்கள் நினைச்சுவாங்க, கணவன் இறந்த அப்புறம் நமக்கு உயிர் வாழ்வதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயில நினைச்சுவாங்க, விழுந்துருவாங்க. அதே மாதிரி இவங்க நினைக்கிறாங்க, கணவன் இறந்த அப்புறம் இந்த கைமை நோன்பை நோற்பதை விட என் கணவனோட சாவதான மேலு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அந்த கோப்பெரும் பெண்டு. அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த சிதையில இருந்து விழ போறாங்க. அப்போ சான்றோர் பெருமக்கள்லாம் தடுக்கிறாங்க, மன்னனுடைய மனைவியாச்ச எப்படி விட முடியும் அப்படி அவங்க தடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, பல்சான்றீரே பல்சான்றீரே, செல்கை என சொல்லாது ஒளிக என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல்சான்றீரே. நான் என் கணவனோட நினைச்சு என்ன போக போறேன்னு சொல்றேனே, நீங்க வந்து என்ன பண்றீங்க, என்ன போகாதேன்னு சொல்றீங்களே, போகத்தானே சொல்லணும். என் கணவன் இறந்த அப்புறம் நாங்க இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நன்மை, உங்களுக்கு வேணா அது ஈமா படுக்கையா இருக்கலாம், எனக்கு வந்து தாமரை பொய்கை மாதிரி அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் இறந்த அப்புறம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சாதாரண பாய்கள்ல மற்றெல்லாம் படுக்க முடியாது. இப்ப இருக்கிற மாதிரி மொசைக் தரையோ மார்பிள் தரையோ அப்படிலாம் கிடையாது, பற கற்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலதான் அவங்க படுக்கணும், தனியா தான் படுக்கணும். நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது, நெய் சோறு கிடைக்காது, சோறு பொங்கின அப்புறம் அந்த பானையில அடியில அப்படியே கரைஞ்சிருக்கோன்னு சொல்லுவாங்க, அடி சோறுன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் அவங்க எடுத்து சாப்பிடணும். வேலைக்கீரைன்னு சொல்லுவோம், அது உப்பு இல்லாம போட்டு சமைச்சு சாப்பிட்டு பொட்டு இல்லாம பூ இல்லாம இப்படியெல்லாம் வாழணுமே, அந்த இது எனக்கு வேண்டாம், என் கணவனோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1827 வந்து ராஜா ராம் மோகன் ராய் வில்லியம் கேரி எல்லாம் சேர்ந்து இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு பார்த்து பண்ணாங்க. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மீண்டும் நடக்குது. தானா ஒரு பெண் கணவன் செத்தப்புறம் சாகிறது அது வேற, அவங்கள வந்து என்ன அப்படி ரொம்ப நிர்பந்தப்படுத்தி உள்ள போடுறதா நம்ம வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1861 விக்டோரியா மகாராணி வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது இந்திய நாட்டில தான் அதிகம், மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது இல்லையா, அவங்க வந்து ஒரு சட்டம் கொடுத்து ஃபுல்லா இந்தியா முழுமைக்கு பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ அங்கங்கே இல்லாமல் இருக்குது, இருப்பினும் ஒரு சில இடங்கள்ல திருப்பி இருக்குது. அதுக்கப்புறம் 1987 வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பண்றாங்க, கண்டிப்பா என்ன செய்யணும், சதி ஒழிப்பு சட்டம் நம்ம வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1987 அது இயற்றப்பட்டு அதுக்கப்புறம் அடியோடு அது ஒழிந்தது. இப்பொழுது நம்ம சமுதாயத்தில் பார்த்தா அதிகமாக இல்லை, பெண்களுக்கு கல்வி எல்லாமே இருக்கிறதுனால கணவன் இல்லாவிட்டாலும் பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இருப்பினும் சில இடங்கள்ல தள்ளக்கூடிய நிர்பந்தம் இல்லை, தானாக என்ன பண்ணிடுறாங்க, கணவன் இறந்தப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்போ இந்த கோப்பெரும் பெண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பாடல் பல்சாண்டிரே பல்சாண்டிரே அந்த பாடல் மூலமாக கணவன் இழந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்குது, ஆகவே என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடாது, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்ய பாடலாக எழுதி தன்னுடைய அனுபவத்தையே இந்த பாட்டில் வந்து எழுதியிருக்காங்க. இதன் மூலம் சமுதாயத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் ராஜா ராம் மோகன் ராய், வில்லியம் கேரி, விக்டோரியா மகாராணி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இந்திய தேசத்தில் இந்த சதி ஃபுல்லா போறது மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்னைக்கு நாடு சிறப்பா இருக்குது.
1: நீங்க சொல்றதை பார்த்தா ஒவ்வொரு பெண் பார்ப்புலோரும் ஒவ்வொரு சமுதாய கருத்து தான் இதுல வந்து சொல்லிட்டு போயிருக்கு.
0: எல்லா பாடல்களிலுமே அதிக சமுதாய கருத்துக்கள்லாம் இருக்குது.
1: அதே மாதிரி நப்பசிலையார் அப்படின்ற அந்த பெண் பார்ப்புலவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: புகழிலும் சிறந்த சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கிள்ளி வளவனை பற்றி சொல்றார். கிள்ளி வளவனுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்போம், சிவி சக்கரவர்த்தி தன் ஒரு புறாவினுடைய வேடன் பிடிச்சான்னு சொல்லிட்டு அதனுடைய உயிரை வந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்தான். இப்படிப்பட்ட பரம்பரை, நல்ல வீர பரம்பரை, ஈகையை நன்றாக கொடுக்குறான், மக்களுக்கு நிறைய பவுன் பொருள்லாம் கொடுக்குறான், அப்படிப்பட்ட மிகப்பெரியதான நல்ல பரம்பரையில தான் இந்த கிள்ளி வளவன் வந்திருக்கிறார். அப்போ போரிலையோ கொடை கொடுப்பதிலையோ வெற்றி வாகி சூட்டுவதில் மிக சிறந்ததான மன்னர்கள் தான். இருப்பினும் அவன் வந்து என்ன பண்றான், வஞ்சி நகரம் சேர மன்னனுடைய வஞ்சி நகரத்தை வந்து போர் செய்து அந்த வஞ்சி நகரத்தை பிடித்துக் கொண்டான் கிளிவளவன்.

0: இதைத்தான் சொல்றாரு. உனக்கு எல்லாமே உன்னுடைய முன்னோர்கள் எல்லாமே ஈகையிலேயும் சரி வெற்றியிலையும் சரி மிகுந்த ஒரு போர் கொடுப்பதிலும் சரி மிக சிறந்தவர்கள். ஆனா நீ சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை பிடிச்சிட்டியப்பா, இதுதான்ப்பா புகழின் சிறப்பு அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்றாருன்னா, உன்னுடைய வெற்றியும் புகழும் ஈகை கொடை இதெல்லாமே நீங்க பரம்பரை பரம்பரையா இங்க முன்னோர்கள் வந்து நீங்க சிறப்பா தான் இருந்திருக்கீங்க. அதுல வந்து சிறப்பு தான் கிள்ளிவளவனை பார்த்து சொல்றாரு. உன்னுடைய முன்னோர்கள் இருக்கிறவா நீ இருப்ப, ஆனாலும் சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை நீ வந்து வெற்றி கொண்டுட்டாயே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி எனக்கு. அது எப்படி நான் வந்து பாராட்டுவது, சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்றாரு. சேரநாடு என்பது இப்போ உள்ள கரூர் நகரம் இருக்குது இல்லையா, அதை சம்பந்தப்பட்டதான ஊர் தான். இங்க நீர்வளம் நிலவளம்லாம் மிக சிறப்பா அதிகமா இருக்குது. நல்ல வாசனை மிக்க மலர்கள் பழங்கள் நிறைந்த நாடு. மிக சிறப்பா சொல்ல போனோம்னா, இந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரை சென்று எல்லா இடமும் வெற்றி கொண்டு இமயத்தில் வில்லை பொறித்தவன். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து பத்தினி கோட்டை அமைந்த இடம் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டா, வெற்றி கண்டுட்டியே, சேரன் வெற்றி கண்டுட்டியே, இது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழின் சிறப்பு. அப்ப சேர நாட்டை வெற்றி கொள்ள முடியாது, அதை கூட வெற்றி கொண்டு நீ வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உன்னை பாராட்டுவதுன்னு தெரியல அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல அந்த கண்ணகிக்கு பத்தினி கோட்டை அமைந்த அந்த இடத்தை வந்து மிக சிறப்பா வந்து நப்பசிலையார் வந்து இதுல கூறுகிறார்.
1: இப்போ நப்பசிலையார் கிள்ளிவளவனை பாராட்டினதை பத்தி சொன்னீங்க, அடுத்து இளவையினியார் அந்த பெண் பார்ப்பளவர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இதுல வந்து ஒரு இல்லற கருத்து இருக்கு சார். ஏரைக்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். இவன் வந்து பொதுவா மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த மலைநாட்டை வந்து சொல்வாங்க. இப்ப மலைப்பகுதிகளை பார்த்தோம்னா, இப்ப நம்ம பறவைகளை பார்ப்போம், விலங்குகளை பார்ப்போம். இப்ப பொதுவா முன்னாள் உள்ள காலத்துல எல்லாம் ஆண்கள் நினைச்சுவாங்க தலைவியை விட்டுட்டு, தலைவன் நினைச்சுவான் வேலைக்கு போவான், போற சமயத்துல திரும்பி வருவதற்கு கால தாமதமாகும். அப்ப ஆங்காங்கே பார்க்கக்கூடிய இந்த பறவைகள் செயல்பாடுகள் விலங்குகள் செயல்பாடுகள் எல்லாம் என் மன்னன் பார்ப்பான், பார்த்துட்டு என்ன கண்டிப்பா நினைச்சு நினைச்சுவான் வீட்டுக்கு சீக்கிரமா வருவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அப்போ உள்ள பெண்கள்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப கூட நம்ம நினைச்சுவோம் ஆண்கள் போனா எப்பண்டா வருவாங்க நினைச்சு பார்த்துக்கொண்டே இருப்போம், ஒரு இல்லற கருத்து. அப்ப இந்த இடத்த என்ன பண்றாங்க, ஒரு ஆண்மான் பெண்மான்களை சேர்ந்து இறமெஞ்சிட்டு இருக்குது, தனித்தனியா போயிட்டு கடைசியில பார்த்தா அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துச்சு. அப்ப நம்ம கண்டிப்பா நினைச்சோம் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி பெண்மான தேடுது, காணல. ஆண்மான் நினைச்சது சத்தம் போடுது, பெண்மான் எங்க இருக்குதுன்னு சத்தம் போடுது. சத்தம் போடுற சத்தத்தை ஒரு புலி வந்து கேக்குது. அப்போ புலிகளும் சேர்ந்து வாழுது, மான்களும் சேர்ந்து வாழுது. அந்தந்த இடங்கள்ல அவங்க நினைச்சாங்க அந்த ஆண் புலியும் பெண் புலியும் சேர்ந்து வாழுது, ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து வருது. இந்த பக்கத்துல வரக்கூடியதான என்னுடைய தலைவன் சீக்கிரம் நினைச்சுவான் வீட்டுக்கு வருவான் இதெல்லாம் பார்க்கும் போதுன்னு சொல்லி வீட்டுல உள்ள தலைவி தலைவன் நினைச்சு எதிர்நோக்கி காத்திருக்கிறா. இப்போ நம்முடைய இல்லற வாழ்க்கை என்பது போறவன் போகட்டும் எப்ப வருவான் ஆனா பார்க்க கூடாது அப்படிங்கல்ல. நம்முடைய தமிழ் சமூகமே கணவனை மனைவி தேடணும், மனைவி நினைச்சணும் கணவன் தேடணும், அந்த இல்லற அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் வழியா சொல்லி நம்முடைய சமுதாய அமைப்பு இப்படிதான் இருந்துச்சு. ஆண் இல்லாவிட்டால் பெண் இல்லை, பெண் இல்லாவிட்டால் ஆண் இல்லை. இப்ப நம்ம வெளிநாட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரமே வேற, 15 வயசு தாண்டிட்டுனா தனித்தனி வாழ்க்கை முறை. நம்முடைய சமுதாயம் அப்படி அல்ல என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லி நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை பற்றி இந்த புலவனார் சொல்றார்.
1: அருமையா சொன்னீங்க மேடம். இளவையினியார் சங்ககால இல்லற பாங்கினை எவ்வாறு சொல்றார் அப்படின்னு சொன்னீங்க.
2: புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள் பங்கேற்றவர் முனைவர் சி ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் உம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955400.

இசையால் உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் ஒரு பட பாடல். இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க இருக்கிற திரைப்படம் காக்க காக்க. ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம்னு சொன்னால் நம்ம மைண்டில் உடனே வந்து நிற்கிற அன்பு செல்வன் ஐபிஎஸோட கதை தான் இந்த காக்க காக்க. ஆமாங்க, கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரை அவர்களோட வரிகளில், சூர்யா ஜோதிகா அவர்களோட நடிப்பில் வெளியான காக்க காக்க திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிக்கிறோம். முதலாவது ஒழிக்கக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, பெண்களை வர்ணிக்கணும்னா, அவங்க அழக நம்ம அழகா சொல்லணும்னா இந்த பாடல் தாங்க. கார்த்திக் குரல்ல இதோ ஒரு ஊரில்

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பட பாடல் இன்று காக காக்க என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து கேட்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா, காதலே பணமாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு ரஃப்பான போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அழகான பொண்ணை பார்த்ததும் அப்படியே உருகி போகிற அந்த சீன் தான் இந்த பாட்டுங்க. என்னை கொஞ்சம் மாற்றி அப்படின்னு அழகான பாடல் இது ஒழிக்க வருகிறது. கேட்டு ரசித்துக்கொண்டே இணைந்திருங்கள்.

0: இசையால் இணைந்திருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கக்கூடிய திரைப்படம் காக காக்கா என்ற திரைப்படத்துல இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஒரே வைபா தாங்க இருக்கு. நமக்குள்ள இருக்கிற காதலுமே இப்போ வந்து கண்ணுக்கு முன்னாடி வருதுல்ல. சரிங்க, அடுத்த பாடல் எப்படி இருக்கும்னா, இப்போ கணவன் வந்து மனைவி கிட்ட உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மனைவி சொல்லுவாங்க, ஒன்றா சொல்லுவாங்க, இல்லை நிறைய சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றா இரண்டா. இதோ நான் பாடல, நீங்களே கேளுங்க.
1: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

2:50 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் ஒரு பட பாடல். இன்று காக காக என்ற திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். பாடல்கள்லாம் சும்மா அற்புதமாக இருக்கு இல்லைங்களா? அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா உயிரேன் உயிரே. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா காதல் வர்றப்போ வர்ற அதே படப்படப்பு, லவ் ஃபெயிலியர் ஆகும்போது தான் வர்ற அந்த வலி, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து கேட்கும்போது இந்த பாடல் தாங்க நினைவுக்கு வரும். தாமரை வரிகளில் கே கே சுஜித்ரா ஆகியோருக்குறோம்ல இந்த பாடல் கேட்டு ரசித்து கொண்டு இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். காக காக திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பார்த்திங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸரை காதலிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க எப்போ டியூட்டிக்கு போவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது, எப்போ வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த தவிப்போடு வெயிட் பண்ணுற மாயா டீச்சரோட மைண்ட் வாய்ஸ் தான் இந்த பாட்டு. பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களோட அந்த மென்மையான குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் போட்ட ஒரு வெஸ்டர்ன் பீட்ஸ்ன்னு சொல்லலாம். பா கேட்கும் போது அப்படி இருக்குங்க. இது உங்கள் காதுகளுக்காக அந்த பாடல்.

நேர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் காக்கா காக்கா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசித்தோம். அந்த பாடல்கள் உங்களுக்கு இனிமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, பாய்.

0: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:02.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர்.

நச்சவியல் கலக்கல் பாடல்களில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு நேயர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரே ஒரு விதிமுறை, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும். கர்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக வளர்க்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏரியூர் மந்தக்காடு பகுதியிலிருந்து தங்கேஸ்வரி கேட்டிருக்காங்க. ரம்மி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:11 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அகரம்ப

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாக்கி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345. கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
8: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
9: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
14: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
15: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
16: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or ORG.
3: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ மகாலட்சுமி
7: மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
11: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
7: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9:00 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்போ
6: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காரிமங்கலம் பகுதியிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பையா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706. கால் 9429-5540.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
8: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8987-12345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
12: போச்சம்பள்ளி
2: ஜிகே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி ஜிகே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு. அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: போச்சம்பள்ளி GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:38 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சொரக்கானூர் பகுதியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
3: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
7: நிலைசில நேரம் பார்த்தீங்கன்னா 3:46 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பாளையம்புதூர் பகுதியிலிருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க.

முன்னணி நிறுவனங்கள் மூலமா

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
6: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
7: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
11: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
13: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி PWD காலனி பகுதியிலிருந்து கஜபதி கேட்டிருக்காங்க. பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

ஒளித்தண்ட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

தமிழில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது திருவையாறு நாதயோகி நாடகம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ఈశ్వరాయమాని
1: దేరాయ వైష్ణవ
0: మహా

0: நமோ நமக. திருவையாறு பஞ்சாமி தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். சௌக்கியமா?
1: யாரு? திருவையாறு பஞ்சாமியா? என்னது இந்த பக்கமே காண்றதில்ல, ரொம்ப அதிசயமா இருக்கு. எப்போ வந்தேள்? எல்லாரும் சௌக்கியமா?
0: ஆமா, போதுக்கும் பாட்டுக்கும் சரியா இருக்கு. நேத்திக்கு தஞ்சாவூர் மகாராஜாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களை பத்தியும் தியாகராஜனை பத்தியும் ரொம்ப விசாரிச்சா.
1: அப்படியா?
0: மகாராஜா உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா? கட்டாயமா உடனே வந்து உங்களை பார்க்க சொன்னார். இன்னைக்கே நீங்க தஞ்சாவூர் போய் மகாராஜாவை பார்த்துட்டா நல்லதுன்னு நேக்கு தோன்றது. அப்போ நான் வரட்டுமா?
1: இன்னைக்கே கட்டாயமா போய் பார்த்து விடுறேன். இதை விட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லையே.
0: ஆமாமா.
1: என்ன இப்படியே புறப்படுறீங்களா? ஆத்துக்கு வந்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும்.
0: இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்புறம் வர முடியாம போயிடுமோன்னு தான் நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவசர வேலை இருக்கு, மன்னிக்கணும். தஞ்சாவூர்ல இன்னைக்கு சாயங்காலமா சந்திக்கலாமே. நான் புறப்படுறேன்.
1: அவசியமா, இன்னைக்கு சாயங்காலம் பெரிய கோயில சந்திக்கலாம். போயிட்டு வாங்கோ.
2: மகாராஜா, திருவாரூர் ராமபிரம சுவாமிகள் வந்திருக்கிறார்.
3: அப்படியா? ராமபிரம சுவாமிகளா? உடனே வரச்சு.
1: நமஸ்காரம் மகாராஜா.
3: வர வேண்டும், வர வேண்டும். வாருங்கள் சுவாமிகளே. ஏன் தியாகராஜனை அழைத்துக் கொண்டு வரவில்லையா?
1: அவனுக்கு வயிற்று வலி.
3: அப்படியா? இப்போ எப்படி இருக்கிறது? அரண்மனை வைத்தியரை உடனே அனுப்பட்டுமா?
1: இல்லை மகாராஜா, நான் தங்களை பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு சாது வந்து தியாகராஜனை ஆசீர்வாதம் பண்ணி விபூதி பிரசாதம் கொடுத்து விட்டு போனார். அவர் ஹிமாச்சலத்திலிருந்து வருவதாக சொன்னார்.
3: அப்படியா? சுவாமிகளே, நீங்களும் தியாகராஜனும் ரொம்பவும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். சாட்சாத் திருவாரூர் தியாகேசனைதான் சாதுவாக வந்திருக்கிறார். சரி, விஸ்வநாத சாஸ்திரி, ராமசாமி தீட்சிதர், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்களா?
1: எல்லோரும் சௌக்கிய மகாராஜா. விஸ்வநாத சாஸ்திரிகள் கூட மகாராஜாவை பார்க்க இன்னைக்கே வரணும்னு சொன்னார்.
3: ஓ, ஸ்ரீ காமாட்சி கோயில் விஷயமாக பேச வருவார் என்று கருதுகிறேன். வரட்டும், வரட்டும். சுவாமிகளே, இந்த வருடம் ராமநவமி உற்சவத்தை வழக்கம் போல பிரமாதமாக நடத்த வேண்டும்.
1: அப்படியே மகாராஜா.
3: உங்களோடு சேர்ந்து இந்த வருடம் தியாகராஜனும் ராமாயண சோகங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன்.
1: மகாராஜா உத்தரவு எப்படியோ அப்படியே நடக்கட்டும்.
3: ஓ, ஒரு முக்கியமான விஷயம்
1: சொல்லுங்கள்.
3: கொஞ்சம் அருகில் வாருங்கள். நீங்கள் எல்லாம் எங்கள் வம்சத்துக்கே வழிகாட்ட பெரியவர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. தியாகராஜனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தியாகராஜனை அனுகிரகம் பண்ணின தெய்வம் திருவாரூர் தியாகேசன் இப்போது திருவையார் பஞ்சநதீஸ்வரர் பகவான் கிட்ட உங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
1: மகாராஜா போடும் புதிரை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லையே.
3: இது தங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் குடும்பத்தை அப்படியே திருவையாற்றுக்கு மாற்றிவிட வேண்டும் என்று திருவாரூர் தியாகேசன் முடிவு செய்து என் மனசிலே புகுந்து உங்களுக்கு திருவையாற்றிலே ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் கொடுத்து விட வேண்டும் என்று உத்தரவு போட்டு விட்டார். பகவான் உத்தரவை மீற முடியுமா? நானும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆகவே உங்களுக்கு ஒரு வீடும் நிலமும் மானியமாக எழுதி வைத்து விட்டேன். சரிதானா?
1: எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திருவாரூரில் இருந்து திருவையாற்றுக்க எப்படி மகாராஜா? நல்லா தெரிஞ்ச ஊர்லேயே காலட்சேபம் பண்றது கஷ்டமாயிருக்கு. வெளியூர்ல புதுசா கொடுத்து நான் நடத்துறது, அதுவும் இந்த வயசுல, யோசிக்கவே முடியவில்லையே மகாராஜா.
3: சுவாமிகளே, ஆனந்தமான காவேரி ஸ்நானம், தர்மாம்பாள் சமேத பஞ்ச நதீஸ்வரர் தரிசனம், தியாகராஜனுக்கு வேத பாடசாலை,

0: ஆகா, சங்கீத சிக்ஷைக்கும் ரொம்ப உத்தமமான ஸ்தலம் திருவையாறு ஸ்தலம். இப்போது உங்களுக்கு சம்மதம் தானே?
1: தெய்வத்தோட உத்தரவுன்னு மகாராஜா சொல்றேன். எனக்கு தெய்வமே மகாராஜா தான். திருவாரூர் தியாகேசு என்னை திருவாரூர்ல இருந்து போக சொல்றாரு தெரியல.
0: சோதரே, ஏன் கண் கலங்க வேண்டும்? கலங்காதீர்கள். நீங்கள் திருவையாற்றுக்கு வர வேண்டும் என்பது பகவானோட சங்கல்பம். நிச்சயமாக இது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளுக்கும் இந்த அரண்மனை பொறுப்பேற்றுக் கொள்கிறது. இதைவிட வேறு உங்களுக்கு என்ன வேண்டும் சுவாமிகளே, சொல்லுங்க.
1: மகாராஜாவோட உதார குணத்துக்கும் இந்த ஏழையோட குடும்பத்தை மேல எடுத்துருக்கிற அக்கறைக்கும் நான் சரின்னு சொல்றதுதான் நான் செலுத்துற நன்றி கடன் நினைக்கிறேன். நமஸ்காரம் மகாராஜா, நான் போயிட்டு வரேன்.
0: நல்லது, சென்று வாருங்கள், சந்தோஷமாக சென்று வாருங்கள்.
2: நமோ நமஹ. யாரு? பஞ்சாமி தீட்சிதர் தானே?
3: நமஸ்காரம். யாரு? திருவாரூர் சாஸ்திரிகளா?
2: ஆமா.
3: என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, கனமான சரீரம் இப்படி மெலிஞ்சு போயிடுத்த.
2: கண்ணு சரியா தெரியல. நமக்கு மீறின சக்தி நமக்கு தெரியாமலேயே ரொம்ப வேகமா செயல்படுறது. அது என்னன்னு தெரியுமோ?
3: சொல்லுமே காணோம்.
2: அதுதான் காலம். மூச்சு கூட பிடிச்சுன்னு உட்காந்துடுற. ஆனா இந்த காலத்தை பிடிக்க முடிக்கிறதா பார்த்தல?
3: ரொம்ப சரியா சொன்னேள். இன்னைக்கு தான் நடந்தது போல இருக்கு. ராமபிரம்மன் சுவாமிகள் தியாகராஜன் அழைச்சிட்டு அந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் நொடியா பறந்துடுத்து பார்த்தேளா.
2: ஆமாமா, ராமபிரம்ம சுவாமிகள் தியாகராஜன் எல்லாரும் சௌக்கியம் தானே?
3: பரம சௌக்கியம். தியாகராஜன் குருகுலத்துல வேதாத்தியனம் கத்துண்டுட்டான். மகாவித்வான் சொண்டி வெங்கட்ரமண பாகவதத்த சாஸ்திரோக்தமா சங்கீத வித்தியை கத்துண்டு இன்னைக்கு பக்தி ரசத்தோட தியாகராஜனே சாகித்யம் எழுதுறான்.
2: அப்படியா?
3: ஊர் பூரா தியாகராஜனை பத்தி தான் பேச்சு. என்ன குருபக்தி, என்ன ராமபக்தி. நீங்க வர்றபோது ஒரு சாகித்யம் பாடிட்டு இருந்தேனே, நான் பாடினது தியாகராஜனே எழுதின கிருதி. என்ன?
2: அப்படியா? இப்பவே அவசியம் போய் நான் அவளை என்ன பார்த்துட்டு வரணும். அவ வீட்டு விலாசம் தரேடா.
3: நேரா திருமஞ்சன வீதிக்கு போங்க, யார கேட்டாலும் சொல்லுவான்.
2: சரி, அப்போ நான் வரட்டுமா?
3: போயிட்டு வாங்க.

0: யார் அங்கே? ராமபிரம்மம் சுவாமிகள் இப்போது வருவார்கள். அவர்களை காக்க வைக்காமல் உடனே அழைத்து வாருங்கள்.
1: உத்தரவு மகாராஜா.
2: நமஸ்காரம் மகாராஜா.
0: வாருங்கள் வாருங்கள். எல்லோரும் சௌக்கியம்தானே?
2: எல்லோரும் சௌக்கியம் மகாராஜா.
0: தியாகராஜன் சங்கீதத்தில் மேதாவியாக விளங்குகிறான் என்று கேட்கும்போது என் உள்ளம் பூரித்து போகிறது.
2: மகாராஜாவின் மனம் போல் மாங்கல்யம். இதற்கெல்லாம் தங்களின் உளங்கனிந்த ஆசிகளும் ஆதரவும் தானே காரணம்.
0: திருவாரூரிலிருந்து தேவையாருக்கா என்று அன்று உடல் நடுங்க சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா பகவானின் கருணையை எப்படி என்று பார்த்தீர்களா?
2: ஆமாம் மகாராஜா, ஆமாம்.
0: சொந்த சாகித்யம் எழுதக்கூடிய அளவிற்கு தியாகராஜனுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைத்திருக்கிறதே, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்
2: மகாராஜா? சோதனைகளே வாழ்க்கை ஆயிட்டதுனால என் மனசுக்கு விவேகமா சிந்திக்க தெரியல. அஜ்ஞானத்தினால இனந்தெரியாத ஒரு பயம், அதனால அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு மகாராஜா.
0: ஓ அப்படியா? அடுத்தாற்போல் தியாகராஜன் விஷயத்தில் உங்கள் பொறுப்பு என்ன என்பது யோசித்தீர்களா?
2: தியாகராஜன் மகாராஜாவின் வளர்ப்பு மகனாயிருக்கும் போது அவனுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத மகாராஜாவே தீர்மானம் செய்யும்.

0: ஜிட்டு, அதை சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மகாராஜா சொல்ற எந்த உத்தரவா இருந்தாலும் உடனடியா செய்ய காத்துன்னு இருக்கேன்.
1: ஆஹா ஆஹா, தஞ்சை மண்ணின் மகிமையை நிரூபித்து விட்டீர்கள் சுவாமிகளே, நிரூபித்து விட்டீர்கள். என் மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டி விட்டீர்களே சுவாமிகளே. மிக்க மகிழ்ச்சி, பரவ சந்தோஷம். அடுத்த மாதம் தியாகராஜனுக்கு திருமணம் செய்ய முகூர்த்தம் குறித்து விட்டேன் சுவாமிகளே, முகூர்த்தம் குறித்து விட்டேன்.
0: மகாராஜா,
1: மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மட்டும்தான் தங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். வீட்டில் கலந்தாலோசித்து இன்னும் 4 நாட்களில் எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும். வேத பாடம் மற்றும் சங்கீத பாடங்கள் எல்லாம் சரியான காலங்களில் நடந்ததைப் போலவே இதுவும் சரியான காலத்தில் நடத்தப்பட வேண்டும் சாமிகளே.
0: இதில் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. தங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன். நான் வருகிறேன் மகாராஜா.
1: யாரெங்கே, சுவாமிகள் வீட்டிற்கு சௌரியமாக செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள். சென்று வாருங்கள் சுவாமிகளே, சென்று வாருங்கள்.

0: ஆத்துல யாரு? ராமபிரம்மம் சுவாமிகள் இருக்காரா?
1: வரணும் வரணும். சொண்டி பாகவதர்வாள், நான் இருக்கிற இடத்தை தேடிட்டு வர்றது நாம் பண்ண பாக்கியம். தியாகராஜா, தியாகராஜா,
2: இதோ வரேன்.
1: உன்னோட குருநாதர் பாகவதர் வாழ் வந்திருக்கார். தம்பதிகளா வந்து நமஸ்காரம் பண்ணுங்கோ.
0: தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ. தியாகராஜா, உன்னோட தோப்புனார் சரியான வயசுல உனக்கு கிரகஸ்த தர்மத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். உனக்கு உபனிஷத்தோட மகா வாக்கியங்கள்லாம் நல்லா புரியும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற தர்மங்களுக்குள்ள ரொம்பவும் முக்கியமானது கிரகஸ்த தர்மந்தான். இந்த தர்மத்தோட ஆதரவுல தான் மற்ற மூணு தர்மங்களையும் அனுசரிக்க முடியும்.
3: இந்த தர்மத்தை நாங்க எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லுங்க, அதன்படியே செய்யறோம்.
0: தியாகராஜா, இந்த தர்மத்துல பரம்பரையா பெரியவா பண்ணிட்டு வந்த பூஜைய தர்மபத்தினியோட தினசரி பண்ணிண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாம செஞ்சுண்டு முக்கியமா அதிதி சத்காரம் பண்ணணும். உனக்கு நான் எதுவும் அதிகமா சொல்ல வேண்டாம். உனக்கு தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. இப்போ நீ எனக்கு முன்னாடி பாடணும்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர, பகவான் தான் உனக்கு பிரத்யட்ச குரு. இங்க பாடுப்பா.

0: குருநாத நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
1: சங்கீத சாஸ்திர பாரங்கதோ பூயாத் தீர்காயுஷ்யமஸ்து.
2: தியாகராஜா உள்ள போய் காரியங்களை கவனிப்பா.
1: ராமபிரம்மம், தியாகராஜன் ஒரு நாத யோகி. என்ன பொறுத்த வரைக்கும் தியாகராஜனை எனக்கு சிஷியனா கொடுத்து என்னத்தான் பகவான் பெருமைப்படுத்தி இருக்கார். இது பெரிவா பண்ணின பூர்வ புண்ணியம்னு தான் சொல்லணும். உங்களோட கவலையெல்லாம் பகவான் தீர்த்து வச்சுட்டார். நான் கூடிய சீக்கிரம் காசிக்கு புறப்படுறேன். சுபம் பவத்து.
2: போயிட்டு வாங்க பகவதர்வாய்.

0: ராமராயா, ராமராயா, அண்ணா காவல்ல இருந்து வர சமயம் ஆயிடுத்து. உஞ்ச விருத்திக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
1: பிக்ஷா பாத்திரம், சிப்ளா, ஜால்ரா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்க பாத்திரத்துல அக்ஷத போடுறதுக்கு தயாரா வச்சிருக்கலா?
0: ராமராயா, உஞ்ச விருத்திக்கு புறப்பறச்ச பிக்ஷா பாத்திரத்துல அக்ஷத போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே. ஆஹா, முதல்ல அந்த அக்ஷதைய தயாரா எடுத்து வச்சுண்டு காவேரியிலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அண்ணா எப்போ என்ன கூப்பிட போறான்னு காத்துட்டு இருக்கேன் ராமராயா.
2: என்ன ராமராயா, அண்ணா காவேரியிலேருந்து வந்துட்டாளா?
1: இதோ அண்ணா குரல் கேக்குறது பாருங்க.
3: பர்வதம்மா,
0: இதோ அச்சதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேண்ணா.

0: காவேரி காவேரி
1: வந்துட்டேன்.
0: நம்ம தியாகராஜ சுவாமிகள் உஞ்சவர்த்தி பஜனை பண்ணிட்டு வரார். உள்ள போய் அக்ஷதை கொண்டு வந்து போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணு சீக்கிரம்.
1: சரிம்மா இதோ போறேன். மாமி பாகிரதிய வர சொல்லுங்க. அவ சுவாமிகளை பிரதிக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் நடந்துரும். தியாகராஜ சுவாமிகள் வர்றார்னு நாம நினைக்கவே கூடாது. அவர் சாக்ஷாத் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தான். இத விளையாட்டா சொல்லல, பிரத்யக்ஷமாக்கும்.

0: யாரு? ஜல்பேசனா?
1: ஆமா.
0: ஏண்டா வரபோதே கத்திண்டு வர? வா வா, எதுவா இருந்தாலும் நிதானமா சொல்லு.
1: தியாகராஜ ஏமா இப்படி இருக்கான்?
0: நீ ஏன்பா இப்படி இருக்க? தியாகராஜனுக்கு என்ன? இப்போ
1: என்னவா, மகாராஜா தியாகராஜனை கூப்பிட்டமிச்சா போக வேண்டியதுதானே? பிடிவாதமா போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். மகாராஜா இப்ப நிச்சயமா என்ன கூப்பிட போறார். நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல.
0: இதோ பாரு, அனாவசியமா வாயில வந்தபடி எல்லாம் பேசாதே. அவன் ஏதோ ராமா ராமான்ட்டு யார் விஷயத்திலையும் தலையிடாம இருக்கான். மகாராஜாவை போய் பார்க்க அவனுக்கு இஷ்டம் இல்ல, அதனால போகல. மகாராஜா உன்னை கேட்டா உங்களை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே?
1: சொல்லிட்டு வந்தா மட்டும் போருமா? இவர் எப்படி அனுப்புறது?
0: நீ ஒன்னும் அனுப்ப வேணாம். அவனுக்கா எப்ப தோன்றதோ அப்ப போகட்டும்.
1: இதை இப்படியே விட்டு வைக்கப்படாது. நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஆமா
2: அம்மா.
0: பாப்பா தியாகராஜா.
2: ஏமா, அண்ணா என்னோட பேசாமலே போறாரு, ஏதாவது கோபமா?
0: மகாராஜா கூப்பிட்டதுக்கு நீ போகலையா, அதான் கோபம். சரி சரி, இப்போ அத பத்தி பேச வேண்டாம், விடு. உங்ககிட்ட ஒரு முக்கிய சமாச்சாரம் பேசணும், சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
0: நம்ம பர்வதம்மாவை ஒரு நிமிஷம் கூட என்னால மறக்க முடியலப்பா.

0: எப்படிதான் இருக்கியோ? ஆத்துக்கு ஒரு கிரகலட்சுமி வேண்டாமா? நீ என்ன சொல்ற?
1: இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லையம்மா. நீங்க எதுக்குமா அடிக்கடி இதையே ஞாபகப்படுத்தின் இருக்கேன்?
0: கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருப்பா. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? உனக்கு ராமநாமம் உபதேசம் பண்ணின பெரியவா என்ன சொன்னார்னு ஞாபகம் இருக்கா?
1: நன்னா ஞாபகம் இருக்குமா. 96 கோடி ஜபம் பண்ணணும்னு சொன்னார்.
0: இந்த ஜபத்துக்கு பர்வதம்மாவும் உன் கூட பண்ணணும்னு தானே சொன்னார். அதுக்கு கொடுத்து வைக்காம அவ போய் சேர்ந்துட்டா. பர்வதம்மாவுக்கு பதிலா உனக்கு ஒரு தர்மபத்தினி வேண்டாமா?
1: சீதாமா,
0: நீ யோசனையே பண்ண வேண்டாம். பர்வதம்மாவோட தங்க கமலம்மா காத்துன்னு இருக்கா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
1: சீதாமா,
0: நீ எடுத்துட ஜபத்தை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும். என்னப்பா சொல்ற?
1: உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்கம்மா.
0: இது என்னோட இஷ்டம் மட்டும் இல்லப்பா, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட இஷ்டமும் இதுதான்ப்பா.
1: ஹே ராமச்சந்திர பிரபு.

0: திருவாரூர் சாஸ்திரிகள் மன்னிக்கணும், காக்க வச்சுட்டேன், கோபிச்சுக்கப்படாது.
1: தீட்சிதர்வாள், பொதுவா யாருக்குமே இந்த காலத்தோட மதிப்பு தெரியறதில்ல, உமக்கும் அப்படித்தான். சரி சரி, நடந்ததை மறந்துட்டு நடக்க போறத பத்தி பேசலாம்.
0: நான் மதுரையில இருந்து இன்னைக்கு கார்த்தால தான் வந்தேன், இப்பதான் சுவாமிகளை பார்க்க போறேன். ஏதாவது முக்கிய செய்தி இருக்கா?
1: சும்மா சொல்லப்படாதுங்கானோ, நீங்க ஊர்ல இல்லாத போதுதான் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுன்னு எனக்கு தோன்றது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மகான் சுவாமிகளத்துக்கு வந்தார், ஒரு மூட்டையை கொடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. பாவம் சுவாமிகள், ஒரு அதிதி வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா இவர் சாப்பிடுவாரா? அன்னைக்கு பூராவும் ஜலாகாரம் கூட இல்லாம ராத்திரியும் தூங்காம ஜபம் பண்ணிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார்.
0: அன்னைக்கு
1: ராத்திரி ஸ்வப்னத்துல நாரதர் பிரத்யட்சமாகி, தியாகராஜா, நான் தான் மூட்டையை கொடுத்துட்டு போனேன், நீ அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்து அந்த மூட்டையில இருக்கிற கிரந்தங்களை எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வரல. அந்த மூட்டையில ஸ்வரார்ணவம் நாரதீயம்னு ரெண்டு சங்கீத கிரந்தங்கள் இருக்கு, அந்த கிரந்தங்கள் உனக்கு அபூர்வ சங்கீத ஞானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரா? இது எப்படிப்பட்ட அனுகிரகம் பார்த்தேளா?
0: ஆஹா, கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உடனே சுவாமிகளாத்துக்கு போகணும். ஜல்பேசே அவரங்க என்ன பாடுபடுத்தின்னு இருக்கானோ, நான் வரட்டுமா?
1: ஆஹா, போயிட்டு வாங்க.

0: ಶ್ರೀರಾಮ ಶ್ರೀರಾಮ. ಓ ರಾಮ ರಾಮಯ್ಯ ನಿನ್ನೆ ನೆವ ನಮ್ಮ. ಶ್ರೀರಾಮ ಶ್ರೀರಾಮ ಶ್ರೀರಾಮ ರಾಮಚಂದ್ರ ಪ್ರಭೋ ರಾಮ.
1: இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவாகணும்.
2: தீட்சிதர் மாமா, எல்பிஸ் என்ன வர்றார் போல இருக்கே?
3: ஆமாப்பா, நான் போய் என்னன்னு கேக்குறேன், நீ பாட்டு சொல்லிடு.

0: நீங்க எப்போ இங்க வந்தே?
1: நான் எப்ப வந்தா என்ன? கொஞ்சம் மெதுவா பொறுமையா பேச மாட்டியா? இப்பதான் தியாகராஜன் சிஷ்யர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். என்ன விஷயம்?
0: ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் கத்துறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான். நான் ஒண்ணு பகவான் நம்பாம இல்ல. தியாகராஜனுக்கு பகவான் நல்ல சங்கீத ஞானம், வெங்கலமான சாரீரத்தையும் கொடுத்திருக்கார். வீட்லயே பாடிண்டு வீதியில பிக்ஷை எடுத்துட்டு இருந்தா எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? மகாராஜா கூப்பிட மாட்டாரான்னு எத்தனையோ பேர் தபஸ் பண்றான். மகாராஜா கூப்பிட்டும் இவன் போகலன்னா அண்ணனா இருந்து நான் தட்டி கேட்காம யார் கேக்குறது? நீர்தான் குடும்பத்துல ஒருத்தரும் இல்லையோ. என்னைக்காவது இது பத்தி கேட்டிருக்கீரா? யாருக்கும் அக்கறை இல்லாத போது நான் தானே கேட்கணும். அதான் கேட்க போறேன். தியாகராஜா, தியாகராஜா
2: வாங்கண்ணா.
0: வரவேற்பெல்லாம் இருக்கட்டும். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தட்டி கேட்க யாருமே இல்லைங்கிற நினைப்பா? தியாகராஜா பாட்டை நிறுத்துறா. நான் சொல்றத நன்னாக்கு. ராமா ராமா ராமான்னு ஓயாம ஒழியாம கத்துறியே, வழிகாட்ட மாட்டேயான்னு கதறியே, நான் சொல்றது தான் கேட்க வேண்டாம். அந்த ராமன் தான் வழிகாட்டுறான்னு நம்பிண்டாவது மகாராஜா கூப்பிட்டா போக வேண்டியதுதானே? ஏன் தர்பாருக்கு போல? என்னடா கேட்டுட்டே இருக்க, பாடிண்டே இருக்க, எத்தனை அலட்சியம் உனக்கு!
2: அண்ணா கோபிச்சுக்காதீங்க, தர்பாருக்கு போறதுக்கு மனசு இடம் கொடுக்க.
0: என்ன சொன்ன? மனசு இடம் கொடுக்கலையா? அது என்னடா அப்படி ஒரு மனசு? உன்னோட மனசுக்கு நன்றி உணர்வு கூட இல்லையா? ஏண்டா இப்படி காஞ்சி போன மனசுனாலயா ராமனை பாடிட்டு இருக்க? நம்ம தோப்பனார திருவாரூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்து பரந்த மனசோட நிலத்தையும் வீட்டையும் கொடுத்து உனக்கு உபநயனம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு குடும்பத்தையே வாழ வச்ச மகாராஜா கூப்பிட்டதுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இருந்தா மனசை இடம் கொடுக்கலன்னு துணிச்சலா பேசுவியா? நம்ம தோப்பனாருக்கு மகாராஜா காட்டின மரியாதைக்காகவது போக வேண்டாமா? அவரோட ஆதரவு இல்லைன்னா நீ இன்னைக்கு இப்படி பாடிட்டு இருக்க முடியுமான்னு கேக்குறேன். பதில் சொல்லு
2: அண்ணா. நான் சொல்றதையும் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு மகாராஜா கிட்ட பரிபூர்ண மரியாதை இருக்கு. ஆனா தர்பாருக்கு போனா அவரு பாட சொல்லுவார். அங்க எனக்கு பாட வராதுன்னா பாடலைன்னா மகாராஜா வருத்தப்படுவார். அது அவரை அவமானப்படுத்தின மாதிரி ஆகாத. அப்படி ஏதாவது சன்மானம் கொடுத்து அதை நான் வாங்கலைன்னா அதுவும் அபச்சாரம். நாரத பகவானோட அருளாலே எனக்கு கிடைச்சிருக்கிற சங்கீத ஞானம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய பாடுறதுக்குத்தான் என் மனசு சொல்றதுன்னா, இத துஷ்பிரயோகம் பண்ணினா ஸ்ரீ நாரத மகர்ஷியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்குமோன்னு பயப்படுறேன் அண்ணா. இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியும். ஹே ராமா, ராமா.
0: உன்னோட ராமர் ராஜவம்சத்துல பிறந்து என்ன சுகத்தை கண்டார்? இல்ல அந்த ராமனை நம்பி இதுவரை நீதான் என்ன சுகத்தை கண்ட? நீ பிறந்த உடனே அண்ணா ராமநாதன வேலை அனுப்பிச்சு விட்ட, கல்யாணத்தை பண்ணிண்ட, அப்பா போய் சேர்ந்தார், ஆச்சு, மகாலட்சுமி ஆட்டம் நடமாடின் இருந்த உன்னோட பருவதமாவும் போய் சேர்ந்துட்டா. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? மகாராஜா சன்மானம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியோ? ஏ அப்படின்னு நீ பெரிய சக்கரவர்த்தியோ? இதோ பார், உங்ககிட்ட பேச்சுக்கு பேச்சு பேச நான் தயாரா இல்ல. நாளைக்கு நீ தர்பாருக்கு போக போறியா இல்லையா? அந்த ஸ்ருதியை நிறுத்துறா, ஸ்ருதியை நிறுத்து. நானே ஸ்ருதியை நிறுத்தினாதான் உண்டு.
2: அண்ணா
0: தம்புராவ கூட
2: ராமச்சந்திரா. ஹே ராமா, ராமா.
0: தியாகராஜா, இந்த நாடகத்துக்கெல்லாம் மசையிறவன் நான் இல்ல. மயிலே மயிலேனா இறக போடாது. நாளைக்கு நீ மகாராஜாவை போய் பார்க்கல, உன்னோட பூஜா விக்கிரகங்கள் எல்லாம் என்ன ஆறதுன்னு பாரு. இதனால என்ன பாவம் வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் வரேன்.
2: ஸ்ரீ ராமா, ராமா.
1: தியாகராஜா, உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு நன்னா தெரியறது. இதோ பார் தியாகராஜா, உண்மையான பக்தி செலுத்துறவாளத்தான் பகவான் சோதனை பண்ணுவார். இந்த சோதனை நிச்சயமா

0: நல்லதா தான் முடியும் தியாகராஜன்.
1: ராமா ராமா ராமா.
2: நிதி சாலே சுகே.

जने दशरथी ध्यान भजन सुधार समू रुचो निधि चाले।

0: தியாகராஜா, தியாகராஜா, எங்க தியாகராஜன்? ஆத்துல யாருமே இல்லையா?
1: வாங்கண்ணா, அவர் உஞ்ச விருத்திக்கு.
0: ஓ, பிக்ஷை எடுக்க போயிட்டானா? எங்க ராமராயன்?
2: இதோ வந்துட்ட பெரியண்ணா.
0: ராமராயா, அதோ அங்க இருக்கிற பெரிய புஷ்ப கூடைய இப்படி கொண்டா.
2: எதுக்கண்ணா?
0: கொண்டாங்கிறேன், நின்றுண்டே இருக்க. சரி சரி, நானே போய் எடுத்துக்கிறேன்.
2: என்னது, விக்கிரங்கள்லாம் எடுத்து கூட வச்சிட்டு இருக்க? அவச்சாரம் அவச்சாரம். பெரியண்ணா, பெரியண்ணா, என்னண்ணா பண்றேன்? விக்கிரங்கள் எல்லாம் ஏன்னா எடுக்கிறேன்? வேண்டாண்ணா. ராமா, ராமா, குருநாதா, பெரியண்ணா, விக்கிரங்களை வச்சிருக்கோண்ணா.
0: என்ன தடுக்காத நீ?
2: குருநாதர் ஒரு நிமிஷம் கூட விக்கிரங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டாருண்ணா. அவரை உயிரோட கொண்டுடாதீங்க அண்ணா, கொண்டுடாதீங்க.
1: ராமா,
2: ராமா,
1: ராமா,
2: என்னடா காரியம் இருக்க? ஏண்டா நோக்கு, ஏண்டா இப்படி பைத்தி பிடிச்சு கொடுத்து விக்கிரகத்தை கூடையில இருந்து எடுறா? எடுறா கூடையில இருந்து,
0: கூடையோட எடுத்துதான் போவேன். தியாகராஜன் அகம்பாவ அடங்கறதுக்கு இதுவும் ராமரோட கட்டளை தான்.
1: ராமா,
2: குருநாதர்கிட்ட போய் இப்பவே சொல்றேன்.
3: ராமா, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? தியாகராஜனை சோதிக்கணும்னு உனக்கே தோணித்தாப்பா? ராமா, சீதா தேவி, ஆஞ்சநேயா, உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு தியாகராஜன் எப்படி இருக்க போறானோ? ராமா, உன்னை விட்டு பிரிஞ்சு தியாகராஜனை பக்தி பிரவசத்தோட நிறைய பாடல்கள் பாட வச்சு நீ கேட்கணும்னு இப்படி ஒரு திருவிளையாடலா? பிரபோ, இப்படி ஒரு திருவிளையாடலா? கவலம்மா, அழாதம்மா, அழாத.
1: மாமா, ஏ மாமா, இப்படி எல்லாம் நடக்கிறது? எல்லாரும் நன்னா இருக்கணும்னு கள்ளங்கபடி இல்லாம குழந்தையாட்டம் ராமனே கதின்னு பாடின்னு இருக்கிற அவருக்கு இப்படி ஒரு சோதனை வரும்போது நான் தானே மாமா அழணும்? அழாம என்னால எப்படி மாமா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்?

0: மாமா, என்னோட குமுறல் அந்த சீதாதேவிக்கு கூட கேட்காதா மாமா?
1: இல்லம்மா, நீ அழக்கூடாதுமா. நீதான்மா தியாகராஜனுக்கு ஆறுதல் சொல்லணும். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையினால ஜல்பேசம் சீக்கிரம் திரும்பிடுவான்னு எனக்கு தோன்றதுமா. நான் வர்றம்மா, நீ அழாதம்மா, அழாத.

0: வந்தா
1: யாரு காமராயனா என்னப்பா ஆச்சு
0: நம்ம ஆத்து பூஜா மண்டபத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம்
1: ராமா ராமா என்ன ஆச்சு
2: ராமராயா என்னப்பா ஆச்சு விவரமா சொல்லுப்பா
0: அதை எப்படி நான் சொல்றது பெரிய அண்ணா வந்து நம்ம ஆத்து பூஜை விக்கிரகங்கள் எல்லாத்தையும்
2: பூஜை விக்கிரகங்கள் எல்லாத்தையும்
0: பெரிய பூக்கூடையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாள்னா
2: ராமா ராமா
1: குருநாதாமா குருநாதா
2: ராமா
1: அப்புறம் என்ன ஆச்சு நிதானமா சொல்லுப்பா
0: நானும் தீட்சிதர் மாமாவும் ஆணை மட்டும் தடுத்து பார்த்தோம் எங்களை தள்ளி விட்டுட்டு போயிட்டாருனா
1: ஏந்தா ராமன் ஐயா வாழ இப்படி சோதனை பண்றானோ அண்ணா கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுங்க
2: ராமா என்னை விட்டுட்டு எங்க அப்பா போயிட்டேன் எங்க அப்பா போயிட்டேன் ராமா ராமா
1: ஐயோ மயக்கமாயிட்டாரு
3: என்ன தீட்சிதவாள் தியாகராஜர் இப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்காரு
4: ராமராயா அண்ணாவுக்கு எப்படி இருக்கு ஏதாவது ஆகாரம் பண்ணினாரா
0: அண்ணா ஆகாரம் இல்லாம நாலு நாளாச்சு இப்படியே படுத்துட்டு இருக்கார் ராமா ராமான்னு தான் மூச்சு போயின் இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே என்ன பண்றதுன்னே தெரியலையே
2: ஸ்ரீராமா ராமா ராமா ராமா இதோ வந்துட்டேன் கிருஷ்ணா
1: அண்ணா
2: ஏன் ராமன் கிடைச்சுட்டார் ஸ்ரீராமன் கிடைச்சுட்டார் சொப்பனத்துல சொப்பனத்துல காவேரியில இருக்கார் எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோ
0: அண்ணா அண்ணா மெதுவா போங்கண்ணா விழுந்துட போறேன்
2: ராமா ராமா வந்துட்டேன்ப்பா இதோ வந்துட்டேன்
4: கடபாடிங்களே கடபாடிங்களே தியாகராஜனுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணிட்டார் ராமச்சந்திர பிரபு கடபாடிங்களே வாங்கோ வாங்கோ அதோ பாருங்க அண்ணா இப்படி பருமாறிண்டு ஓடாரு விழுந்துடுவார் போல இருக்கு அண்ணே விழுந்துட்டாரு தூக்குங்கோ அவரை எல்லாரும் தூக்குங்கோ
2: ராமா ராமா எங்கப்பா இருக்க இத்தனை நாளா இந்த காவேரி ஜலத்திலயா இருந்த ராமா ராமா சுந்தரம் கிருஷ்ணா ஜாக்கிரதையா தொடுங்க உங்க காலு ராமர் மேல பற்ற போறது மெதுவா மெதுவா தொடுங்க ராமா ராமா ராமா ராமா ராமராயா சுந்தரம் கிருஷ்ணா எல்லாரும் ஓடி வாங்க ஏன் ராமர் கடிச்சு விட்டா
5: கனுகொட்டி ஸ்ரீராமுனி நேடு கனுகொட்டி ஸ்ரீராமுனி நேடு கனுகொட்டி இனவம்சமுன புட்டி ராமா இன சீதாய கூனி நேரு கனுகொட்டி.

0: வாத்தியார் மாமா, நமஸ்காரம் பண்றேன் மாமா.
1: என்னது ஜல்பேசனா? என்னப்பா இது? என்ன வந்து எதுக்கு நமஸ்காரம் பண்ற? ஓ, போய் நேரா தியாகராஜன் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நமஸ்காரம் பண்ணு. ஓ ஆஹா, ஜல்பேசனையும் ஸ்ரீராமர் காப்பாத்தி விட்டார்.
2: ஜல்பேசனாவா?

0: வாங்கோ, இப்படி வாங்கோ.
1: தியாகராஜா, என்னால எதுவுமே பேச முடியலையே. நான் புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டேனேப்பா. ராமர் என்னமா நிப்பாரா தியாகராஜா? எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன். எனக்கு ராமர் அருள் கிடைக்குமா தியாகராஜா? உன் பேரு சொல்லக்கூட எனக்கு யோகிதை இல்லாம போயிடுதேன்.
2: ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, கருணாமூர்த்தி இல்லையா, நீங்க எந்த நிமிஷத்துல தப்ப உணர்ந்தேடோ அந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சுடுத்துண்ணா. வாங்கோண்ணா, வாங்கோ.
3: இந்த நேரத்துல எல்லாருக்கும் ஒரு விஜ்ஞாபனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ உபனிஷத் பிரம்மம் சுவாமிகள் அண்ணாவை வர சொல்லி ரொம்பவும் கேட்டுண்டபடி அண்ணா யாத்திரை பண்றதா தீர்மானம் பண்ணியிருக்கார். யாத்திரை நல்லபடியா முடியணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.

0: எல்லாருக்கும் ஒரு விஜயாபனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ உபனிஷத் பிரம்மம் சுவாமிகள் அண்ணாவை வர சொல்லி ரொம்பவும் கேட்டுண்டபடி அண்ணா யாத்திரை பண்றதா தீர்மானம் பண்ணியிருக்கார். யாத்திரை நல்லபடியா முடியணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: ஓ சாஸ்திரிகளா, வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையா? தியாகராஜ சுவாமிகள் யாத்திரைக்கு புறப்பட்டு போற போது வந்ததுதான் போல இருக்கு.
2: ஆமா தீட்சிதர்வாள், அப்ப வந்ததுதான், அப்புறம் இப்பதான் வர முடிஞ்சது. எல்லாரும் சௌக்கியமா? நம்ம சுவாமிகள் யாத்திரையிலிருந்து திரும்பி வந்துட்டாளா? தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்.
1: சுவாமிகள் யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு ஆபத் சந்நியாசம் கூட வாங்கி விட்டாராம்.
2: அப்படியா?
1: சுவாமிகளோட தீட்சா நாமம் ஸ்ரீ ஸ்ரீ நாத பிரம்மானந்தா.
2: ராமா
1: யதீந்திராளா திருவையாத்துக்கு வந்துட்டு இருக்காளாம்.
2: ஓஹோ,
1: பூர்ண கும்பத்தோட பட்ன பிரவேசத்துக்கு அழைக்கணும். சரியான சமயத்துக்கு பகவான் உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார் பார்த்தீங்களா?
2: பரம பாக்கியம், எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் தான்.
1: வாங்க போலாம்.
3: ஓம் நகர்பணான பிரதஜ சர்வே நத்யாவே

0: श्रीराम श्रीराम श्रीराम श्रीराम।
1: பாருங்க, எல்லாரும் பாருங்க, பெரியவா சிறசிலிருந்து ஒரு நட்சத்திரம் போடுது. ஆஹா, என்ன காட்சி, என்ன காட்சி!

0: இதுவரை திருவையாறு நாதயோகி நாடகம் கேட்டீர்கள். நாடகமாக்கம் TSV சர்மா அவர்கள். இதில் நடித்தவர்கள் தியாகராஜனாக MB சபரிதாசன், ராமபிரம்மமாக வி விஸ்வேஸ்வரன், மகாராஜாவாக மன்னை ஜெயராமன், சுண்டி பாகவதராக ஏ பார்த்தசாரதி, ஜல்பேசனாக லக்ஷ்மி பாஸ்கரன், ராமராயனாக கோபி வீரமணி, பஞ்சாமி தீட்சிதராக வெடிச்சிப்பாளையம் பி நடராஜன், திருவாரூர் சாஸ்திரிகளாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், கிருஷ்ணனாக முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், தாயாராக ரேவதி முத்துசாமி, பர்வதம்மாவாக எம் வசந்தி, கமலம்மாவாக என் மீரா ஆகியோர். பாடியவர் முனைவர் கே வாகேஷ் அவர்கள். அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: இனி தியாகராஜ கீர்த்தனைகள். முதலில் கானமூர்த்தி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருப்பது.

0: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 5 மணி. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தருமபுரி ஆலண்டி இடையர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு தீவிர சிகிச்சை இன்டென்சிவ் கேர் அதை பற்றி தான் பேச போகிறோம். இது கரெக்டான சமயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டெங்கு போன்ற சிக் கேசஸ் இந்த சீசன்லேயே இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு நாங்களே 2 இல்லை 3 குழந்தைங்களை அட்மிட் பண்ணுறோம். இந்த இன்டென்சிவ் கேர் ஏன் தேவைப்படுது, அதில் என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும். குழந்தைகள் தீவிர சிகிச்சை, பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை ரெண்டு இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிறது குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு. இப்போ டெங்கு மாதிரியான குழந்தைகள் வரும்பொழுது அவங்களுக்கு பல்ஸ் பிபி சில டைம் ட்ராப் ஆகும். அப்போது நம்ம குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாலே பத்தாது. அந்த பிபி பல்ஸ்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்கு சில இன்ஃபியூஷன்ஸ் போட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக தீவிர சிகிச்சை தேவை. நம்ம டெங்கு காய்ச்சலில் அழுக்க நீர், தேவையில்லாத நீர், நம்ம தேர்ட் ஸ்பேஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம், அது நுரையீரலை சுற்றி இருக்கிற பகுதிகளை சேரும்போது மூச்சு விட சிரமம் இருக்கும். அப்போ ஆக்சிஜன், அதுக்கும் மேலே ப்ரெஷரோட ஆக்சிஜன், நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் இதெல்லாம் தேவைப்படலாம். அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லாமல் சளி இருமல் அதிகமாகி நிமோனியா காய்ச்சல், வீசிங், இந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கும் ஆக்சிஜன், இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரெஷரோட ஆக்சிஜன் இதெல்லாம் தேவைப்படும் போதும் தீவிர சிகிச்சை தேவைப்படும். நம்ம ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவு இப்போது குழந்தைங்களுக்கு இன்னும் பிடிச்சபடி ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஜங்கிள் தீம்டு இன்டென்சிவ் கேர். அங்கே உள்ளே போனாலே அவங்க மனசு லேசாகிடும். அந்த சுற்றி இருக்கிற பெயிண்டிங்ஸ், அந்த கர்டைன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது அவங்க உடம்பு சரியாகிறது இன்னும் சுலபமாக இருக்கும். இப்போது அட் ப்ரெசன்ட் என்னென்ன மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுலையும் இருக்குது, பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுலையும் இருக்குது.

0: அதோட முக்கியமாக 24 மணி நேரமும் அங்கே இருந்து பார்த்துக்கிற டியூட்டி டாக்டர், அவங்களும் குழந்தைங்க டாக்டர் தான், அங்கேயே தங்கி பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் கன்சல்டன்ஸ் நிறைய பேர் இருக்கும், நாங்கள் மாற்றி அட்மிட் ஆகிற குழந்தைகளை போய் பார்த்துக்குறோம். வருடத்துக்கு 50-100 சிக்கான டெங்கு குழந்தைகள், அது இல்லாமல் இன்னும் ஒரு 50-100 நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இவங்களை நாங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ணி நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறோம். பச்சிளங்குழந்தைகள் ஐசியூலையும், குறைமாத குழந்தைகள், வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைகள், மேலும் சுகர் அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி குழந்தைகள், மூச்சு திணறல் நிறைய இருக்கிற குழந்தைகள், இன்ஃபெக்ஷன் வர குழந்தைகள், இந்த மாதிரி பலவிதமான வியாதிகள் இருக்க பச்சிளங்குழந்தைகளை நல்லபடியாக ட்ரீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். 1 கிலோ குழந்தைய கூட நாங்கள் ட்ரீட் பண்ணி அனுப்பியிருக்கோம். அந்த குழந்தை இப்போ ரிவ்யூ வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு எந்த எமர்ஜென்சி, எந்த பெரிய பிரச்சனைனாலும் டாக்டர் தீபக்ஸ் நியூபார்ன் சைல்ட் கேர் வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், 7339253818. 9 மணி வரைக்கும் எங்கள் புறநோயாளிகள் பிரிவு ஓப்பனில் இருக்கும், அதுக்கப்புறம் எங்கள் எமர்ஜென்சி பிரிவு ICU 24 hours ரன் ஆகிட்டா இருக்கும். எப்போனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரலாம். மருத்துவர் நலனும் மக்கள் நலனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். உங்கள் குழந்தைக்கு அன்பு காட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை நம்பி வந்து நாங்கள் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குழந்தையோட உடல்நலம், மனநலம், சமூக நலம் எல்லாமே சீராக இருக்கும். நன்றி, மீண்டும் நாளை பேசுவோம்.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 5:05. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள். மாலைத்தன்றல முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாலி வரிகள்ல மனோ ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்கள் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
9: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: தர்மபுரி பண்பலை

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நேரம் பார்த்தீங்கன்னா 5:18 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாலி வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்தில் இருந்து.

மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
8: என்னாச்சு?
7: புது கிட் பேக் வேணுமா?
8: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
7: கரெக்ட்.
8: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
7: RBI சொல்கிறது,
9: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
10: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
11: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
12: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
13: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 Road, சேலம்.
14: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் இருக்கு.

0: இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில வெண்டை மற்றும் செடி அவரை சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் ஈச்சப்பாடி பி மதியழகன் அவர்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸன் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸன் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
8: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

0: 2:32.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: Microsoft, Amazon மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
6: போச்சம்பள்ளி GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: போச்சம்பள்ளி GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். ஐந்து மணி 5:34 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாலி வரிஹர்ல ஸ்வர்ணலதா பாடியிருக்கக்கூடிய பாடல், சத்ரியன் திரைப்படத்திலிருந்து.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24th முதல் 27th வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
6: 5:42 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா பாடியிருக்கக்கூடிய பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து.

0: के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2,00,000 करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல் சின்ன தாயி திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
10: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனம் வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. PR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இன்று தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் சேலம் அரியானூரில் அமைந்துள்ள 1008 சிவலிங்கம் திருக்கோவில்.

தமிழகத்தில் பல புகழ்பெற்ற சிவாலயங்கள் உள்ளன. அவற்றில் தனித்துவமான அமைப்பாலும் ஆன்மீக சிறப்பாலும் பக்தர்களை ஈர்க்கும் தலமாக இக்கோவில் விளங்குகிறது. அரியானூரில் ஒரு சிறிய மலை மேல் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு 1008 சிவலிங்கங்கள் ஓம் என்ற வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. கோவிலில் தரிசனம் செய்வதற்கு சாலை மற்றும் படிகட்டுகள் என்ற இரு வழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்விரு வழிகளிலும் முதன்மையாக விநாயகரையே தரிசனம் செய்யும் விதமாக அமைந்துள்ளது. இங்குள்ள 1008 சிவலிங்கங்களில் ஒவ்வொன்றும் தனித்தனி நந்தி சிலைகளையும் தனக்கென தனித்துவங்களையும் பெற்றுள்ளது. ஒவ்வொரு சிவலிங்கத்தின் பின்புறமும் அதன் சிறப்பு பெயர் மற்றும் அதன் வரிசை எண்ணும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ மரங்கள் கோவிலை சுற்றி அமைந்துள்ளது. மேலும் குறிப்பிட்ட சிவலிங்கங்களுக்கு மட்டும் ருத்ராட்சம் கொண்டு செய்யப்பட்ட கலசம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. மையத்தில் உள்ள பிரதான சிவலிங்கத்தை சுற்றி 1007 சிவலிங்கங்கள் அழகாக வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன. பிரதான சந்நிதியில் அருள்மிகு அருணாச்சல சுந்தரேஸ்வரர் மற்றும் உமையாம்பிகை அருள்பாலிக்கின்றனர்.

இந்த கோவிலை சுற்றி நடந்து தரிசனம் செய்வது மனதிற்கு அமைதியையும் பக்தி உணர்வையும் தருகிறது. கோவிலின் இயற்கை சூழல், மலைக்காற்று மற்றும் அமைதியான சூழ்நிலை அனைவரையும் கவர்கிறது. இத்திருக்கோவிலில் இருந்து பார்த்தால் சித்தர்களின் மலை என்று சொல்லக்கூடிய கஞ்சமலை தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் அரியானூரில் உள்ள 77 அடி உயரம் உள்ள வீர ஆஞ்சநேயர் சிலையும் நன்றாகவே தெரியும் வண்ணம் அமைந்துள்ளது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகி என்ற பாம்பினை வைத்து பார்க்கடலை கடைந்த நிகழ்வினையும் இக்கோவிலின் கோபுரத்தில் இருப்பது தனி சிறப்பாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற திருநாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சிவபெருமானை வழிபடுகின்றனர். பக்தியுடன் 108 சிவலிங்கங்களையும் தரிசிப்பதால் மன நிம்மதி, இறையருள் மற்றும் ஆன்மீக நிறைவு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவில் ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் அழகிய இடமாகவும் விளங்குகிறது. தமிழகத்தின் பெருமையை எடுத்துக்காட்டும் இந்த திருத்தலத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய என்ற திருநாமம் நம் மனதில் அமைதியையும் வாழ்வில் நம்பிக்கையும் வளர்க்கட்டும்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
0: இசையால் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வலிக்கக்கூடிய அடுத்த பாடல் பார்த்தேன் ரசித்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் வைரமுத்து, பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் குரல் வனத்தில்.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்.

0: ட்ரீட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் பர் annum.
1: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கஸ் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: இசையால் உங்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கிறது இசை மின்னல். நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஜெயம் என்ற திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் ஆகியோர் குரல் வனத்தி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்
4: மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540
5: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தோம் இசை மின்னல்
6: சரியான
7: நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்கு அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறவுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார்.

0: என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தாவேக அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் ஆக்கப்பூர்வமாகவும் வளமையை உறுதி செய்யும் வகையிலும் இருக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாட்கோ தொழிற்கூட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவு கொடுக்கப்படுகின்ற நிதியை வந்து கூடுதல் படுத்தணும் மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதை உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்ல நாங்கள் வந்து அறிவிக்கிறோம். ஸ்காலர்ஷிப், அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்கு, அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீ கூடுதல் படுத்த வேண்டியிருக்காங்க. அதையும் இந்த இதிலேயே வந்து அறிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் வந்து மாணவர்களுடைய உணவு தேவையா இருக்கட்டும் அல்லது தங்கும் தேவையா இருக்கட்டும் அங்கே இருக்கிற வசதியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து படைச்சிருக்கோம். நிறைய அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒன்று தனியாக உருவாக்கி ஆதிராவிடம் மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்கள் வழங்குறது ரொம்ப கூடுதலாக வந்து செய்யணும் சொல்லிட்டு அதுக்கான பட்ஜெட்லாம் இருக்குது. அதனால இந்த பட்ஜெட்ல எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்ட வளமைப்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து
0: முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி வழங்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமத்தில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராம பகுதியில் 2 குட்டி உட்பட 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானைகள் நீண்ட நேரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் யானைகளின் அருகில் செல்லவோ புகைப்படம் எடுக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகளின் நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் இதர ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் இம்மாதம் இறுதி வரை பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். தர்மபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று

0: பெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ எடை பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ எடை பிரிவில் நேகா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேது பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபெல் மனோ குரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்ககெயின் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 2வது இடத்தில் உள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்கு அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கும் நீ உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். சார்லின் ஒளிபரப்பு நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்க.
2: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் அப்ரண்டிஸ் பிரிவில் யூபியில் 110 காலி பணியிடமும், மகாராஷ்டிராவில் 85 காலி பணியிடமும், டெல்லியில் 53 காலி பணியிடமும், தமிழகத்தில் 35 காலி பணியிடமும், மேற்கு வங்கம் பிரிவில் 35 காலி பணியிடமும், பீகாரில் 35 காலி பணியிடமும், ஹரியானாவில் 35 காலி பணியிடமும், கேரளாவில் 33 காலி பணியிடம் என மொத்தம் 750 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. பட்டப்படிப்பு முடித்த 20 வயதிலிருந்து 28 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்டைஃபண்டாக மாதம் 14,000 முதல் 15,000 வரை தரப்படும். ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹744 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 20ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட iob.bankin என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மத்திய மெக்கானிக்கல் என்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னீஷியன் பிரிவில் பிட்டர் பிரிவில் 14 காலி பணியிடமும், எலக்ட்ரீஷியன் பிரிவில் 4 காலி பணியிடமும், மெக்கானிக் பிரிவில் 4 காலி பணியிடமும், மெஷினிஸ்ட் பிரிவில் 2 காலி பணியிடமும், ஏசி பிரிவில் 1 காலி பணியிடம் என மொத்தம் 27 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. 10ஆம் வகுப்பு ஐடிஐ முடித்த 18 வயதிலிருந்து 28 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ட்ரேட் தேர்வு எழுத்து தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட cmeri.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மருத்துவ அறிவியல் தேசிய தேர்வு வாரியத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட்

39 காலி பணியிடமும், ஸ்டெனோகிராஃபர் பிரிவில் 7 காலி பணியிடமும், ஜூனியர் அக்கௌண்டன்ட் பிரிவில் 4 காலி பணியிடமும், மருத்துவ துணை இயக்குநர் பிரிவில் 2 காலி பணியிடமும், ஜூனியர் புரோகிராமர் பிரிவில் 1 காலி பணியிடம் என மொத்தம் 53 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதற்கான கல்வி தகுதி +2 பட்டப்படிப்பு BE BTEC முடித்த 18 வயதிலிருந்து 27 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 20 தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட NATBoard.edu.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மத்திய அரசின் இந்திய பருத்தி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பிரிவில் 80 காலி பணியிடமும், ஜூனியர் கமர்சியல் எக்ஸிகியூட்டிவ் பிரிவில் 50 காலி பணியிடமும், மேனேஜிங் ட்ரெய்னி பிரிவில் 16 காலி பணியிடமும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் 2 காலி பணியிடம் என மொத்தம் 148 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. பட்டப்படிப்பு BE BTEC

இந்திய பருத்தி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பிரிவில் 80 காலி பணியிடமும், ஜூனியர் கமர்சியல் எக்ஸிகியூட்டிவ் பிரிவில் 50 காலி பணியிடமும், மேனேஜிங் ட்ரெய்னி பிரிவில் 16 காலி பணியிடமும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் 2 காலி பணியிடம் என மொத்தம் 148 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. பட்டப்படிப்பு பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ முடித்த 18 வயதிலிருந்து 32 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும், ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1770 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 24 தேதி. மேலும் விவரங்கள் covtcrop.org.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர் பிரிவில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் சயின்டிஸ்ட் பிரிவில் 5 காலி பணியிடமும், ஜூனியர் என்ஜினியர் பிரிவில் 2 காலி பணியிடமும், நூலக உதவியாளர் பிரிவில் 1 காலி பணியிடம் என மொத்தம் 8 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதில் டிப்ளமோ, எம்எஸ்சி, பிஎல்ஐபி முடித்த 18 வயதிலிருந்து 34 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும், ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் 4 தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட iuac.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள டீச்சிங் அசிஸ்டன்ட் மற்றும் கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதுகலை பட்டம், பிஹெச்டி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். உங்களுடைய விண்ணப்பங்கள் இமெயில் முகவரியில் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 27 தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட cutn.ac.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணைந்திருந்தோம் இது வேலை காத்திருக்க நிகழ்ச்சியோடு. இன்றைய வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் வளம் வந்த செய்தி குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி நேயர்களே. ஆறு மணி 45 நிமிடத்தில் கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிந்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவும் இடமும் தேவாலா மற்றும் நீலகிரி பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழையளவு பொழிந்துள்ளது. வெப்பநிலையின் நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸ் அளவிலும், உதகமண்டலத்தில் 2 செல்சியஸ் அளவிலும் பதிவாகி உள்ளது. வட தமிழகம் கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது.

0: ஆறு மணி 6:50.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-4250-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
0: அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தின் சார்பில் படித்த வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 200 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 600 ரூபாயும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 600 ரூபாயும், மேல்நிலை கல்வி முடித்தவர்களுக்கு 400 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 750 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 600 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு குடும்ப வருமானம் 72,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான வரம்பு பொருந்தாது. அரசு அல்லது தனியார் பணியில் இருப்பவர்கள், தொழில்முறை பட்டதாரிகள் மற்றும் பிற உதவித்தொகை பெறுபவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். விண்ணப்பங்கள் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வழங்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி. சுய உறுதிமொழி ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகி பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களின் வயது 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிருக்கு வயது வரம்பு இல்லை. பயிற்சியின் போது மாதம் 750 ரூபாய் உதவித்தொகையும் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் தகுதியான மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். மேலும் இலவச மிதிவண்டி, சீருடை, மடிக்கணினி, பாடநூல்கள், பயிற்சி உபகரணங்கள் உள்ளிட்ட

0: பல்வேறு நலத்திட்டங்களும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழிகாட்டுதலும் அளிக்கப்படும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இதை பற்றிய விவரங்கள் அறிய மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை 043-42 என்ற முன்னிணைப்போடு 28-80-99 அல்லது 9500-67-14-16 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை அறிந்து கொண்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசின் UPSC முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம் 2026 ஆண்டிற்கான மதிப்பீட்டு தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. UPSC குடிமைப்பணி தேர்வு ஊக்கத்தொகை திட்டத்தின்படி UPSC முதல்நிலை தேர்வு 2027 ஆண்டிற்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வு செப்டம்பர் மாதம் 6 தேதி நடைபெற உள்ளது. இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாட்டை சார்ந்த 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 7,500 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டை போலவே அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கையும் இந்த மதிப்பீட்டு தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த மதிப்பீட்டு தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வமுள்ள தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் www.skilldevelopment.tn.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிப்பை அறிந்து ஆகஸ்ட் மாதம் 3 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுவரை கேட்டீர்கள் அறிவிப்புகள். இனிவரும் நாட்கள் இனிமையானதாக அமையட்டும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எம் திவ்ய செல்வி. நன்றி நேர்களே.
1: ஆறு மணி 55 நிமிடத்தில் இணைந்திருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். எனக்கு பிடித்த புத்தகங்கள்னு யாராவது கேட்டா அதுல நான் முக்கியமா இந்த எர்னஸ்ட் ஹெமிங்வேயினுடைய புகழ்பெற்ற நாவலான சி அந்த ஓல்டு மேன், கடலும் கிழவனும் என்ற இந்த நூலை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இவர் வந்து பிறந்த ஆண்டு 1899. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இல்லியானிஸ் மாநிலத்தில் ஒக்பார்க் என்கின்ற ஒரு சிற்றூரில் பிறக்கிறார். 1920-26 வரைக்கும் இவர் வந்து பத்திரிகை துறையில் இவர் பணியாற்ற தொடங்கினார். 1926 சூரியன் உதயமாகிறான் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுறாரு. அதுக்கு பிறகு 1933 வென்றவனுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு வித்தியாசமான பேரோட ஒரு நாவலை வெளியிடுறார். திரைப்படங்களுக்கு, அந்த கால திரைப்படங்களுக்கு பல படங்களுக்கு போய் வசனம் எழுத போகிறாரு. சில வெற்றி பெற்றன, சில வந்து பெருசாக வெற்றியை தரலை. இதே மாதிரி இவருடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. 1950-51 இதுதான் இவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1951 தான் இவர் எழுதின கடலும் கிழவனும் என்கின்ற நூல் வெளியே வருது. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த கதையில் இதுவரைக்கும் இவர் வந்து போர் பற்றி எழுதியிருக்காரு, மற்ற செய்திகளை பற்றி எழுதியிருக்காரு. இந்த கதையில் பெண்ணே கிடையாது, கதாநாயகி இல்லை, வில்லனே கிடையாது, யுத்தம் கிடையாது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த நாவல் தான் இவரை உலகுக்கு அடையாளம் காட்டியது. இந்த நாவல் நோபல் பரிசை பெற்றதோடு புலிட்சர் விருதையும் பெற்றது. படமாக எடுக்கப்பட்ட போது ஆஸ்கார் விருதையும் பெற்றது கூட சொல்லுவாங்க. இத்தனை பெரிய ஒரு ஆற்றலை கொண்டதாக இந்த நாவல் இருக்குது. இப்போ கூட தமிழில் இதை நல்லா அருமையாக மொழிபெயர்த்து காலச்சூடலை வெளியிட்டிருக்காங்க. ஒரு மனிதன் பட்டினி கிடக்கக்கூடிய சூழலில் ஒரு மீனவன் மீன் பிடிக்க போகிறப்ப அவனை காட்டிலும் பிரம்மாண்டமான

0: சுறா மீன் அவனுடைய இதில் மாட்டை, அந்த சுறா மீனை கரைக்கு கொண்டு வந்துட்டானா, இல்லை சுறா மீனுக்கு இவன் இரையாயிட்டானா, சுறா மீன் இவனுக்கு இரையானதா, சுறா மீனுக்கு இவன் இரையானானா, இதுதாங்க அந்த நாவல். இந்த செய்தி எனக்கு நான் ஒரு ஒரு வரியில் உங்களுக்கு சொன்னாலும் கூட, இதை படிக்கிற போதெல்லாம் நமக்கு அதில் ஒரு பயமும் பதட்டமும் ஏற்படும். கடலுக்குள்ளே நம்ம நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாவல் வடிவத்தை அவர் தந்திருக்கிறாருன்னா அது சாதாரணம் இல்லை. அத்தகைய பெருமை மிகுந்த இவர் வந்து இந்த நாவல் வந்து இவர் ஆங்கிலத்தில் எழுதினாலும் கூட உலக மொழிகள் எல்லாவற்றிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, எல்லா இடங்கள்லேயும் பரிசுகளையும் பெற்றிருக்கு. 1961 தன்னுடைய 61வது வயதில் இவர் மரணமடைந்தார். இப்படி இவர் மரணமடைந்தார் என்பதை காட்டிலும் இன்றைக்கும் கூட கடலுங்கிழவனும் புத்தகத்தை கையில் எடுத்து புரட்ட ஆரம்பித்தா, நம்மோடையே சேர்ந்து எர்னஸ்ட் மில்லர் ஹெமிங்வே பயணப்பட்டு வருகிறாரோ என்கின்ற ஒரு மகிழ்ச்சியோ அல்லது ஒரு சந்தோஷமோ நம்முடைய மனதுக்குள்ளே ஏற்படும். அவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் அல்லது நாம் அவரை பின்தொடர்ந்து போகிறோம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படியாக வாசகனை தன்னோடு இழுத்து செல்லக்கூடிய ஆற்றல் இவருக்கு கிடைத்தது எப்படி என்றால், இவருடைய பயணங்கள், இவருடைய அனுபவங்கள், இவருடைய யுத்தகல பதிவுகள், வாழ்க்கையில் கிடைத்த எல்லா வகையான அனுபவங்கள் இவைதான் எழுத்தாக மிளிர்ந்தன. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே ஒரு மறக்க முடியாத மனிதர். மறக்காமல் கடலும் கிழவனும் வாங்கி படித்து பாருங்கள், நண்பர்களுக்கும் கொடுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: என்இசி சாரல் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7 நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். முதல் பாடலாக சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பா விஜய் பாடல், வரிகளில் மதுபாலகிருஷ்ணன் சுஜாதா குரல் வண்ணத்தில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் பாவிஜய் பாடல் வருகையில் மதுபாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ குரல் வண்ணத்தில்

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 16 வரை நடைபெற உள்ளது. ஆண்டிப்பட்டி, போலிநாயக்கனூர், பெரியகுளம், தேனி, உத்தமபாளையம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் புதிதாக தொடங்க உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் நடப்பாண்டிற்கான 1-ம் வகுப்பு முதல் 5-ம் வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரும் 24 வரை வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும், தேனி அள்ளிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட உள்ள இப்பள்ளியில் கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் விதிமுறைகளின்படி சேர்க்கை நடைபெறுவதால் தேவையான ஆவணங்களுடன் பெற்றோர் விண்ணப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் சட்ட நிபுணர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு மற்றும் புகார் அளிக்கும் நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 23வது தவணை தொகை வரவு வைக்கப்பட்டது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தேனியைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்தார்.
2: சின்னனூர் பகுதியில விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப காலமா. இதுல வந்து மத்திய அரசோட PM கிசான் திட்டத்துல வருஷத்துக்கு 6,000 ரூபாய் போடுறாங்க. அந்த 6,000 ரூபாய் வந்து இப்பொழுது 23வது தவணையாக என்னோட வங்கி கணக்குல நேரடியா வந்துருச்சு. இந்த பணம் வந்து எங்களுக்கு வந்து உரம் வாங்குவதற்கும் விதை வாங்குவதற்கும் மற்ற சிறு செலவுகளுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதா இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசிற்கும் பிரதமருக்கும் சிறு குறு விவசாயிகளின் சார்பாக மிக்க நன்றி.
1: மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்ப துறையில் ஸ்டார் கல்லூரி திட்டத்திற்கு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிசிப்பட்டி பேரூராட்சியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நத்தம் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் சுமார் 900 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி திட்ட மதிப்பீடுகளை தயாரித்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆய்வுக் கூட்டத்தில் குழு தலைவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் வலியுறுத்தியுள்ளார். தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஈரநில கண்காணிப்பு குழு உறுப்பினர்களுக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. 2026-27 குறுவை பருவத்திற்கான பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வாழை, மரவள்ளி, வெங்காயம், கத்திரி மற்றும் தக்காளி பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெங்காயம், கத்திரி, தக்காளி பயிர்களுக்கு ஆகஸ்ட் 31 தேதிக்குள்ளும், வாழை மற்றும் மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்குள்ளும் பதிவு செய்து பயனடையுமாறு தோட்டக்கலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதல் தலைமுறை தொழில்

0: முனைவோருக்கான நீட்ஸ் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 5 கோடி வரை வங்கி கடனுடன் அதிகபட்சமாக ரூபாய் 75 லட்சம் மானியம் பெற தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி பெற்றவர்கள் அரசு இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்தும் அல்லது மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெற்று பயனடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் மாதம் ரூபாய் 15,000 தொகுப்பூதிய அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்பப்பட உள்ளன. தகுதியான விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். உயிர்காக்கும் துணிச்சலான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் ஜீவன் ரக்ஷா பதக் விருதுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் ஜூலை 31ஆம் தேதிக்குள் தேனி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார்.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ரக ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராமமோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார்.

0: இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின்போது உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மோன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறினார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மன்சேரிட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 ஆண்டு பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தாா்.

லித்வேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. மூன்று முறை இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010 ஆண்டு இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப்போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: என் இசையோடு வளம் வந்து கொண்டிருக்கும் நெய் உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 7:25. நேயர்கள் இனி கேட்க இருப்பது வயல்வெளி. அதற்கு முன்னதாக
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: இந்த மரகதம் பூ பறிக்க வரேன்னு சொன்னா ஆனா இன்னும் ஆளை காணுமே.
3: நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசுறீங்க, நான் வந்துட்டேன்.
2: ஏன் மரகதம், இங்கதான் ஒரு 4 வீடு தள்ளி உன் வீடு இருக்கு, இங்க வர உனக்கு இம்புட்டு நேரமா?
3: அதெல்லாம் சீக்கிரமா தான் கிளம்பி வந்தேன். சமயம் பார்த்து என் மாமியார் எனக்கு ஒரு வேலை வச்சுட்டாங்களா, அதான் வர முடியல. இப்பதான் சரியான நேரத்துல வந்துட்டேன்ல.
2: சரி இருக்கட்டும், இந்தா கூட பறிக்கிற பூக்களை இதுல போடு.
3: உங்க தோட்டத்தை பார்க்கும் போது எனக்கும் ஆசையா இருக்கு.
2: ஆசையா இருக்கா? சரி நீயும் ஒரு பூந்தோட்டம் வச்சிரு.
3: இல்ல இல்ல, எனக்கு பூந்தோட்டம் எல்லாம் வைக்கணும்னு ஆசை இல்ல, ஆனா ஒரு காய்கறி தோட்டம் வைக்கலான்னு தான் ரொம்ப ஆசை. வீட்டுக்கும் பயன்படும், வருமானத்தையும் ஈட்டி தரும்.
2: அதுவும் சரிதான்.
3: ஏங்கா எப்பவுமே ரேடியோ ஒழிச்சுட்டே இருக்குமே, இன்னைக்கு என்ன நீங்க ஆன் பண்ணலையா, மறந்துட்டீங்களா?
2: நீ ரேடியோன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது மரகதம்.
3: அப்படியா, என்னது அது?
2: நீ கூட காய்கறி தோட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல?
3: ஆமா.
2: இன்னைக்கு சாயங்காலம் வயல்வெளி நிகழ்ச்சியில

0: வெண்ட செடி அவரை சாகுபடி எப்படி செய்யறதுன்ற தகவலை ஈச்சப்பாடி பகுதியை சேர்ந்த பி மதியழகன் அப்படின்ற அனுபவமுள்ள விவசாயி சொல்ல போறாராம். அத கேட்டா உனக்கு உதவியா இருக்கும். சாயங்காலம் மறக்காம கேட்டு என்ன சரியா?
1: அதெல்லாம் விவரமா கேட்டுறேங்க்கா.
2: வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் வெண்டை மற்றும் செடி அவரை சாகுபடி குறித்து ஈச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த பி மதியழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் இ ஏ பிரபாகரன்.
3: வணக்கம் மதியழகன்.
4: வணக்கம். வணக்கம் ஐயா.
3: இப்போ விவசாயம் தான் உங்கள் பிரதான தொழில?
4: ஆமாங்க ஐயா, விவசாயம் தான்.
3: சரி, வாழையடி வாழையாக பண்ணிட்டு வரீங்க?
4: ஆமாங்க.
3: உங்களை பார்க்கும்போதே தெரியுது விவசாய காலத்துலேருந்து நேரடியாக நீங்கள் நிலையத்துக்கு வந்திருக்கீங்க.
4: கண்டிப்பாக.
3: சரி, எப்படி விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழிலாக இருக்குது, ஒரு நிறைவு தருது எப்படி?
4: ஆமாங்க ஐயா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு
3: இருக்கிறோம்.
4: அதை தொடர்ந்து எங்கள் அப்பாவும் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவரை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னாக்கா நான் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறேன்.
3: அவரு
4: எங்கள் அப்பாவும் மூலியமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
3: சரி, வெண்டையும் கொடி அவரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் இதை தேர்ந்தெடுத்தீங்க?
4: ஐயா, இது காய்கறி பயிராக பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு, அடிக்கடி ஒரு 3 மாதம் ஒரு டைம், 4 மாதம் ஒரு டைம் அடிக்கடி தொடர்ந்து வருஷமெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லி காய்கறி மார்க்கெட் பயிராக மார்க்கெட்டு கொண்டு போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஒரு குறுகிய கால பயிர்னால
4: ஆமாங்க
3: கூடுதல் லாபம் பார்த்துக்கலாம், வேலையும் டக்குன்னு
4: முடிஞ்சு.
3: சரி, இப்போ வெண்டைன்னும் போது இதுக்கான சாகுபடி முறைனா எப்படி, எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க விதையெல்லாம்?
4: விதை வந்து நம்ம கடையில் கிடைக்குதுங்கய்யா. நம்ம 1 ஏக்கருக்கு 1 கிலோ அளவுக்கு வாங்கி.
3: 1 ஏக்கருக்கு 1 கிலோ போதுமான?
4: 1 கிலோ போதுமானது.
3: இல்லை, நிறைய வெரைட்டிலாம் இருக்குன்னு சொல்லுங்களேன். வெண்டையில் எந்தெந்த ரகங்கள்லாம் இருக்குங்க?
4: நிறைய இருக்குங்கய்யா, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பயிருக்கு வெண்டை தரகம் வந்து நிறைய பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட கேட்டாவும் சொல்கிறாங்க, இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி பருவத்துக்கு இந்த மாதிரி செடி இந்த விதை வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வந்து நீங்கள் பயிரிடுங்க, அதிக லாபத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
3: சரி, இப்போ நீங்கள் பயிர் பண்ணுறது என்ன மாதிரி?
4: நான் பயிர் பண்ணுறது பச்சை ரகமாக இருக்கும், ரொம்ப குறுகிய காலத்தில் வரக்கூடியது தான், ஈல்டு வரக்கூடிய பயிர் தான்.
3: சரி, இப்போ இதுக்கான காலங்கள்னா இருக்குது, சில பயிர்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி.
4: இல்லை, இதுக்கு வந்து பட்டங்கிறது கிடையாதுங்க,
3: எதுவுமே கிடையாது.
4: இது பட்டத்தை பார்த்து பயிரிடுறது,
3: எந்த காலத்தில் வேணால் பயிர்
4: எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ
3: சரி, இப்போ 1 ஏக்கருக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க, 1 கிலோ அப்படின்னு வாங்கிட்டீங்க, எப்படி அதை நடவு செய்ய போகுது?
4: அது வந்து பார்த்துங்க, முதல்ல வந்து நம்ம வெண்டை பயிரிடுறதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம காட்டை நம்ம ஓட்டி போட்டு நல்லா தொழு உரமோ நம்ம டிஏபி உரமோ கூட போட்டு நம்ம வந்து உழவுபடுத்திடுறோம். அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு 2 அடிக்கு கால் பிடிச்சி பார் போட்டு நல்லா இடைவெளி விட்டு 1.5 அடிக்கு 2 அடிக்குள்ளே வைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விதையை நம்ம ஊனோம்னா, இது வந்து விதைப்பு முறையில் போடக்கூடாது, கையில் எடுத்து தான் ஊனணும்.
3: கையில் எடுத்து
4: ஊனணும். ஒவ்வொரு விதையை நம்ம வந்து 2 விதையாக கூட ஊனலாம், ஏன்னா சில டைமில் ஒரு விதை இறந்துடும், முளைக்காமல் போயிடும். அதில் வந்து ஒன்று வந்து எப்படியாவது நமக்கு வந்து முளைப்புத்தன்மை வந்துடும். அப்போ வந்து ஒன்று வந்தால் கூட நமக்கு போதும். அப்புறம் அது வந்து நமக்கு வந்து 3 நாள் நடவு நட்டின உடனே தண்ணி பாய்ச்சிடும், 3 to 4 நாளில் வந்து விதை முளைப்பு வந்துடும். அந்த 1 வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து வேரழுகள் பூச்சி அந்த மாதிரி இதை நோய் தாக்கல் இருக்காததுக்காக நம்ம ஒரு மருந்து வந்து வேருக்கே கொடுக்குறோம். அப்புறம் வந்து இந்த வேர்களுக்கு வேர்க்கரையானலாம் அரைக்காத அளவுக்கு அதை பார்த்துக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம 20 நாளுக்கு ஒரு டைம் நம்ம வந்து அந்த டைமில் முடியும் போது செடி வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாகிக்கும். அப்போ வந்து நம்ம களை பறிச்சுட்டு கரையை மாற்றி கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் 40 நாளில் 45 நாளில் அதிகபட்சம் 50 நாளைக்குள்ளே நமக்கு வந்து ஈல்டுக்கு வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இலை பழுப்பு நோயின்னு சொல்லிட்டு ஒரு வரும், அப்புறம் சாம்பல் நோயின்னு ஒன்று இலையில் வரும். அது வந்து சாம்பல் நோய் வரும்போது என்ன பண்ணணும்னா இலையை வந்து சுருட்டிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து தெளிவு செடியை நல்லா நம்ம காப்பாற்றிக்கலாம். அதில் வந்து இந்த மஞ்சள் பழுப்பு நோய் வரும்போது அந்த செடியை வந்து நம்ம வெளியே எடுத்துறதே பெஸ்ட்டு, ஏன்னா அது வைரஸ் வந்து இன்னும் மற்ற செடிகள்லாம் தாக்கும்போது எல்லாம் நிறைய பரவ ஆரம்பிச்சிடும், காடு முழுசுமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம அதை எடுத்துறது நம்ம இன்னும் நம்ம சிறப்பானதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செடியில் வந்து கிட்டத்தட்ட 70 காயாவது நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கணும். ஒரு செடி அதனுடைய ஆயுட்கால் முடியறதுக்குள்ள
3: 70 காய்
4: வந்து வரணும். அப்போ பார்த்திங்கன்னா 1 ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 100 to 150 கிலோ வரைக்கும் நம்ம வந்து ஒரு டைமில் ஈல்டு எடுக்கலாம். அப்புறம் அதே போல் ஒரு அதனுடைய இது முடிகிறதுக்குள்ளே அந்தாண்டை வந்து 120 நாள் வரைக்குமே நம்ம வந்து காய இருக்கலாம். நல்ல சக்தி வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னாக்கா அது வந்து வாரத்துக்கு 2 டைம் வந்து அறுப்பு இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி காய் மொத்தத்துக்கு விடாமல் நம்ம அறுத்துட்டோம்னாக்கா நல்ல ஈல்டுக்கு வந்துடும், நல்ல

0: ரேட்டுக்கு நம்ம கொடுத்து நல்ல ரேட்டு பார்த்து மார்க்கெட் பார்த்து கொடுத்துடலாம்.
1: இப்போ அடிப்படையே அந்த மண் தான், மண் மலட்டுத்தன்மை ஆயிடுச்சுன்னா எந்த இதுவும் வராது அப்படின்னு சொல்லுங்க. இப்போலாம் சில உரங்கள் கொட்டதுனால மலட்டுத்தன்மை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மண்ணை வந்து நீங்கள் வந்து அதிக சக்திப்படுத்துதோ ஒரு வீரியமிக்க ஒரு மண்ணாக மாற்றுறதுக்கு எப்படி நீங்கள் தயார்
0: பண்ணுங்க? நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாட்டு எருவு இருக்குது, தொழு உரத்தை நான் கொடுத்தாவே மா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மண் வந்து வளமாக வந்துடும். இப்போ மிளகு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடிக்க அந்த டிஏபி இந்த மாதிரி அடி உரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. எருவு பற்றா இல்லாத சமயத்தில் அது போட்டுற வேண்டிய சூழ்நிலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தொழு உரமாக கொடுக்கறது மண்ணுக்கு இன்னும் நல்லது தான்.
1: வெண்டைக்காயை வாங்கும்போது ஒடிச்சு பார்த்து வாங்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆமாங்க. சில இது பார்த்தோன்னா முட்டி போயிடுது, அந்த முட்டி போகிற நிலைமைக்கு என்ன காரணம்?
0: முத்தி ஏதாவது நம்ம வந்து பறிக்கிற டைமில் ஒன்று ரெண்டு அப்படி செடி மரவில் விட்டுறது தான் வருது. நம்ம வந்து அது முத்திரத்துக்கு ஒரு சூழ்நிலை. சில டைமில் மார்க்கெட் விலை இல்லாத டைமில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, அந்த டைமில் முத்து போகிறதுக்கு விடுற மாதிரி அது ஆகி போயிடுதுங்க.
1: ஒரு அறிவு சார்ந்த ஒரு காய் அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்டை வந்து கிராமப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்.
1: அருமையாக சொன்னீங்க. இப்போ அதில் ஊடு பயிர் எதாவது பண்ண முடியுமா?
0: ஊடு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அந்த மாதிரி பயிர் பண்ணலாம். அது நம்ம வாய்க்கால் நம்ம வர அதில் நம்ம வீட்டுக்கு தேவையானாலும் பண்ணிக்கலாம். பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. ஊடு பயிராக வந்து பெருசாக நம்ம அதிகம் சேர்த்து பண்ணலாம், அது விவசாயமாக பண்ணலாங்க முடியாது. நம்ம வீட்டுக்கு தேவையான இது எதுக்கு தகுந்த மாதிரி
1: சின்ன வெங்காயமும் வெண்டையும் ஒரே களத்தில் இருக்கும்போது இதுக்கான ஒரு நோய் தாக்குதல் ஏற்படும் போது மற்ற பயிருக்கு பரவுமா?
0: இல்லை, அதுக்கு நம்ம வெண்டை முடியறதுக்குள்ளேயே நம்ம சின்ன வெங்காயத்தை முன்னாடியே நம்ம இது பண்ணிடலாம்.
1: இப்போ பாசன முறைன்னு வரும்போது கிணத்து நீர் பாசனம், போர்வெல் பாசனம் அப்படிங்கும்போது இப்போ சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற நிறைய முறையெல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ சொட்டு நீர் பாசனம் நீங்கள் பயன்படுத்துறீங்களா?
0: இல்லை, நம்ம பார்ப்போம் பயன்படுத்துகிறோம். ஆனால் சொட்டு நீர் நம்மளுடைய கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்சதுனா சொட்டு நீர் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அதில் வந்து ஒரு சொட்டு நீர் பயன்படுத்தும் போது நம்ம பார் போட தேவையில்ல, அப்படியே அந்த சொட்டு நீர் ஓசை இழுத்து விட்டு அப்படியே நம்ம அதுக்கு ரெண்டு அடிக்கு ஒரு இது இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். அதில் தகுந்த மாதிரி நம்ம விதையை நட்டுட்டோம்னாக்கா அதுக்கு கரெக்டான ஒரு இடைவெளியும் நல்ல செடி நல்லா வர்றதுக்கு உண்டான இதுவும் இருக்குது. அதனால் தண்ணி பற்றாக்குறை இது ஏற்பட்டால் அந்த சொட்டு நீரை பயன்படுத்திக்கிறோம். தண்ணீர் ஓரளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து பார் மூலியமாக இது பண்ணிக்கிறோம்.
1: காய்கள் பார்க்கும்போது சில தானே அறுக்கும்போது வளவளப்பான தன்மை கையிலெல்லாம் ஒட்டிக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். சில காய்கள் அந்த தன்மையெல்லாம் இல்லை, அந்த வளவளப்பான தன்மை இருக்கிறதா நல்ல காயின்னு சொல்லுவாங்களா எப்படி?
0: ஆமாம், வளவளப்பு தன்மை இருக்கணும், அதுதான் வந்து நல்ல ஒரு காய்கறின்னு நம்ம முடிவு பண்ணலாம்.
1: இப்போ அறுவடை பண்ணோம், சூட்டோட சூட்டை வந்து அது வந்து விற்பனை பண்ணோம், சந்தைக்கு கூட்டு போகணும், சந்தையிலேருந்து வீட்டுக்கு போகணும், வீட்டிலேருந்து பாத்திரத்துக்கு போகணும். அப்படி பார்த்தா தான் அந்த வெண்டையோட மகிமையை முழுமையாக நம்ம உணர முடியும். இப்போ அறுவடை நேரம் எப்போ? அறுவடை ஆன உடனே கொண்டு போய் வித்துருவீங்களா எப்படி?
0: அதான் காலையில் அறுவடை இப்போ ஆளுங்களை வர வச்சு அறுவடை பண்ணிடுறோம், ஒடிச்சிடுறோம் காயை மதியமாக. அதையும் சந்தை மார்க்கெட்டு சாயந்தரம் டைமில் மார்க்கெட் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகளை வந்து நம்ம காட்டிலையும் எடுத்துங்கிறாங்க. அதனால சரி, நம்ம போகிற சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம கொண்டு போகிற டைம் இருந்தால் கொண்டு போயிடலாம் நம்மளே வண்டி வச்சு, இல்லைனா வந்து நம்ம வியாபாரிங்க வராங்க அவங்ககிட்டயும் நம்ம வந்து கொடுத்துட்டோம்னாக்கா இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளா போனாக்கா ஒரு ரூபா சேர்ந்து கிடைக்கும், வியாபாரிகள் மூலம் குடிக்கும் போது கொஞ்சம் நமக்கு ஒரு ரெண்டு ரூபா
1: உங்களுக்கான சந்தையெல்லாம் எங்க?
0: நமக்கு வந்து பெண்ணாகரம் நேராக இருக்குது, அதை விட்டால் தருமபுரி உள்ள ஒரு சந்தை
1: இருக்குது.
0: நேரூர்லேயும் வந்து சில சின்ன சின்ன மார்க்க கடைக்காரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: தருமபுரிங்கும் போது தூரமாகவும் ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவலாக இருக்கும், எப்படி
0: அது அந்த டைமுக்கு போக்குவரத்து போக்குவண்டி இருக்குது, உள்ளவர் சந்தைக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். அது இல்லாமல் பெண்ணாகரம் நமக்கு இன்னும் பெட்டராக இருக்குது.
1: ஏன்னா ரெண்டு மணி போனாலும் மார்க்கெட்டுக்கு, ஒரு மணி போனாலும் இருக்குது,
0: அது நமக்கு கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல தோணுது.
1: சரி, பெரும்பாலும் நீங்கள் ஒரு ஒரு படித்த விவசாயம் இருக்கீங்க, அறுவுசாலியாக இருக்கீங்க, அதோட கேட்டு ஒரு புரிதலோடு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. மற்றவங்களும் பண்ணுறாங்க, இழப்புகள் ஏற்படுது, பெரிய பெரிய தவறுகள்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு அவங்க புரியாமலே தொடர்ந்து அதையே பண்ணிகிட்ருக்காங்க. பெரும்பாலும் என்ன தவறுகள் பண்ணுறாங்க விவசாயிங்க?
0: கரெக்டாக நம்ம எல்லாமே பயிர் பண்ணிடுறோம், அது சரியான முறையில் அதை வந்து நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எந்த ஒரு நோய்
1: தாக்கம்
0: கண்காணிக்கணும். குழந்தை போல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அதை வந்து நமக்கு வந்து பலனுக்கு தரும், இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான். சார், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும்.
1: சத்தான காய்களுக்கு தினந்தோறும் மார்க்கெட் இருக்குது, நல்ல விலை கொடுத்துட்டு வராங்க. என்ன ரேட்டு போகுது வெண்டைக்காய்?
0: வெண்டைக்காய் நமக்கு வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு நமக்கு 20 ரூபா குறையாமல் இருந்தாக்கா நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு நமக்கு கை பிடிக்காத அளவுக்கு இருக்கும். சில டைமில் இப்போ வர வறட்சி காலமாக இருக்கும்போது கொஞ்சம் ரேட் நல்லாவே இருக்குது. வறட்சி காலத்தில் ஏன்னா அதிகமாக பயிரிட மாட்டாங்க, தண்ணீர் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறவங்க எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நமக்கு ஓரளவுக்கு ரேட்டு நல்லா கிடைக்கும். அதிகபட்சம் வந்து 40 ரூபா வரைக்குமே நாங்கள் விற்றுருக்குறோம்.
1: 40 ரூபா வரைக்கும்
0: விற்றுருக்கோம்.
1: சரிங்க, ஒரு நிறைவான விவசாயம் இருக்குது. இப்போ வேலையாட்கள் பிரச்சனை இருக்கும், வேலையாட்கள்லாம் இப்போலாம் வரதில்லை, வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தருமபுரி பார்த்துன்னா வெளியில் சிப்ஸ் கடைக்கு போகிறது, லாரிக்கு போகிறது, புக்லிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு காலத்தில் விவசாயம் தான் தொழில் இருந்துச்சு, விவசாயத்தை தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை, மாற்று தொழிலாக பார்த்துட்டு போகும்போது இப்போ வெளியே வேலையாட்கள்லாம் கிடைக்கிறாங்களா உங்களுக்கு?
0: கிடைக்கிறாங்க. இது ஒன்று கிடைக்காத பட்சத்தில் நம்மளும் ஃபேமிலியாக இருக்கிறவங்களே நம்மளே சேர்ந்து வேலையை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பார்த்துக்கிறது தான் நல்லது.

0: வேலையாட்கள் வைக்கிறதால நமக்கு இன்னும் செலவு அதிகமாக தான் ஆகும். நம்மளே பார்த்துக்கிட்டு போனாக்கா கொஞ்சம்
1: இப்போ வனப்பகுதிக்கு பக்கமாக இருக்கிறனாலும் சரி, மற்ற இடத்துலனாலும் சரி, இந்த தொல்லைகள், வனவிலங்கு தொல்லைகள்லாம் ஏற்படும். நம்ம நிலத்தில் எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோங்க?
0: இல்லை, வனவிலங்கு தொல்லைகள்லாம் இருக்குங்கய்யா. அதுக்கு தகுந்த மாதிரி காட்டு சுற்றியும் கம்பி வேலையெல்லாம் அமைச்சு நைட்டில் கூட ரெண்டு ஒரு தரம் வந்துடுச்சு போய் பார்க்குற மாதிரி நாய் இருக்குது. நம்மளது அறிகுறி தெரியும் போது அது நமக்கு குலைச்சி நமக்கு ஒரு அறிகுறி காட்டுது. அந்த மாதிரி டைமில் எழுந்திரிச்சு போய் பார்த்துட்டு காட்டு சுற்றியும் பார்த்துட்டு ஏதாவது இருந்தனாக்கா விரட்டி விட்டுட்டு வர மாதிரி தான். பண்ணி தொல்லை இருக்குங்க,
1: பண்ணி தொல்லை
0: மெயினாக பள்ளி தான், வேறு ஒன்றும் இல்லை.
1: எல்லா தொல்லையும் பார்த்து தான் நீங்கள் வெண்டையை வந்து சந்தை கேட்டு.
0: ஆமாங்க ஆமாங்க,
1: அதுக்கு பெரிய மூலதனமே உங்களோட உழைப்பு தான்.
0: ஆமாங்கய்யா,
1: அது ஒரு நாள் உழைப்பு இல்லை, தொடர்ந்து உழைச்சிட்டு வரீங்க வருஷமெல்லாம். அந்த வருஷமெல்லாம் விவசாயம் உழைக்கிறதுனால தான் நம்ம சத்தான காய்கறிகளும் உணவுகளும் சாப்பிட
0: எல்லாருக்குமே கிடைக்கும்.
1: சரிங்க, வெண்டை பற்றி அழகாக சொன்னீங்க, அறிவு தரக்கூடிய வெண்டை, சுவையாக இருக்கக்கூடிய வெண்டை பற்றி அழகாக சொன்னீங்க.

0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செடியவரை.
1: ஆமாங்க,
0: செடியவரை அவரை வந்து சிறுதானிய பயிர் வந்தாலும் நிறையா தேவைப்படுது, இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க.
1: ஆமாங்க,
0: இதனுடைய நடவு முறை எப்படி, இதெல்லாம் எங்கே வாங்கிட்டுறீங்க?
1: இதுவும் வந்து நமக்கு கடையிலேயே விதை தராங்க ஐயா. இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 4 கிலோ வரைக்கும் வந்து,
0: இது வந்து 4 கிலோ
1: 4 கிலோ வந்து வரைக்கும் நம்ம பயிரணும். இது வந்து வெயிட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கிலோவில் வந்து அதிகமாக இருக்கும். 4 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து பயிர் நடவு பண்ணலாம்.
0: இதில் என்ன நிறைய வெரைட்டி இருக்குது
1: செடியவரை, இதே போல் கொடியவரை. இது கொடியவரைன்னு ஒன்று இருக்குது. அந்த கொடிய

0: நம்ம பயிரிடணும். இது வந்து வெயிட்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கிலோவில் வந்து அதிகமாக இருக்கும், 4 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து பயிர் நடவு பண்ணலாம்.
1: இதில் என்ன நிறைய வெரைட்டி இருக்கு?
0: செடி அவரை, இதே போல் கொடியவரை, இது கொடியவரைன்னு ஒன்று இருக்குது. அந்த கொடியவரை வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு வந்து பந்தல்லாம் அமைக்கணும். இதுக்கு வந்து தேவை இல்லைங்கய்யா, இதை வந்து விதைப்பு முறையிலையும் போடலாம், இன்னும் நம்ம கால் பிடிச்சி கால் ஓட்டி அதுலேயும் வந்து நடவு செய்யலாம். அந்த மாதிரி விதைப்பு முறையாக இது பண்ணுறது வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும், ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. அவர் வந்து நம்ம கால் ஓட்டி பாறை இழுத்து அதிலிருந்து நம்ம வந்து 2 அடிக்கு ஒரு விதையை வச்சு வச்சோம்னாக்கா அது வந்து கரெக்டான ஒரு இடைவெளி விட்டு நம்ம நட்டுட்டோம்னாக்கா நல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து காய் அறுத்துடலாம், வாரத்துக்கு சில டைம் அதை ஓரளவுக்கு விதை வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அறத்திட்டமாக வந்து முத்துற வரைக்கும் நம்ம விட்டோம்னாக்கா நல்ல ஈல்டு கிடைக்கும், வெயிட் நல்லா வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவசரப்பட்டு அறுத்து இது பண்ணாலும் விலை வைக்கணும்னு சொல்லி இது பண்ணணும்னு சொன்னாக்கா அப்போ வந்து நமக்கு ஓரலாக வரக்கூடிய டன்னேஜில் நமக்கு குறையும். அதனால வந்து வாரத்துக்கு 2 அறுப்பு அறுக்கலாம், ஒரு அறுப்பு அறுத்தணும் வாரத்துக்கு ஒரு டைம். அதுக்கு வந்து கம்பல்சரி மருந்து தெளிக்கணும், எதுக்காகனா மேல்கொண்டு இருக்கக்கூடிய பூ இதெல்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூனிங்கிற பூச்சியும் மாவு பூச்சிங்கிற ஒரு வெள்ளத்தன்மையான அந்த பூச்சியும் அது வந்து நோயை தாக்குது. அப்புறம் காய்ப்புழு வரும், அந்த மாதிரி தனத்தில் மருந்து தெளிச்சுட்டு அதில் அந்த சில டைம் செடிங்களுக்கு இந்த மஞ்சள் நோய் வரும், அந்த டைமில் வந்து அதை வெண்டைக்கு சொன்னது போல் இதையும் அந்த செடியை வந்து பிடுங்கி எடுத்துட்டோம்னாக்கா மற்ற செடிங்களுக்கு அது பாதிப்பு இல்லாமல் அது வந்து வளர்ந்துட்டே இருக்கும்.
1: விதைய நட்டு அந்த பூ பூக்குற பருவதுனால அது எத்தனை நாள் இடைவெளியில் நடக்கும்?
0: 25 நாள் வந்து பூ பூத்தது காய் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து முத்தினதுக்கப்புறம் நம்ம அறுவடைக்கு ஆரம்பிச்சிடலாம்.
1: செடியை வேணால் பண்ணும்போது சந்தைக்கே போகிறதில்ல, அங்கேயே தேவைப்படும் வரத்து அதிகமாகிறதுனால அங்கே கூட வாங்கிக்குவாங்க, நம்ம பயன்பாட்டுக்கும் நிறைய தேவைப்படும்.
0: நிறைய அவரை விரும்பி நல்லா சாப்பிட்றாங்க, அவங்கள வந்து நம்ம வீட்டாண்டு வந்து காட்டில் பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டாண்டே நிறைய
1: வியாபார சந்தை காட்டிலே முடிச்சிருக்காங்க,
0: அங்கேயும் நிறைய லோக்கலில் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அப்படி அது மேலே இருக்கிறது பறிக்கிற டைமில் நெக்ஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம காட்டுக்கு வந்து காட்டிலிருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வியாபாரிங்க வரும்போது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுறோம்.
1: சரிங்க, இதெல்லாம் எப்படி போதுங்க கிலோ என்ன ரேட்டில் போகுது?
0: சார் இது வந்து நமக்கு 40 ரூபா வரைக்குமே
1: கிலோ,
0: 40 to 60 சில டைமில் 60 ரூபா வரைக்குமே போயிடுது. இதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இது வந்து எப்பவுமே இதுக்கு வந்து பருவம் கிடையாது, எப்பவும் கிடையாது, எப்போ வேணாலும். ஆனால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம் இல்லாத டைமில் வந்து நல்ல ஒரு செடி வரும், ஆமாம், அப்போ தான் வந்து நோய் தாக்கமும் இல்லாமல் இருக்கும். வெயில் காலத்தில் நல்ல ஒரு காய்கறி நல்ல மகசூல்
1: கிடைக்கும். ஏப்ரல் மே காலங்களில் அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? ஆமாங்க, ஆனால் இப்போ ஏப்ரல் மே காலம் காலநிலைகளும் சொல்ல முடியல, அது இப்போ எப்போ மழை வருது
0: இல்லை. இதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிக தேவையில்லை நமக்கு, வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணிங்கிறது அதே ரொம்ப.
1: சரி, மழை இல்லாமல் நம்பி விவசாயம் பண்ணலாம், அந்த செடியை வரையும்
0: பண்ணலாம். குறைந்த தண்ணி இருக்கும்போது கூட இந்த விவசாயத்தை பண்ணும்போது நிறைய லாபத்தை கிடைக்கும்.
1: இப்போ 120 நாள் அப்படின்னு சொல்கிறீங்க, எவ்வளோ செலவு பெறுவது ஒரு ஏக்கராக்கு பயிர் பண்ணும்போது? மொத்தமாக
0: 4 கிலோ விதை வாங்குறோம், நார்மலாக காடு ஓடுறது அதுதான் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு 15,000 to 20,000 நமக்கு வந்து அந்த ஈல்டு வர்றதுக்குள்ள 20,000 வரைக்கும் நமக்கு செலவாயிடுது. செலவு ஓட்டி அதுக்கு மருந்து தெளித்து உரம் போட்டு எல்லாமே பண்ணும்போது நமக்கு 20,000 ரூபாய்க்கும் நமக்கு செலவாயிடுது. அதுக்கு மேலே நமக்கு வர்றது காய்கறி இது பண்ணி நம்ம ஆள் வச்சு அறுக்கிறது, அதுக்கு வாரம் கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்படி வரலாம் பார்க்கும்போது ஒரு 30,000 ரூபா பக்கம் செலவாயிருங்க.
1: 30,000 ரூபா பக்கம் செலவாயிடும். சரி, முடிச்சுட்டு 30,000 செலவு பண்ணி ஒரு 120 நாளில் எவ்வளோ அறுவடை பண்ணுவீங்க, எவ்வளோ லாபம் வரும்?
0: நமக்கு வந்து ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டன் வரைக்குமே வரணும்.
1: 5 டன் வரைக்கும்
0: வரணும். முன்ன பண்ண நமக்கு 1 டன் கொடுத்தா 4 டன் கம்பல்சரி வந்துடும்.
1: 4 டன் கம்பல்சரி, ஏன்னா ஒரு 30-40,000 லாபம் கிடைக்குங்களா?
0: நான் கிடைக்கும்
1: ஓரளவுக்கு ஒரு லாபகரமான பயிர்,
0: நல்ல லாபகரமான பயிர் தான். இதில் வந்து நஷ்டம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது.
1: உழைப்பு கூட
0: வெண்டையில் கூட ஏதோ சில டைமில் நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அவரையை பொறுத்த வரைக்கும், செடி அவரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நஷ்டங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது. நாம் செடி ஏதாவது கண்டு பராமரிக்க பண்ணலாமல் விட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: சரிங்க, எல்லாத்துலேயுமே பராமரிப்பு கண்காணிப்பு,
0: ஆமாம்,
1: ரெண்டும் தீவிரமாக இருந்தால் ஒரு லாபகரமான பயிரை பார்க்கலாம்.
0: ஆமாங்க.
1: சரிங்க, இப்போ இது மட்டுமே இல்லை, எப்பயுமே ஒரு கூடுதலாக ஒரு மாற்று பயிர் கலப்பு பயிர் அப்படின்னு எல்லாமே பண்ணி பண்ணி தான் நம்ம விவசாயத்தை வந்து டெவலப் பண்ண முடியும். சில நம்ம பார்த்தா கால்நடை வளர்ப்பு ஒரு முக்கிய பங்காற்றுறாங்க, பயிர் கூட பயிர் பண்ணுறதுல கால்நடை உழைப்பு போதுமானது, நாங்கள் வந்து எருமை மாடியும் வளர்த்துட்டு இருக்கோம், நிலத்தில் வந்து விவசாயம் பண்ண முடியல, பால் ஊற்றியாவது நாங்கள் வந்து நாங்கள் இந்த குடும்பத்தை ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைகள் கை கொடுக்குது. கால்நடை நமக்கு தோல்லம் பண்ணும்போது கால்நடை என்ன வளர்க்குறீங்க?
0: கால்நடை நம்ம வந்து 2 மாடு இருக்குங்க, ஜெர்சி இருக்குது, அது கூட 2 HF 2 மாடு வாங்கியிருக்கோம். அது கடறியா இருக்குது, அது கடறியா வச்சுருவாங்க, இன்னும் பருவத்துக்கு வராமல் இருக்குது.

0: சரி.
1: அது கூட ஒரு நாட்டு மாடு ஒன்று வச்சுருக்குங்க.
0: இப்போ மாடு வளர்க்குறதோட பிரச்சனை இல்லை, அதுக்கும் பராமரிப்பு ஒரு முக்கிய பங்கு. இதை கொடுக்கணும் இதை கொடுக்கூடாதுன்னு சொல்லும் போது அதுக்கான உணவு சாப்பாடுலாம் சில நேரம் தராங்க, அதெல்லாம் சரியான.
1: அது வந்து சாப்பாடு தரதுங்கிறது அது தப்பான ஒரு செயல். அது சாப்பாடு மாடுக்கு வந்து மனிதர்கள் தான் சாப்பாடு தவிர மாடுகளுக்கு கிடையாது. அது வந்து ஒரு அது சாப்பாடை இது பண்ணி தண்ணியாக கொடுக்கலாம், டைரெக்டாக சாப்பாடை கொடுக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு சில டைமில் வந்து அதுக்கு சாப்பாட்டோட தண்ணி தான் அதுக்கு வந்து தண்ணியாக நம்ம பயன்படுத்தணும், கொடுக்கணும் இல்லைங்களா. அது வந்து ஊற வச்சு ஒரு நாள் கழிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக தரலாம், ஆனால் சாப்பாடை டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. அதனுடைய தண்ணி அதை வந்து இதுக்கு ஊற வச்சு கொடுத்தோம்னாக்கா அது மாட்டுக்கு நல்லா இருக்கும், ஆனால் சாப்பாடை தரது வந்து நல்லதில்லை.
0: சரிங்க. இப்போ கொட்டகை அமைப்பு நாம் வீடு எப்படி நம்ம நீட்டாக நமக்கு தேவையானலாம் வசதிகள் செஞ்சு கொடுத்து நம்ம கூடியிருக்கோமோ அது மாதிரி அதோட கொட்டகை அமைப்பு எப்படி இருக்கணும். சில என்ன பண்ணால் அட்டை போட்டு வந்து கொட்டகை அமைப்பு இருக்கும், அட்டை வந்து ஹீட்டாக இருக்கும். சில வந்து கூரம் மெஞ்சிருப்பாங்க, சில வேறு மாதிரி பண்ணிருப்பாங்க. சரியான முறையில் எப்படி கொட்டையை அமைக்கணும்?
1: நல்ல சரியான முறையில் நமக்கு அட்டை போடக்கூடாது. அட்டை போடாமல் நம்ம ஓலைகளில் போட்டு இது பண்ணுற இதுதான் மாடுகளுக்கு நம்ம குளிர்ச்சியான ஒரு இதாக இருக்கும். அது இல்லைனா மதிய நேரத்தில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்கள்லாம் இருக்குது, மரத்தடியில் பிடிச்சி கட்டுவோம். மழை காலங்களில் கொட்டகையில் பிடிச்சி கட்டுறோம்.
0: அதனுடைய தரைகள் சில இடத்துல அது காரை போட்டிருக்காங்க, சில இடம் மண்ணாக இருக்கும். அதன் மூலிமா மடியில் வந்து நோய் பிரச்சனை, மடிநோய் பிரச்சனை ஏற்படுது.
1: ஆமாங்க.
0: மடிநோய் பிரச்சனை ஏற்பட காரணம் எது?
1: மடிநோய் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தரையில் கட்டும்போது அந்த இடத்துல வந்து சகதியமாக இருக்கும், சாணம் அதில் விடக்கூடிய கோமி அதெல்லாமே இருக்கும்போது அதுலேயே வந்து மாடு வந்து படுக்க ஆரம்பிக்கும். அது குழியாகி அந்த இடத்துல படுக்கும்போது மடி வந்து அதில் வந்து படும்போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது அதுக்கு அட்டாக் பண்ணும்போது நமக்கு மடிநோய் வர ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம தவிர்த்தோம்னாவே மடிநோயிலிருந்து நம்ம வராமல் பார்த்து
0: கொட்டையை நம்ம சுத்தமாக பரமிச்சோம்னா மடிநோயிலிருந்து.
1: ஆமாம்.
0: சரி. இப்போ ஏதாவது ஒரு மாட்டுக்கு அசௌகரியம் ஏற்படுது, கால்நடை மருத்துவம் அணுகுனா எங்கே உங்களுக்கு கால்நடை மருத்துவம் இருக்காங்க?
1: நமக்கு வந்து பட்டகாரங்கொட்டைங்கிற இடத்துல நமக்கு வந்து அரசு கால்நடை மருத்துவம் இருக்குது. நம்ம அங்கே போய் அணுகி நம்ம மாட்டுக்கு உண்டான உரிய மருத்துவத்தை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நமக்கு இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறக்கூடிய ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ணால் வீட்டாண்டி வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. நம்ம கூப்பிட்ற நேரத்தை வந்து பார்த்து நமக்கு மாடுகளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்குண்டான மருத்துவம் இது பண்ணுறாங்க, மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, ஊசி போடுறாங்க. தேவையான மருந்துகள் அது இல்லைனாலும் நமக்கு எழுதி கொடுத்தாக்கா நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் நம்ம வந்து வாங்கி நம்ம மாட்டுக்கு மருந்தை கொடுத்துடலாம்.
0: சரிங்க. இதுக்கான தீவன முறைனா எப்படிங்க?
1: தவிடு இதெல்லாம் இருக்குங்க. நம்ம நெல் மல்லிகை அரைக்கிறோம், அதனுடைய தவிடு நம்ம மாட்டுங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். புண்ணாக்கு நம்ம இருக்கக்கூடிய தேங்காய் இந்த எண்ணெய் அதுலேருந்து புண்ணாக்கு வரக்கூடியதை மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் வெளியில் அது இல்லாத டைமில் மக்காச்சோள மாவு பூசா உருண்டை டைப்பில் இருக்கக்கூடிய தீவனங்கள்லாம் வந்து கடையில் கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி நம்ம மாடுகளுக்கு கொடுத்து நல்லா பால் வரக்கூடிய தீவனமாக கொடுக்குறோம்.
0: எல்லாமே கண்காணிப்பாக இருக்கும்போது இப்போ வெளியில் போகிறீங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு வர முடியாதுன்னு போது அப்போ அந்த மாட்டை பார்த்துக்கிட்டு என்ன வழி பண்ணுவோம்?
1: என்ன பக்கம் பக்கத்தில் சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க, அவங்களை கூட நம்ம சொல்லிட்டு போனோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் உறுதுணையாக அவங்க பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறோம். நம்மளும் அவங்களும் வெளியில் போகிற காலத்தில் நம்மளும் அவங்களுடைய பண்ணுற மாற்று முறை மாதிரியே நம்மளும் அவங்களுக்கு உதவி பண்ணுறோம். அதனால் வந்து நமக்கு வந்து
0: சரி ஒரு அனுபவம் இருக்கீங்க, பல பயிர்கள் பண்ணி பல லாபத்தை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் இந்த விவசாயிகளுக்கு எப்படி லாபகரமாக பண்ணணும், எந்த முறையில் தவறான முறையில் கையெடுக்கிறாங்க, எப்படி எந்த முறையில் பயிர் பண்ணால் ஒரு லாபத்தை ஏற்படுத்தலாம், உங்கள் வழிமுறையில் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான ஆட்கள் வந்து நிறையா அது இதுன்னு நம்ம சொல்லுவதை வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் சரியான அக்ரிக மூலியமாக நல்லா நம்மளுடைய மண்ணன் வந்து வளமாக இருக்குதான்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு அவங்களுடைய அறிவுரையின்படி என்ன பயிர் பண்ணோன்னா என்ன எது மாதிரி நமக்கு வந்து நம்ம மண்ணுடைய பரிசோதனைக்காக இப்போ நமக்கு என்ன பயிர் பண்ணோன்னா நல்லா இருக்குமோ அந்தனுடைய பயிரை வந்து நம்ம இது பண்ணி அதிலிருந்து நம்ம நஷ்டத்துக்கு வராத அளவுக்கு நமக்கு வந்து என்ன இது பண்ணணுமோ அதை வந்து நம்ம சரியான அறிவுரை வாங்கி நம்ம வந்து பயிர் பண்ணனாவே நம்ம வந்து நஷ்டம் ஏற்படாமல் நம்ம பண்ணலாம்.
0: சரி, அடுத்து மாற்று பயிரை என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு?
1: அடுத்து மாற்று பயிரை இது நல்ல ஒரு மகசூலாகவே கிடைக்குது, நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயிராக இருக்குது. இதில் எதுவும் நமக்கு எதுவும் இது இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இதையே நம்ம ரெகுலராக பண்ணலாங்கிற இதே தான் இருக்குது. பண்ணலாம். நம்மளுடைய மண்ணுக்கு வந்து எல்லா இதுவுமே உகந்தமான ஒரு மண் தான், இதில் நல்ல லாபகரமாக இருக்கிறனால இதே பண்ணலான்ட்டு இருக்குது. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் கூட பண்ணலான்னு தான் ஐடியா இருக்குது.
0: நிறைய பயிர் பண்ணுங்கள், நம்ம நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு காய்கறி உணவு கொடுங்க. சரி, இதை விவசாய சம்பந்தமா உங்ககிட்ட கேட்கணும் மற்ற விவசாயம்னா உங்களுடைய தொலைபேசி என்னென்னுங்க?
1: 99 43 34 13 11.
0: 99 43 34 13 11 இந்த நம்பருக்கு மதியழகன் இருக்காரா? எனக்கு விவசாயத்தில் இந்த சந்தேகம் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்களா?
1: கண்டிப்பாக சொல்லி.
0: சரிங்க மதியழகன், இவ்வளோ நேரம் கடுமையான வேலை பழக்க நடுவில் நிலையத்துக்கு வந்து உங்களுடைய வெண்டை சாகுபடி செடியவரை அனுபவங்களை நேயர்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பண்பலை சார்பாக மனமாறு

0: நன்றிகள்.
1: நன்றிங்க ஐயா.
2: நேயர்கள், இதுவரை வெண்டை மற்றும் செடி அவரை சாகுபடி குறித்து ஈச்சப்பாடி பகுதியைச் சேர்ந்த பி. மதியழகன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் இ. ஏ. பிரபாகரன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

இதய சார்லோடு இணைந்திருக்கும் நெய்வர்களுக்கு இனியோ வணக்கம். இன்னைக்கு சண்டே இல்லையா, செம்ம ஜாலியான டே. அதாவது வீக்கில் ஃபஸ்ட் டே நம்மளுக்கு ஒரு ஜாலியான டே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னென்ன ஒர்க்கு, நம்ம வீக் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம், இதில் என்னென்ன ஒர்க்கு அப்படிங்கிற டைம் டேபிள்லாம் போட்டு வச்சு அதுக்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே ஹாலில் உட்காந்துட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு சின்ன டெஸ்ட்டு பிரெயின் கூட விளையாடலாமா? என்னது எஃப்எம் தான் கேட்குறோம், நாங்கள் எங்கே விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, சும்மா ஒரு ஜாலியாக பேசலாமே. ஆமாம், நீங்கள் விளையாட தான் போகிறீங்க. இன்னைக்கு சண்டே அப்படின்னாவே நம்ம இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் என்ன நிகழ்ச்சியாக வளம் வர கேட்கலாம் அப்படிங்கிறது நிறைய நேயர்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்ன நிகழ்ச்சியாக வளம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நாம் சின்ன வயசில் படித்தது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். நான் சின்ன வயசில் ஐஇ தான் படித்தேன், வேறு என்ன படித்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சிலர் கேட்குறது எனக்கும் கேட்குது. இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் வளம் வர கேட்டு ரசிக்கலாம் விடுகதையாக. இன்றைக்கி விடுகதை நிகழ்ச்சியில் நீங்கள் படித்ததை தான் உங்களுக்கு நினைவு கூறுறதுக்காக ஒரு சின்ன ஒரு அப்டேட் நிகழ்ச்சியாக இன்றைக்கி நம்ம கேட்டு ரசிக்கலாம்னு இருக்கிற ஒரு ஜாலியான ஃபன்னான ப்ரோக்ராம் தான் இது. இப்போ ஏன் நான் விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நேருக்கும் ஒரு விடுகதை சொல்லப்படும். அடுத்தடுத்து விடுகதைக்கு நீங்கள் விடையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பாடல் நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: விடுகதை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் என்ன விடுகதையை சொன்னாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற நேயர்களாக இருந்தாலும், இல்லைங்க நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தே ஆகணும்னு நீங்கள் நினைக்கிற நேயர்களாக இருந்தாலும், நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கலாம். விடுகதைக்கு விடையை சொல்லிட்டு போகலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள் 0434342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல மற்றும் இரு இணைப்பெண்களாக 94 86 81 10 25 94 86 65 20 25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இது வந்து ரொம்ப ஜாலியான ப்ரோக்ராமாக தான் நம்ம விளையாட போகிறோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்பதற்கு முன்னாடி உங்கள் வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவு குறைச்சிருங்க. விடுகதை வந்து ஒரு முறை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். டக்கு டக்குன்னு போனால் நிறைய நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேரமாக இருக்கும் இல்லையா இது. அச்சோ, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க முடியாது போல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எப்பவுமே நாம் துணிவாக முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் இணையம் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சூப்பர் சூப்பர், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். அப்படியே எளிமையா நீங்க வச்சிருக்கிறதுலயே கேளுங்க பாப்போம். மூணு விடுகதைய
0: எங்க வாழ்க்கையில வந்து கொஞ்சமாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும் நான் படிச்சிருக்கேன். பட் ஆனா எஃப்எம்ல வந்தா நீங்க என்ன திரும்ப பண்றீங்க, ரொம்ப ஈஸியா க்வெஸ்சன் கேளுங்கன்றீங்க. சரி, உங்களுக்கு ஈஸியா
1: இதுதானே மேம், அப்படியே ஒரு பரிசு பாட்டு கேட்டோம்னா ஒரு ஒரு ஃபீல் ஜாஸ்தியா இருக்கும்ல.
0: வா வா, சூப்பர். உங்களுக்கு எளிமையான ஒரு விடுகதை இது. உங்களுக்கு என்ன போல, கோயிலை சுற்றி கருப்பு,
1: கோயிலை சுற்றி கருப்பு, கோயில் கருவிழி அப்படி இல்லையா?
0: அதாவது வந்து நான் சொல்லியே முடிக்கல. கோயிலை சுற்றி கருப்பு, கோயிலுக்குள்ளே வெளுப்பு, அது என்ன இப்ப சொல்லுங்க பாக்கலாம்.
1: இப்ப கண்கள் தான் கன்ஃபார்ம்.
0: ஷோரா?
1: ஆமாமா, வெள்ளையும் இருக்கு கருப்பும் இருக்கு.
0: கோயிலை சுற்றி கருப்பு, கோயிலுக்குள்ளே வெளுப்பு, கண்ணு வந்து வெள்ளையா இருக்கா ஃபர்ஸ்ட் ஏரியா, அடுத்துதானே கருப்பா தான் இருக்கு.
1: ஆமா,
0: கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? ரெடியா இருக்கீங்களா விடுகதை சொல்ல? சூப்பர் சூப்பர். உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, வட்ட வட்ட சிமிலில் இட்டதெல்லாம் குட்டி குட்டி பாம்பு. நிகழ்ச்சியில நான் ஒரு முறைதான் விடுகதை சொல்லுவேன்னு சொன்னேன், சரி இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். வட்ட வட்ட சிமிலில் இட்டதெல்லாம் குட்டி குட்டி பாம்பு, அது என்ன?
3: நீங்க
0: வந்த உடனே அப்படியே பண்பலையே ஒரு மாதிரி வாசமா இருக்கு தெரியுங்களா? இல்ல என்ன ஒரு மகிழ்ச்சி, சூப்பர். உங்களுக்காக உங்களுக்கான ஒரு விடுகதை கொடுக்கலாமா? மண்ணுக்குள்ளே ஒரு வெள்ளை பூ, அது என்ன?
3: மண்ணுக்குள்ளே ஒரு வெள்ளை பூ, காளான்.
0: காளான் அல்ல, அது அது நம்ம வெளியில தான் தெரியும், தான் அது வெள்ளையா தெரியும் இல்லையா? நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: பண்பாடு எழுந்தே இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவாகத்து தென்னை விவசாயி முருகனுமா.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு விடுகதை சொல்லலாமா?
4: கொடுங்கம்மா.
0: விரல் இல்லாமலே ஒரு கை, அது என்ன கை?
4: அன்னக்கை.
0: நன்றி நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
7: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப்

0: எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3 ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 தேதி முதல் 27 தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: தென்றலில் இணைந்து கட்டரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியில விடுகதையாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க ஐயா? சரிங்க ஐயா, உங்களுக்கு ஒரு விடுகதை கொடுக்கலாமா? ஓட்டை பிரித்தால் ஒளிந்திருக்கும் 11 செல்ல பிள்ளைகள், அது என்ன? ஓட்டை பிரித்தால் ஒளிந்திருக்கும் 11 செல்ல பிள்ளைகள், அது என்ன? மாதுளம் பழமா? சூப்பர், நன்றி. இணைப்பில் இணைந்து இருக்கு. இணைப்பில் இணையும் அடுத்தனே எரி வரவேற்பும். வருக, வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க ஆனா பேச மாட்டேங்கிறீங்க. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க ஐயா, வரும்போதே ரொம்ப டிடிஎஸ் எஃபெக்டோடய வரீங்க போல. நல்லா இருக்கீங்களா? சரிங்க சரிங்க, நல்லா இருக்கீங்களா? சரிங்க, உங்களுக்கு நல்லா இருக்கீங்க. உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? ராமாயணத்துடன் தொடர்புடைய ஒரு பழம், அது என்ன பழம்? சூப்பர், வந்த உடனே சூப்பரா விடை சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான ஒரு விடுகதை சொல்லலாமா? பொட்டு போல் இலை இருக்கும், பொறி போல் பூ பூக்கும், தின்ன காய் காய்க்கும், தின்னா பழம் கொடுக்கும், அது என்ன? முருங்கைக்கீரைங்களா? எக்ஸாக்டான பதில் சொல்றீங்களா? அது வந்து முருங்கை மரம், எல்லாமே அதுலேயே இன்க்ளூட் ஆயிருக்கு இல்லையா. அடுத்து உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, மண்ணுக்குள்ளே வளர்வான், தோண்டி எடுத்தாலும் ஓட்டிலே இருப்பான், அது
5: என்ன?
4: நன்றி நன்றி நன்றி. இல்லைங்கய்யா, குழுவெல்லாம் இது கொடுக்கறதில்ல. நன்றி, இணைப்பில் இணைந்ததற்கு. அடிச்சு பிடிச்சி 2 விடுகதைக்கு விடையே சொல்லிட்டாரு, ஆனால் அடுத்த விடுகதைக்கு மாட்டிக்கிட்டாரு. சரி, பார்க்கலாம் அடுத்த நேர் யார் விடை சொல்கிறாங்க, பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னதாக,
6: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு

0: பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: என்னிசை சார்லோடு இணைந்தே கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது இளந்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியில விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்ற இரு இணைப்பெண்களாக 94-86-81-1-0-25, 94-86-65-20-25 என்ற எண்ணெய் தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அதற்கு முன்னதாக
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
6: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், BP, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: இளந்தேண்டல் நிகழ்ச்சியில இன்னைக்கு விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து
9: பேசுறீங்க?
8: சரிங்க, வானொலி பெட்டி என்னுடைய ஒலியளவு குறைச்சிடலாமா? சரிங்க சரிங்க, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? உரையாத நீர், இது என்னங்கய்யா?
9: உரையாத நீர்
8: பனிக்கட்டின்னு சொல்றாங்க இல்லையா? நன்றி நன்றி, இனிப்பில் இணைந்ததற்கு. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ஏற்கனவே நீங்க இந்த விடையா தான் இருக்கும் ஆர் எல்லாம் சொல்லி சொல்றீங்க இல்லையா? சூப்பர். அடுத்து உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? தலையில் கிரீடம் கொண்ட நான் பழமாக இருந்தால் வாசமுடன் இருப்பேன். சூப்பர். அடுத்த விடுகதை பழமா? எட்டு கால் ஊன்றி இரு கால் படம் எடுக்க வட்ட குடைப்பிடித்து வாராராம் வன்னி ஆப்பு, அது என்ன? நன்றி நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக,
10: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வு.

0: ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: போச்சம்பள்ளி ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்கயா?
9: உங்களுக்கான
8: விடுகதை சொல்லலாமா? மரத்தின் மேலே தொங்கும், ஆனால் அது மலை பாம்பு அல்ல, அது என்ன? வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
10: நாமக்கல் மாவட்டம், மாணிக்கம் பாளையத்துல இருந்து லட்சுமணன் பேசுறேன். நல்லா இருக்குங்க மேடம்?
8: நலமா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நிகழ்ச்சி நல்லா இருக்கு மேடம், நிகழ்ச்சி சூப்பரா நடத்திட்டு இருக்கீங்க.
8: நன்றி நன்றி நன்றிங்க. உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, பூ பூக்கும் பூ பூக்கும் காய் காய்க்கும், ஆனால் அது பழம் ஆகாது, அது
10: என்ன?
8: பழம் ஆகாது. ஃபேமிலி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதா?
10: நன்றி
8: நன்றி. சரி, இணைந்ததற்கு அடுத்த நேரிடம் பேச முன்பாக
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
13: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
14: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
15: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
16: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: இணைந்திருக்கின்றோம் இது இளந்தண்டல் நிகழ்ச்சியோடு. இன்று விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
17: வணக்கம்.
8: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? மண்ணுக்குள்ளே வெள்ளை பூ பூத்திருக்கு, சமைக்க உதவக்கூடியது. கிழங்கா? சரி, கிழங்குன்னு கூட சொல்லலாம், ஆனா அது வந்து வெள்ளையா வந்து கிழங்கு அங்க கிடைக்காது இல்லையா. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
18: கடலூர் மாவட்டம், சர்வராஜன் பேட்டை, தீனாரமேஷ்.
8: சரிங்கய்யா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
18: கேளுங்க மேடம்.
8: அமைதியான பையன் அடிக்காமலேயே அழுவான், அவன் யார்?
19: காலிங் பெல் அடிச்சாதானே.

0: Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இணைந்திருக்கின்றோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது விடுகதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்களாக. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை அனைத்து மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு இதமான நேரமாக காத்திருக்கின்றது. இப்பவே யோசிச்சு வச்சுக்காங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து சுகமான ராகங்களா தான் இருக்கும் இன்னைக்கு. 8:30 இன்னிசை சாரலையில் கேட்டு ரசிக்கலாம்.
2: எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ சாய் மாருதி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். இப்போ நம்ம சாதாரண மக்கள் வந்து பயணத்தின் போதோ அல்லது மற்ற நேரங்களிலோ அதிகம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த ஆக்சிடென்ட், ஆர்டிஎன் சொல்கிற ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், பைக்லேயோ கார்லேயோ எதுலேயோ போகிறோம். அந்த மாதிரி அடிபடும்போது அல்லது திடீர்னு ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்துட்டார், அவருக்கு சுயநினைவு கம்மியாக இருக்குது, நார்மலாக இல்லை அவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது அவருக்கு எப்படி வந்து மறுபடியும் வந்து அந்த சுவாசத்தையும் அந்த ஹார்ட் ரேட்டையும் இதய துடிப்பையும் வந்து மீட்டலாக செய்கிறது அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து சிபிஆர்னு சொல்லுவோம், கார்டியோ பல்மனரி ரெசுசிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கான விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக தெரியும், எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து கிளியராக தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி ஃபஸ்ட் இம்மீடியட்டாக ஒருத்தர் எமர்ஜென்சி கால் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து இந்த சிபிஆரை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து இன்னும் ரொம்ப ஐடியலாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். அதாவது சிபிஆர் ஃபார் காமன் பீப்புள் அல்லது காமன் மேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும். எப்படி பண்ணுறதுன்னு என்ன பண்ணணும்னா முதல்ல முட்டி போட்டு உட்காரணும். உட்காரணும்னா நம்ம இது பண்ணிக்கூடாது, குதிக்கால் மேலே உட்காரக்கூடாது, முட்டி போட்டு இருந்துட்டு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபரின் இடது பக்கம் முட்டி போட்டு போட்டுட்டு முழங்கையை நேராக வச்சுட்டு நம்ம கையை வந்து இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சு ஃபிங்கர்ஸில் லாக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு முழங்கையை நேராக வச்சுட்டு நம்ம ஒரு செகண்டுக்கு 2 கம்ப்ரெஷன் தரணும், அதாவது சென்டர் ஆஃப் செஸ்டில் அந்த மாதிரி தரணும். இடது பக்க மார்பின் நடுப்பகுதியில் கை வச்சு அந்த மாதிரி அழுத்தணும். அதாவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செஸ்ட் கம்ப்ரெஷன் சொல்லக்கூடிய மார்பை அழுத்தணும், இன்னொருத்தர் தலையை வந்து அந்த தாடையை பிடிச்சி கொஞ்சம் மேலே தூக்கணும். தூக்கிட்டு மூக்கை இறுக்கி மூடி பிடிச்சிட்டு வாயில் காற்று ஊதணும். இதுக்கு என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து பெட்டர் நமக்கு அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுமா இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணலாம்னா மேலே வந்து ஒரு துணி வச்சு கர்ஜி வச்சு வாயை மூடிட்டு மூக்கை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு வாயோட வாய் வச்சு ஏர் லீக் ஆகாத மாதிரி வச்சுட்டு ஊதணும். அது வந்து எந்த ரேஷியோ எந்த விகிதத்தில் அதை பண்ணணும் அப்படின்னா 30 முறை செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் மார்பை அழுத்தணும், அதுக்கப்புறம் 2 தடவை வாயை வச்சு ஊதணும். இந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 30:2 அப்படின்னு சொல்லுவோம், 30:2 அந்த மாதிரி விகிதத்தில் பண்ணணும். ஸோ டோட்டலாக 1 நிமிஷத்தில் வந்து 120 செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸு நமக்கு வரும், 4 முறை காற்று ஊதுற மாதிரி. இதுதான் வந்து

0: சாதாரண மக்கள் ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நிகழுது, பாதிக்கப்பட்ட நபர் வந்து மயங்கி இருக்கார், அவருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்ற போது இதுதான் பண்ணோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுதான் சரியான முறை. மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9429-5540.
7: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
8: இன்னைக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியில விடுகதியாக வளமந்து கொண்டிருக்கின்றது. இனிப்பில் இணையும் அடுத்த அணை இறை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
9: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சள்.
8: உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, பூ கொட்ட கொட்ட ஒன்றையும் தனியே பொறுக்க முடியாது. பூ ஒன்னொன்னா கொட்டிட்டே இருந்தாலும் ஒன்னொன்னும் தனியா நம்மளால ஓடி போய் பெருக்கி எடுக்க முடியாது. நன்றி நன்றி, நல்லது ஒரு முயற்சி. இனிப்பில் இணையும் அடுத்த நேரில் வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: வணக்கம்மா.
8: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
10: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சேர்த்து பீமராஜன்.
8: சரிங்க, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
10: குடும்பம்
8: நீண்ட உடல்

0: இருக்கும். அது தூண் இல்லை, உடலில் சட்டை அணிந்திருக்கும், ஆனால் அதுக்கு உயிர் இருக்காது. துயிலில் உதவுபவன், உதவுபவன் அவன். துயிலில் உதவுபவன் அவன்.
1: ரொம்ப நீட்டாக இருந்தோம்மா.
0: நீண்ட உடல் இருக்கும், தூண் அல்ல. உடலில் சட்டை அணிந்திருக்கும், ஆனால் அதற்கு உயிர் இருக்காது. துயிலுக்கு உதவுபவன் அவன். அவன் யார்?
1: முருங்கிக்காய்.
0: நன்றி நன்றி. நல்லதொரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நேரி வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்
0: மேடம். ஐ அம் வில் வெயிட்டிங் ஃபார் யூ.
2: யூ தேங்க் யூ. ஆனா ஆன்சர் எப்படி சொல்றேன்னு தெரியல.
0: ஓகே.
2: சிலது டஃப்பா இருக்கு.
0: ஓகே சூப்பர். உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, ஓட்டை பிரித்தால் உழைந்திருக்கும் 11 செல்ல பிள்ளைகள். அது என்ன?
2: இது ஆல்ரெடி கேட்டேன், அதே க்வெஸ்சன் எனக்கே வந்துட்டு பாத்தீங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆனா பூண்டா?
0: இல்ல, பூண்டு இல்ல. பூண்டுல வந்து 1க்கும் மேற்பட்ட அதிகமான எண்ணிக்கைகள் இருக்கும். நன்றி, நல்லது ஒரு முயற்சி. யோசிங்க, அது வந்து ஒரு பழம். சரிங்களா? நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கயா? உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? கண் ஒரு நிலத்துல கன்று நிற்க கயிறு மேயுது, அது என்ன? புரியல புரியல. பூசணிக்காயும் பூசணிக்காய் கொடியும். சூப்பர். அடுத்து உங்களுக்கான விடுகதை. உயிர் இல்லை ஊருக்கு போவான், கால் இல்லை வீட்டுக்கு வருவான், வாய் இல்லை வார்த்தைகள் சொல்லுவான். அவன் யார்? தபாலா? தபால் அப்படிங்கிற இல்லை, நீங்கள் பேசுகிற வாய்ஸே எனக்கு புரியல. நல்லா டவர் இருக்கிற இடத்துல நின்று பேசுங்க பார்க்கலாம். லெட்டர். சூப்பர். அடுத்து உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? மண்ணுக்குள்ளே வளர்வான், தோண்டி எடுத்தாலும் ஓட்டிலே இருப்பான், அது என்ன? மண்ணுக்குள்ளே வளர்வான், தோண்டி எடுத்தாலும் ஓட்டிலே இருப்பான். நீண்ட நேர மௌனம் இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
6: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: இன்னிசையோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இது இளந்தெண்டல். இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில விடுகதையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில நேயர்கள் ரொம்ப ஆர்வமோடு பங்கேற்றிருக்காங்க. நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலை எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல மற்றும் இரு இணைப்பு எண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
9: நல்லங்கூர்ல முருகன் பேசுறேன்.
0: சரிங்க, எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாமா?
9: இது சேலம் மாவட்டம், எடப்பாடி பக்கத்துலங்க.
0: ஓகே ஓகே. சரிங்கய்யா, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
9: சொல்லுங்க மேடம்.
0: சாப்பிட முடியாம முடியாத ஜாம், அது என்ன ஜாம்?
9: டிராபிக் ஜாம்ங்களா?
0: சூப்பர். அடுத்து உங்களுக்கு, நடக்க தெரியாது,

0: பேச தெரியாது, ஆனால் எல்லாம் சொல்ல தெரியும். அது என்ன?
1: எனக்கு தெரியாது, பேச தெரியாது, எல்லாம்
0: ஆனால் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சூப்பர், நன்றி. நல்லதொரு முயற்சி. நீண்ட நேரம் மௌனம். இணைப்பில் இணையமான தனியரிடம் பேசும் முன்பாக,
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.

0: கடுப்பன்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: போச்சம்பள்ளி GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இணைப்பில் இணையும் அடுத்தனை இறைவரவிற்கும் வருக. வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம்.
6: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
5: சொல்லுங்க சாந்தி அம்மா, உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா?
6: சொல்லுங்க.
5: சரி. மண்ணுக்குள்ளே வெள்ளை பூ பூத்து இருக்கு, இது சமைக்க உதவக்கூடியது, அது என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக் டக்குன்னு சொல்லணும்.
6: காளான்.
5: காளான். அது மலர்ந்துதான் இருக்கும், மண்ணுக்குள்ள இருக்காது. நன்றி, நல்லது, ஒரு முயற்சி. நேயர்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்கலாமா? இப்போ வந்து இந்த கொஷினை நல்லா உள்வாங்கிக்கோங்க, அப்படி யோசிச்சுட்டே இருங்க. இது வந்து விடுகதை அப்படின்லாம் சொல்ல முடியாது, பட் உங்களுக்கான ஒரு டைமும் கொடுக்குறேன். ஒருவர் வந்து கடற்கரை வழியாக போயிட்டுருக்காங்க. ஒருவர் வந்து கடற்கரை வழியாக போயிட்டுருக்காங்க. அவர் போகும்போது அவரின் வலது பக்கம் வந்து சூரியன் மறைந்து இருக்கிறது. அப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு டெஸ்ட்டு. அப்புறம் யோசிச்சு வைக்கலாமா? ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாமா? அவங்களுக்காக கேள்வி மட்டும் ஒரு முறை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, உங்களுக்காக சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவர் வந்து கடற்கரை வழியாக போயிட்டுருக்காரு. அவர் போகும்போது அவரின் வலது பக்கம் வந்து சூரியன் மறைகிறது. அப்போ அவர் எந்த பக்கமாக போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கான டெஸ்ட்டு. யோசிச்சே இருங்க. இனிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம். தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
7: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் மட்டும்தான் போதை இல்லாத ஆரோக்கியமான வலிமையான தர்மபுரியை உருவாக்க முடியும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். போதை இல்லா சமுதாயம் நம் இலக்கு என்ற தலைப்பில் அகில இந்திய வானொலி நேயர்களுக்காக உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர், மாணவர்கள் விளையாட்டு, கலை, வாசிப்பு என்று பயனுள்ள வழிகளில் தங்களது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்.
8: நான் உங்க மாவட்ட ஆட்சியர் சரவணன் பேசுறேன். தர்மபுரி மாவட்ட பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பேச போகும் தலைப்பு நம்ம ஒவ்வொருவரோட எதிர்காலத்தோடும் சம்பந்தப்பட்டது. அதுதான் போதை இல்லா சமுதாயம் நம் இலக்கு. இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதை பொருள் தான். ஒரு தனி மனிதனை, அவன் குடும்பத்தை, ஒட்டுமொத்த சமுதாயத்தை வேரோடு அழிக்கிற சக்தி இந்த போதைக்கு உண்டு. குறிப்பா பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்கிறது உங்க கனவுகளுக்கு ரெக்க முளைக்கிற காலம். ஆனா இன்னைக்கு பல மாணவர்கள் சும்மா ஒரு தரம் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஆர்வத்திலேயோ இல்ல நண்பர்களோட கட்டாயத்தினாலேயோ இந்த இருண்ட உலகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஆரம்பத்துல வேடிக்கையா விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளோட நடத்தையில ஏதேனும் மாற்றம் தெரியுதுன்னா அதை கவனிங்க, நல்லா ஊர்ந்து கவனிங்க, அவங்க கிட்ட ஒரு நண்பனா பேசுங்க. மாணவர்களே, தவறான பாதையை நோக்கி உங்களை அழைக்கிற நண்பர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தீர்க்கமா இல்ல நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. அதுதான் உண்மையான வீரம். உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகள்ல திருப்புங்க. ஒருவேளை யாராவது இதுக்கு அடிமையாக இருந்தா அவங்கள குற்றவாளியா பார்க்காம ஒரு நோயாளியா கருதி மறுவாழ்வு மையங்களுக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81,

0: ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். இதுவரைக்கும் நம்ம மாவட்டத்தில் 466 புகார்கள் வரப்பட்டு அதுல 104 புகார்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. பயப்படாதீங்க, தகவல் கொடுப்பவர்களோட பெயர் மற்றும் விவரங்கள் முற்றிலும் ரகசியம் காக்கப்படும். விற்கிற கடைகளையும் நாங்க சீல் வச்சுட்டு 2-3 வாரத்துக்கு அதை க்ளோஸ் பண்ணியும் வைக்கிறோம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தர்மபுரியை நம்மளால உருவாக்க முடியும். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை இன்னைக்கே ஏற்போம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி மாவட்டத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது நிலவும் எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பையுட குறைவாக பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் தோட்டக்கலை பயிர்களான குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 ஆண்டு குறுவை பருவத்தில் வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தின்படி ஒரு ஏக்கருக்கு விவசாயிகள் காப்பீட்டு தொகையாக வாழைக்கு ₹1,935, மஞ்சளுக்கு ₹4,200, வெங்காயத்திற்கு ₹2,122, கத்தரிக்கு ₹749, வெண்டைக்கு ₹467 மற்றும் தக்காளி பயிருக்கு ₹1,771 செலுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஏக்கருக்கு அதிகபட்ச இழப்பீடாக வாழைக்கு ₹38,700, மஞ்சளுக்கு ₹84,000, வெங்காயத்திற்கு ₹42,700, கத்தரிக்கு ₹30,100, வெண்டைக்கு ₹26,400 மற்றும் தக்காளி பயிருக்கு ₹37,600 வழங்கப்படும். எனவே கடன் பெறும் விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள் அதாவது இ சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீடு இணையதளமான PMFBY.gov.in என்ற இணையதள வாயிலாக நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். விவசாயிகளின் நலனுக்காக அரசு செயல்படுத்தி வரும் இப்பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் தங்கள் வட்டாரங்களில் அறிவிக்கை செய்த பகுதிகளில் அறிவிக்கை செய்த பயிர்களை காப்பீடு செய்து பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு வாகனத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு வே சரவணன் அண்மையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையொப்பமிட்டு தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. இக்கணக்கெடுப்பு வீடுதோறும் அடுத்த மாதம் முதல் தேதி முதல் அடுத்த மாதம் இறுதி வரை அதாவது 1/8/2026 முதல் 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. இக்கணக்கெடுப்பில் பொதுமக்கள் விவரங்களை தாங்களே பதிவு செய்து கொள்ளும் சுய கணக்கெடுப்பு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் 17/7/2026 முதல் 31/7/2026 வரை அதாவது இந்த மாத இறுதி வரை இணையதளத்தை பயன்படுத்தி தங்களது கைபேசி எண்ணை உள்ளீடு செய்து தங்கள் குடும்ப விவரங்களை முன்கூட்டியே எளிதாகவும் பாதுகாப்பாகவும் பதிவு செய்து SEID பெற்றுக் கொள்ளலாம். பின்னர் இப்பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு வரும்போது அந்த SEID வழங்கினால் போதுமானது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அவர்கள் மற்றும் அனைத்து துறை தலைமை அலுவலர்களும் அண்மையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இணையதளத்தின் மூலம் வெற்றிகரமாக தங்களது சுய கணக்கெடுப்பு விவரங்களை பதிவு செய்துள்ளனர். இது மிகவும் எளிமையான, விரைவான மற்றும் வசதியான செயல்முறையாகும். எனவே அனைத்து குடும்பங்களும் இந்த டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று குறிப்பிட்ட காலத்திற்குள் அதாவது இந்த மாத இறுதிக்குள் 31/7/2026 தங்களது சுய கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு

0: அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியமாகும். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்குமாறு தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. துல்லியமான தரவுகளும் முழுமையான பங்கேற்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். அனைவரும் இணைந்து இந்த தேசிய பணியை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாளை, அதாவது 20/7/2026 அன்று தருமபுரி கடகத்தூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பொதுத்துறை மற்றும் பிரபல முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் சட்டம் 1961 கீழ் நேர்காணல் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ITI பயிற்சி பெற்றவர்கள், 10வகுப்பு 12வகுப்பு டிப்ளமோ மற்றும் டிகிரி கல்வி தகுதி உடையவர்களை தேர்வு செய்ய உள்ளனர். ஆகவே அரசு மற்றும் தனியார் ITIயில் பயிற்சி பெற்றுள்ள பயிற்சியாளர்கள் தொழில் பழகுனர் பயிற்சியில் சேர்ந்து தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் 2வது தளத்தில் உள்ள மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை நேரில் அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய வளாகத்தில் உள்ள ஆவின் பால் பதனிடும் ஆலையை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு, தரம், குளிரூட்டும் இயந்திரங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். பால் மற்றும் பால் உபப்பொருட்கள் விற்பனையை அதிகரித்திட மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தருமபுரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் கீழ் 245 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் 36 தொகுப்பு பால் குளிர்விப்பு மையங்கள் செயல்பட்டு வருகிறது. பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து சராசரியாக நாளொன்றுக்கு 1,51,520 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. அதில் சுமார் 8,200 லிட்டர் பால் உள்ளூர் விற்பனைக்கு போக மீதம் 1,43,320 லிட்டர் பால் சென்னை மாநகர பயன்பாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் பணம் மற்றும் ஊக்கத்தொகையை குறித்த காலத்தில் பட்டுவாடா செய்யவும், நடைபெற்று வரும் திட்ட பணிகளை விரைவில் முடிக்கவும், கால்நடை தீவனம் மற்றும் தாது உப்பு கலவை ஆகியவற்றை உறுப்பினர்களுக்கு வழங்கவும், ஒன்றியத்தில் பால் கொள்முதலை உயர்த்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் ஒன்றிய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சேவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் கள ஆய்வு மேற்கொண்டு அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். மேலும் இத்திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒவ்வொரு மாதமும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தகுதியான பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்திடும் வகையில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
1: தகடூர் தகவல்கள் வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டமணி அவர்கள். இன்னிசை சேனலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தெண்டல் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் விடுகதையாக வளம் வந்தது. இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருந்த நேயர்களுக்காக என்ன அப்படின்னா, ஒருவர் கடற்கரை வழியே போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் போகும்போது வலது பக்கம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. அப்போது அவர் வந்து எந்த திசையில் பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு சின்ன ட்விஸ்ட் உங்களுக்காக கொடுத்துருந்தேன். நேரம் குறைவின் காரணமாக நானே விடையை சொல்லிடுறேன். அவர் தெற்கு திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். இப்போ விடையை கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களும் நீங்களே தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிலவின் மடியில் இசையின் சாரலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னிசை சாரலின் ஒளிபரப்பு நேரம் 20:10. நாள் பொழுதும் நம்மளுடைய பண்பலையை கேட்டு ரசித்தனேங்களா இருந்தால் கூட, இது வரைக்கும் கேட்காத பாடலை கூட இப்போ வர ஒரு மணி நேரத்தில் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைவருக்காகவும் வளம் வர காத்திருக்கின்றது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாமே. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்க நீங்கள் அளிக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல் 94-86-81-1-0-25 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களுக்கான சுகமான ராகங்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயரை வரவழைப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரிங்க இது பேசுறீங்கய்யா?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சக்கரவர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: அதிகமா இருக்கிற மேடம்.
0: சரிங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: ரயில் பயணம், வசந்த ஊஞ்சலிலே பாடல் அனுப்பினார். நன்றி
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.

0: நித்தம் நித்தம் நினைவுகளை அசை போட்டுக் கொண்டிருக்கும் உங்களிதே இதை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலையை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கய்யா? என்ன படத்துல பாடல் கொடுக்கலாம்?
1: அடிமை பெண்ணிலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு அந்த பாட்டு கொடுக்குமா? வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றிங்க. உங்களுக்கான பாடல்

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: கண்கள் ஒருங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள் 04342 என்ற முன்னிணைப்பை தொட்டு 24:40:30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24:40:31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். 94-86-81-1-0-25 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டியும் உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கானங்களை காற்றலில் கலந்து விடலாம். சுகமான ராகங்களாக நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்பும். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
8: டாக்டர் சிவகாமி பாட்டு கூட நல்ல பாடலாம்.
7: ஒரு நல்ல பாடலை அவங்களுக்காக கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்து

0: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
7: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
6: படிச்சிட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
7: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10,00,000 பணம் போட போறாங்களாமே.
6: என்னது?

0: கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு அனைத்து மாவட்ட நேயர்களுக்கான சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர்களே, காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?
1: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேமா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறமா. சகோதரியிடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுவது ரொம்ப மகிழ்ச்சிமா.
0: உங்க கூட பேசுறதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சொல்லுங்க சார், என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: எனக்கு ஜானி படத்துல இருந்து காற்றே அந்த கீதம் அந்த பாடல் வேணுமா? வாய்ப்புக்கு நன்றிமா.
0: இந்த பாடலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ உங்களுக்காகவும் நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு
1: நன்றிமா.

0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகுமான ராகங்கள். இன்றைக்கி சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. பாட்டு கேட்குற நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா நீயா நானும் போட்டி போட்டு அவ்வளோ அழகான பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் ரொம்ப அப்படியே மைண்டு காமாக அப்படி இருக்குது, ஜாலியாக இருக்கும் இல்லையா? சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0 4 3 4 2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பினாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக

0: 94 86 25 94 86 25 20 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் சோம்பத்திலிருந்து வள்ளி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க வள்ளியம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: இதமான காற்றோடும் இனிமையான இசையோடும் அமைதியான இரவோடு பாடல்.
0: எப்படி கவிதை?
1: தெய்வம் படத்துல இருந்து.
0: கவிதை, கவிதை, சூப்பர். சொல்லுங்க.
1: பேசும் தெய்வம் படத்துல இருந்து
0: போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்கான பாடல். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.

0: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6362523812.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பூக்களின் இனிய வாசனையோடும் இன்னிசையின் சாரலோடும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை.

0: இரண்டு புள்ளி ஐந்து ஏற்காடு பண்பலை 103.7 இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு யார்னாலும் என்னனாலும் எப்படினாலும் பாட்டு கேட்கலாம். சுகமான ராகங்கள் நித்தம் நித்தம் உங்கள் நினைவிற்காக உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது. 10:30 பண்பலையில் பாடலை தவறவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: ஹலோ ஹலோ
0: வணக்கம்
1: அம்மா. வணக்கம். சேலம் சேலம் கிட்டிப்பாளையத்துல இருந்து சரவணன் தாசரங்க.
0: ஐயா சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்.
0: சூப்பர் சூப்பர். அந்த ஸ்ரீனிவாசன் ஐயா குரல் மாதிரியே இருக்கு உங்க குரல். இதோ உங்களுக்கான பாடல். நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க ரொம்ப.

0: இனிமையான இசையுடனும் இன்னிசை சார்லோடும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நாமக்கல்ல இருந்து முத்துசாமி பேசுறேன்.
0: முத்துசாமி ஐயா பேசுறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு பண்பலை கேக்குற டைமிங்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சரிங்க, என்ன ப்ரோக்ராம் விரும்பி கேப்பீங்க நீங்க?
1: மதியானம் 2 மணிக்கு இந்த விவசாயம் கேட்பாங்க மேடம்.
0: ஆ சரி,
1: பாட்டு.
0: சரிங்க, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: கௌரவம் படத்துல இருந்து பால் ஊட்டி வளர்த்த கிளிங்கிற பாட்டு.
0: நன்றி, இதோ உங்களுக்கான பாடல்.
1: நன்றி மேடம்.
2: எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு

0: தம்பி. கண்ணா
1: செல்மா, எங்கடி இந்த பையன்
0: போயிட்டான்?
1: போயிட்டான், அதை விட்ட போயிட்டானா? அவளுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான். அவன் அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாதா? அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்கம் முளைச்சு எடுத்து அதை விட்டு பறந்து போயிடு.

0: நித்தம் நித்தம் நினைவுகளால் அசைப்போட்டு கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. 10:40 இன்னிசை சாரலில் இணையவரும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் குழுமூர் கிராமம்.
0: என் பேர் நாராயணன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பண்பலையில பேசுறீங்க?
1: முதல்? ஆமா.

0: சரிங்கய்யா,
1: ரொம்ப கிளியரா கேட்கணுமா நம்ம பெண்களை.
0: ஓகேங்கய்யா, உங்களுக்காக தான் நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாங்க ஐயா உங்களுக்காக?
1: பேசும் தெய்வத்திலிருந்து அழகு தெய்வம் மெல்ல மெல்ல.
0: இது உங்களுக்கான பாடல். நன்றி.
1: அந்த

0: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: தாலாட்டி கொண்டிருக்கின்றது இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை காட்டலையில் தவளவிடம் நேரிய வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் ஏறிகோடு, எம் ராஜேஸ்வரிய.
0: சூப்பர், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: படிக்காத மேதை படம். படிக்காத அறிவு பெற்றது ஆயிரம் உண்டு அந்த படங்க.
0: இந்த உங்களுக்கான அந்த பாடல். நன்றி இணைப்பில் இணைந்ததுக்கு.
1: நன்றி, நன்றி.

0: கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காட்டலையில் தவளவிடும் நீ இறை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: தர்மபுரி மாவட்டம் எந்தூர் பக்கம் கூரம்பட்டியில இருந்து பழனி பெரியம்மாள் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: அம்மா, அன்னக்கிளி படத்துல இருந்து மச்சான பாத்தீங்களா, அந்த பாடல் போடுங்கம்மா.
0: கண்டிப்பா, இதோ உங்களுக்கான பாடல்.
1: அனைவரும் எங்க ஊருக்கு மாரியம்மா திருவிழாக்கு வந்துருங்கம்மா.
0: வந்துடலாங்க, வந்துடலாங்க. இதான் நன்றி, உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: மலை சாரலாக இன்னிசை சாரலாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இது சுகுமான ராகங்கள். இன்னைக்கு சுகுமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவுமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. 10:54 இன்னிசை சாரலில் இசையை கேட்க வரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். நலமா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: படகோட்டி படத்துல இருந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன் பாட்டு.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி, இனிப்பில் இணைந்ததற்கு
1: நன்றிம்மா.

0: அன்போடு இன்னிசையாக உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நெய்ரி வரவேற்பும் வருக. வணக்கம்
1: அன்பான சுவரிக்கு, சுவாமி சுவரிக்கு இனிய இரு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு மதுரையில இருந்து இந்த வாசியை கேட்கறதுக்கு.
1: கண்டிப்பா சுவரி, ஆனா உங்களுடைய அன்பல ஆழ்ந்த மனதில் இருக்கு, அதற்காக நன்றியும் கூட. தர்மபுரி பண்பலையே எனக்கு இந்த தருணங்களுக்கும் தாய் விடுமாறுதான்.
0: சரிங்க, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: மீனவன் நண்பன் திரைப்படம். அதுல தங்கத்தில் முகம் எடுத்து ஜெயசசி அந்த வாணிந்தரம் பாடிய அந்த பாடல சகோதரனுக்கு மலர் நினைவுகளாக ஒளிபரப்புறேங்க.
0: கண்டிப்பா இதான் உங்களுக்கான பாடல். நன்றி. இனிப்பு.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதுமா இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற முழு சுகமான ராகங்கள். காதோடு இன்னிசை மெட்டுக்களை தலையசைத்து ரசித்தோம். காதோடு ரகசியம் பேசும் அருமையான நினைவுகளை தரும் ஒரு சில வரிகள் உங்களுக்காக.

0: காதோடு ரகசியம் பேசும் அந்த இனிமையான தருணத்தை உங்களுக்காக தந்த அந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த பாடல்களை உங்களுக்காக தந்த அந்த நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இணைந்திருந்தோம், இது சுகுமான ராகங்கள். இன்னைக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நெய்ய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashwani, the news read by Reshma Tiwari. The monsoon session of Parliament will commence tomorrow and continue till the 13th of next month. During the session, several important legislations are scheduled to be taken up for discussion and passage. On the eve of the monsoon session, the government today convened an all-party meeting at Parliament House Annex. The meeting was chaired by Defence Minister Rajnath Singh. Over 50 leaders from 40 political parties attended the meeting. Just after the meeting began, opposition parties staged a symbolic walkout from the meeting over the participation of Nationalist Citizens Party of India, NCPI. The NCPI is a registered party that has participated in the West Bengal Assembly elections, and recently several rebel Trinamool Congress MPs have joined it. However, after registering their protest, the opposition members attended the meeting. Speaking to media after the meeting, Mr. Kiran Rijiju urged all political parties to ensure the smooth functioning of Parliament and engaging in constructive discussions on key issues.
2: There are various demands.

நிலவின் மடியில் இனிதாய் இன்னிசையோடு இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இணைந்திருக்கும் இந்த இனிய தருணம் 11:10. இன்னிசை சாரலில் கேட்டு ரசிக்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க நிலவு நாள் வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 பக்தி பாமாலை கேட்டு ரசிக்கலாம். 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள் அது. 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்சி மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு இணையவிருக்கும் குட்டி குழந்தை கர்ஷித். காலை 7 மணிக்கு தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடி விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் பல அறிவிப்புகளோடு இது கதம மழையாக வளம் வர காத்திருக்கின்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. 7:10

தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர்கான் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது கேட்டு ரசிக்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நல்லந்தாணி. 7:35 சந்தோஷ சாரல். 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று கேட்டு ரசிக்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்புணல், இதில் அறிமுக நேயர்கள் நேரலையில் பங்கேற்று பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள் கேட்டு ரசிக்கலாம். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி கொண்டுவர காத்திருக்கின்றது இரத்த பரிசோதனைகளும் விளக்கங்களும். நேரலையில் பங்கேற்கிறார் இரத்த பரிசோதனை நிபுணர் பி ராஜா வஜ்ரம் அவர்கள். 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயன் மருத்துவமனை ஜலனி வணங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 10:05 உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை வழங்குபவர் கே தனசேகரர். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 11:05 பூவே பெண் பூவே உங்களுக்காக வளம் வர காத்திருக்கின்றது. 12:10 அறிவியல் மகள் நிகழ்ச்சியில் நிலவின் அதிசயங்கள் கலந்துரையாடல் அறிவியல் செய்திகளை கேட்டு ரசிக்கலாம். 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை கேட்டு ரசிக்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயில் முழுவதும். 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து வளம் வர காத்திருக்கின்றது. 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. 5 மாலை தென்றல். 6 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோயில். 6:10 இசை மின்னல். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி உழவர்களுக்கான நிகழ்ச்சியாக வளம்பர கேட்டு ரசிக்கலாம். 8 இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெள்ளுக நிகழ்ச்சியாக வளம்பர கேட்டு ரசிக்கலாம். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள் எவையாவும் உங்கள் அபிமான பண்பலை 102.5 நாளை ஒளிவுலா வரும் நிகழ்ச்சிகளின் முன்னூட்டம்.

தொடர்ந்து கேட்கலாம் உறங்குமோன்னு ஒரு சிந்தனை. எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை. எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை என்கின்ற மகாத்மா காந்தியடிகள். இன்னிசை சாரலின் ஒளிபரப்பு நேரம் 11:14. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz-இல் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz-இல் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.